0: பெண் கட்சி கு சாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், சாதனை சிற்பிகள் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 10:30 மாணவர் குரல், 11:00 செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என பதில். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். தலைப்பு முதல் உதவியின் அவசியம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 ஸ்னேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்கலாம், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் இருளர் பாடல்கள் கேட்கலாம், 2:30 மருத்துவ மலர். கோடை காலத்தில் வெப்பம் அதிகரிப்பதால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மருத்துவர் அன்பு கௌதம் அவர்கள் நேர்முகம், 2:00. 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். மூன்று மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 அளவூட்டி ஒரு சொல் திரை இசை நேயர் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி, 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, சரியா தவறா. 5:00 செய்தி சுருக்கம், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் வந்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு வடகுமொழி பாடல்கள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை, 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் நந்தகோபால், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கார்போக பயிர் சாகுபடி உழவர்களின் வாழ்வாதாரம் குறித்து பி என் ராஜேந்திரன் அவர்களுடன் நேர்முகத்தின் 2 கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். நேயர்கள், இதுவரை இன்று எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து.
1: This is Akashwani. The news read by V.C. Pramod. Senior BJP leader Hemanta Biswa Sarma will be sworn in as Chief Minister of Assam in Guwahati today. Assam Governor Lakshman Prasad Acharya will administer him the oath of office in secrecy at a ceremony to be held at the Veterinary College playground in Khanapada area of the city. 4 ministers, including 2 from the BJP and 1 each from AGP and BPF, will also take oath along with the Chief Minister. They are Rameshwar Teli, Atul Boda, Charan Bodo and Ajanta Niyog. In a social media post, Mr. Sarma said that former Minister Ranjit Kumar Das will be NDA's candidate for the Assam Assembly Speaker's position. This will be the second consecutive term for Mr. Sarma as Chief Minister of, and third term for an NDA government in Assam. The swearing-in ceremony will be attended by Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh and BJP President Nitin Nobin, among others. The NDA, comprising the BJP, Aham Gana Parishad, AGP and Bodoland People's Front, BPF, secured a sweeping mandate in the assembly polls, winning 102 seats in the 126-member house. The BJP bagged 82 seats, while AGP and BPF won 10 seats each. Mr. Sarma, who first became Chief Minister in 2021, is set to become the first non-Congress leader in Assam to serve 2 consecutive terms as CM. This will be the NDA's 3rd consecutive term in the state since the BJP-led alliance first came to power in 2016 under then-CM Sarbanand Sonowal. Enforcement Directorate ED has arrested former Fire and Emergency Services Minister of the Government of West Bengal, Sujit Basu, in Kolkata in connection with the South Dumdum Municipality recruitment scam. Officials at the ED said that Bose allegedly recommended around 150 candidates for various posts under the South Dumdum Municipality in exchange for pecuniary benefits during the former TMC regime. The official

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள்.
2: மட்டற்ற மன மகிழ்ச்சி, உயர்ந்தோங்கும் உள்ள கிளர்ச்சி, குறைவற்ற குதூகல எழுச்சி, இவற்றை குறிக்கும் உவப்பான சொல் உய்யலாலா எனும் ஐந்தெழுத்து மந்திரம் ஆகும். உய்யல் கூட்டல் ஆலா என பிரித்தால் உல்லாசவானில் துன்பங்களை கடந்து இன்பச் சிறகுகளை விரித்து சலனமற்ற வாழ்வு வாழுதல் எனும் பொருளாக விரிவடையும். பிழைக்கும் வழி எனவும் அதனை பிரித்து பொருள் கொள்ளலாம். நினைந்தக்கால் உய்யல் ஆமே எனும் திருநைத்தான தாண்டகமும் உய்யல் உருவீர்கள் ஐயன் ஆரூரை கையினால் தொழ என அப்பர் தேவாரமும் உய்யல் ஆவது ஓர் நெறி புக உதவிட வேண்டும் என கம்ப ராமாயணமும் புவி மீது பொய்யுரை பேசும் மாதரை விட்டு உய்யடா உய்யடா உய் என பட்டினத்து அடிகளாரும் வாழ்வாங்கு வாழுதலையும் பிழைக்கும் வழிமுறைகளையும் உய்யல் எனும் சொல் மூலம் உயர்த்தி காட்டுகின்றனர். உய்யல் கூட்டல் ஆலா சொல்லின் பிற்பகுதி ஆலா என்பது வடதுருவ ஆர்க்டிக்கிலிருந்து தென்துருவ அண்டார்க்டிக் வரை சுமார் 25,000 கிலோமீட்டர் வலசையாக பறந்து செல்லும் புவி முனை கடல் பறவையை குறிக்கும். 3/4 அடி நீளம், 100 கிராம் எடை, நீண்ட இறக்கைகள் இவற்றை கொண்ட ஆலா கடல் பறவை ஆண்டுக்கு இருமுறை கோடைக்காலத்தை அனுபவித்து 35 ஆண்டுகள் வாழும் தன்மை உடையவை. ஆலா கடற்பறவைகளை தனுஷ்கோடியின் தென்முனையில் கூட்டங்கூட்டமாக அக்டோபர் நவம்பர் மாதங்களில் சிறகடித்து வாழ்வதை நாம் இன்றைக்கும் காணலாம். ஓய்வின்றி சுற்றித் திரும்புவரை பார்த்து, ஏம்பா இப்படி ஆலா மாதிரி பறக்கிற எனும் ஊர்ப்புற சொல்லடைவு புலம் பெயரும் போதும் இறை தேடும் போதும் இடைவிடாமல் தொடர்ந்து

0: பறந்து கொண்டே இருக்கும் ஆலா கடற்பறவையின் வியத்தகு செயலையே குறிக்கும். நீர்ப்பரப்பின் மேல் உயரத்தில் பறக்கும் போதே திடீரென செங்குத்தாக நீருக்குள் பாய்ந்து மீனை கொத்தி கவ்வி மேலே வந்தபின் வானத்தில் பறந்தபடியே உயர துப்பி எரியும் அந்த மீனை. ஆகாயத்தில் தலைகீழாக மீன் திரும்பி வரும்போது மறுபடியும் மீனை கவ்வி அப்படியே விழுங்கிவிடும் திறன் வாய்ந்தவை ஆலா கடல் பறவைகள். அப்படி செய்வதால் மீன்களின் செதில்கள் ஆலா பறவையின் தொண்டையில் சிக்கிக்கொள்வதில்லை. இப்போது உய்யலாலா எனும் ஐந்தெழுத்து மந்திரத்தை என்னவென்று கேட்கலாமா? உடன்பாடான உணவு 1, உரிய உறக்கம் 2, நேரிய உடற்பயிற்சி 3, சீரிய உளப்பயிற்சி 4, வெப்பான உரையாடல் 5. இந்த 5 உவகை நெறிகளையும் கொண்ட உய்யல் எனும் வாழ்க்கை அமைந்தால் ஆலா எனும் அற்புத வலசை கடல் பறவையாக வையத்துள் சிறகடித்து வாழலாம் என்பதைத்தான் உய்யலாலா மந்திரம் சொல்லுகிறது. ஆனால் ஆலா பறவையை விட அதி அற்புத வேகத்திறன் உடையது நம்முடைய பிராணவழி எனும் மூச்சுக்காற்று. பிராணாயாமம் எனும் மூச்சுப் பயிற்சியை முறைப்படுத்தினால் கள் உண்ட மகிழ்ச்சி அடையலாம், துள்ளி நடக்கலாம், சோம்பல் தவிர்க்கலாம் என்பதாக புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கள்ளுண்ண வேண்டாம் தானே கழிதரும், துள்ளி நடப்பிக்கும், சோம்பல் தவிர்ப்பிக்கும், உள்ளது சொன்னோம் உணருடையோர்க்கே எனும் திகட்டாத திருமந்திரமாக அருளியவர் யார்? அவர்தான் திருமூலர். என்ன நேயர்களே, பிராணாயாமம் செய்ய தொடங்கிவிட்டீர்களா?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:15. அருளிசை பக்தி பாடல்கள்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. அருளிசை பக்தி பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேரம் 6:29.

0: நேயர்கள் இதுவரை அருளிசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள்.
1: அகில இந்திய வானொலி 1936 முதல் இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

நேயர்கள் கேட்கலாம். நேர்களே, வானிலை சார்ந்த விவசாயம் மீது சாத்தியமான விளைவுகள் மற்றும் அதன் தொடர்புடைய ஆலோசனைகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல் மற்றும் உரம், பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகிக்க விதைகளை ட்ரைகோடெர்மா அஸ்பரெல்லாம் 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும்.

0: கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மை விதைத்த 45-50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோட்டனில் லிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழையில்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். தோட்டக்கலை பயிர்களான உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மாங்கோசேப் 2 கிராம் அல்லது குளோரோத்தனில் 2 கிராம் என்ற அளவில் இலைவழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மைக்கு நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுகைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும்போது 2-3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீலம் அல்லது மஞ்சள் முறையே ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தலாம். நேயர்கள், இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. விவசாயம் என்பது உழவர்களின் அடிப்படை வாழ்வாதாரம். விவசாயத்தை பொறுத்தவரை நல்ல மகசூல் கிடைக்குதோ இல்லை நல்ல லாபம் கிடைக்குதோ இல்லையோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் விவசாயிகள் விவசாயம் செய்வதை கைவிடுவதில்லை.
2: கேரட் பீட்ரூட் நம்ம இன்னைக்கு உழுது ரெடி பண்ண போதும், மறுநாள் போய் வாங்கிட்டு வந்து போட்டுடலாம். பூண்டு

0: இதெல்லாம் அப்படி இல்லை. 2 மாதத்துக்கு முன்னால் அது செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து அதை காய போட்டு உடச்சி தரையில் கொட்டி ஈர பண்ணி வெறுத்தறையில் கொட்டினாதான் அது 2 மாதம் கழிச்சு தான் அது பயிரே வரும். அதுக்கப்புறத்து நம்ம பூமியில் போட முடியும். அந்த மாதிரி நிலைமை இருக்குது. இதுக்கு முன்னீடு முதல்ல கொடுத்தாகணும். நம்ம நீலகிரிக்கு அடிக்கிற பருவமழை வந்து சீதோஷ்ணில் அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப குளிராக இருக்கும். பயிர் சீக்கிரம் வளர்ந்து வராது. வெள்ளாமை 3 மாதத்துக்காகிறது 4 மாதம் விழுது.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:45 மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் சாரதாம் மாணவர் விடுதியை நேற்று அவர் திறந்து வைத்தார். நவீன காலத்திற்கு ஏற்ப கல்வித்துறையை மாற்றியமைக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பெண் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் திறன்களுடன் இளையோரை மேம்படுத்தும் வகையில் கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் விளையாட்டு முதல் விண்வெளி தொழில்நுட்பம் வரை அனைத்து துறைகளிலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இளையோர் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வேளாண் மாற்றத்தின் மூலம் ஆரோக்கியம் என்ற இயக்கத்தை புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா மற்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு நட்டா, இந்த இயக்கத்தை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் இணைந்து தொடங்குவதாக கூறினார். நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் அவற்றை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவு முறைகளின் மூலம் நோய்களை தடுக்க முடியும் என்றும் அதை கருத்தில் கொண்டே இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாகவும் திரு நட்டா கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு சிவராஜ் சிங் சௌகான், உடல் ஆரோக்கியமே மகிழ்ச்சியின் அடிப்படை என்று குறிப்பிட்டார். நாட்டில் வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் ஊட்டச்சத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். விவசாயத்தை உணவு உற்பத்தியாக மட்டுமே பார்க்காமல் ஊட்டச்சத்தை வலுப்படுத்தும் அம்சமாகவும் கருதி செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை வேளாண் நடைமுறைகளை ஊக்குவிக்க பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்கான தேர்தலுக்கு இவர்கள் நேற்று மனு தாக்கல் செய்தனர். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா இன்று பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய நுகர்வோர் தொடக்க கூட்டுறவு அமைப்பின் 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடமிருந்து 2 வாரங்களுக்குள் பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய தென்னிந்திய நதிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை தொடர்பான மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. அந்த தொகுதியில் பதிவான தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் தாவேக்க வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதியின் வெற்றி அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரி திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு

0: வந்தது. அப்போது வழக்கமாக தபால் வாக்குகள் தொகுதி எண் மற்றும் பெயருடன் அனுப்பி வைக்கப்படும் என்றும், தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பிரதமரின் தொழில் பழகுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் சேலத்தில் நேற்று சிறப்பு முகாம் நடைபெற்றது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த முகாம் தொழில் பிடிப்புகளை முடித்தவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று மாவட்ட திறன் பயிற்சித்துறை உதவி இயக்குநர் சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதம மந்திரி நேஷனல் அப்ரண்டிஷிப் மேளா நடக்குது. இது வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த மேளாவால என்ன அப்படின்னா, என்னென்ன கம்பெனிங்க வந்திருக்காங்கன்னா, செயில் மற்றும் வந்து TNSTC மற்றும் SETC, அது இல்லாம பிரைவேட் கம்பெனி உள்பட 13 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்திருக்காங்க. இதுல வந்து பசங்களுக்கு வந்து ITI முடிச்சவங்க, டெசிக்னேட்டட் ட்ரேட் மற்றும் வந்து ஆப்ஷனல் ட்ரேடு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இங்க அப்ரண்டிஷிப் எடுத்திருக்கோம். மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நேஷனல் அப்ரண்டிஷிப் சர்டிபிகேட், அவங்களுக்கு அது ஒரு வேல்யூபிள் சர்டிபிகேட். அதை வச்சு அவங்க இதுக்கு முன்ன வந்து ஐடிஐ பசங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது, ஆனா தற்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இந்த அப்ரண்டிஷிப் மேல எல்லாம் கலந்துகிட்டு அந்த வேல்யூபிளான சர்டிபிகேட் அவங்க அவைல் பண்ணி
0: இந்த முகாம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக இதில் பங்கேற்ற பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என்னோட பேர் ரோபியா, நான் ஆத்தூர்ல இருந்து வரேன். நான் ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கேன். நிறைய ஜாப் வேகன்சி இருக்கு, நிறைய கம்பெனிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஸ்டைஃபனோட மந்த்லி இன்கம் எல்லாம் அப்ரண்டிஸ் ஜாப் கொடுக்கறதுனால எக்கனாமிக்கலா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
3: என் பேர் பிரிட்டோ, வேலை கிடைக்காம நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். இங்க நிறைய கம்பெனி வந்திருக்கு, அதுல நான் ஒரு கம்பெனி செலக்ட் ஆயிருக்கேன். இந்த 1 இயருக்கு வேலை செஞ்சேனா சர்டிபிகேட் தருவாங்க. அந்த சர்டிபிகேட் வச்சுட்டு போய் நான் வேற கம்பெனி சேர்ந்தா பர்மனண்டா வந்து வேலை செய்யறதுக்கு இந்த சர்டிபிகேட் ரொம்ப யூஸ் ஆகும்.
0: தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை கடலோரப் பகுதிக்கு அப்பால் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பஹாமாஸ் நாட்டில் பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் கைலாலி மாவட்டத்தில் இந்தியாவின் உதவியுடன் பள்ளி கட்டிடங்களை கட்டும் பணி தொடங்கியுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். ஓமன் நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக திரு பிரசாந்த் ஃபைல்ஸ் நியமிக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியா வந்துள்ள சிலி நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். மத்திய பணியாளர் நலத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டு ஆலோசனைக் குழுவின் தேசிய கவுன்சிலின் 49வது கூட்டம் மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு சோமநாதன் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. சணல் பயர் தகவல் அமைப்பு தொடங்கப்பட்ட பின்னர் நாட்டில் சணல் உற்பத்தி விரைந்து அதிகரித்து வருவதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ராஜகோபுரம் முன்பு கிழக்கு பகுதியில் பழுதடைந்த நிலையில் உள்ள மண்டபத்தை அப்புறப்படுத்தும் பணி நாளை முதல் 15 நாட்கள் நடைபெறவுள்ளதால் அருகில் வசிக்கும் மக்களும் பக்தர்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கோடைகால சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை IIT BS படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31வது தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று IIT நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு MGR திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளநிலை படிப்புகளுக்கு இணையதளம் மூலம் இன்று முதல் June 2 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் BSNL அதிவேக இணையதள இணைப்புகளை பெறுவதற்கான சேவைகளை பொதுமக்கள் உடனடியாக பெறும் வகையில் வரும் 15வது தேதி வரை நகரின் பல்வேறு பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JB நட்டா கூறியுள்ளார்.

0: தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நிலையத்தில் நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி. தேசிய சரணாலயங்கள் உருவாவதற்கான காரணங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வன உயிரியல் துறை கௌரவ விரிவுரையாளர் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்றது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வகை விலங்கினத்தையோ அல்லது பறவை இனத்தையோ பாதுகாப்பதற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு வனப்பகுதின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்துட்டு தேசிய பூங்காவோட ஒப்பிடும்போது சில சட்டங்கள் ஓரளவிற்கு தளர்த்தி கொடுக்குவாங்க. அதாவது வனவிலங்கு சரணாலயத்திற்கும் தேசிய பூங்காவிற்கும் உள்ள ஒரு வேறுபாடு, அதாவது அதோட முக்கிய நோக்கம் எப்படி என்ன அப்படின்னா, சரணாலயங்கள் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். உதாரணமாக நீலகிரியில ஒரு சரணாலயம் குறிப்பாக ஒரு யானை பாதுகாக்கவும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா வேடந்தாங்கல் அங்க வந்துட்டு பறவைகள் சரணாலயம்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு முதுமலையில பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா வந்து யானைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அதே போல சத்தியமங்கலம் யானை சரணாலயம், சோ இந்த மாதிரி புலிகளுக்கு யானைகளுக்கு இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா ஒரு சில உயிரினங்களுக்கு மட்டுமே அது வந்துட்டு மிக முக்கியத்துவம் கொடுத்து அதை நடத்திட்டு இருப்பாங்க. அதுல என்னென்ன வந்துட்டு ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு செயல்பாடுகள் அனுமதிக்கப்படுது அப்படின்னா, தேசிய பூங்காவில வந்துட்டு மனித நடமாட்டம் முற்றிலும் தடை செய்யப்பட்டது இல்லையா, இங்க வனவிலங்கு சரணாலயத்துல சில கட்டுப்பாடுகள் உடன் செயல்பாடுகள் வந்துட்டு அனுமதிக்கப்படுவாங்க. அதாவது மேய்ச்சல், அதாவது உள்ளூர் மக்கள் தங்கள் கால்நடைகளை குறிப்பிட்ட பகுதி வரை வந்துட்டு மேய்ச்சலுக்கு அனுமதிக்கப்படுவாங்க. அப்புறம் வனப்பொருட்கள், தேன் சேகரித்தல், காய்ந்த விறகு சேகரித்தல் போன்ற சிறு வன பொருட்களை சேகரிக்க அனுமதி கொடுப்பாங்க. தனியார் நிலம், அதாவது சரணாலய எல்லைக்குள்ள சில நேரங்கள்ல தனியார் நிலங்கள் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு, ஆனா தேசிய பூங்காவில வந்துட்டு அதற்கு சாத்தியமே கிடையாது. அப்புறம் அதற்கு எல்லைகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வனவிலங்கு சரணாலயத்திற்கு எல்லை ஓரளவுக்கு தளர்வாக இருக்கும், அதாவது தேசிய பூங்காவை போல வந்து சட்டப்பூர்வமாக மிக துல்லியமாக வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு இருக்காது. அதுக்கு ஒரு வனவிலங்கு சரணாலய முக்கியத்துவம் அதிகரிக்கும் போது ஒரு அரசாங்கம் நினைச்சதுன்னா சரணாலயத்தை தேசிய பூங்காவா வந்துட்டு தரம் உயர்த்த முடியும். ஆனா ஒரு தேசிய பூங்காவை வந்துட்டு சரணாலயமா வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு அரசாலய குறைக்கவே முடியவே முடியாது. நீலகிரி சூழல்ல சில உதாரணங்கள் இருக்கு. நீலகிரி உயிர் சூழ் மண்டலத்தில் உள்ள சில தேசிய பூங்காவா இருக்கட்டும், உதாரணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா முதுமலை வனவிலங்கு சரணாலயம், இது முதல்ல வந்துட்டு சரணாலயமாக தான் வந்துட்டு தொடங்கப்பட்டது. பின்னர் அதை வந்து ஒரு பகுதியை தேசிய பூங்காவாகவும் மற்றொன்று வந்துட்டு புலிகள் காப்பகமாகவும் அடுத்தது மாற்றப்பட்டது. அதே போல சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயத்தை எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு மிகப்பெரிய சரணாலயம், இது பல்வேறு காடுகளை இணைக்கும் பாலமாக வந்துட்டு இது வந்துட்டு அமைஞ்சிட்டு வருது. சுருக்கமா சொல்லணும்னா வனவிலங்கு சரணாலயம் அப்படிங்கறது வந்துட்டு விலங்குகளின் வீடாக கருதப்படுது. அங்க மனிதர்கள் சில வேலைகளுக்காக நுழைய அனுமதி உண்டு. ஆனா தேசிய பூங்கா அப்படிங்கறது எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு கோட்டை. அந்த கோட்டையில வந்துட்டு சட்டன்னு வந்துட்டு எந்த மனிதரும் பார்வையாளராக உடனடியாக போக முடியாது. அதற்கு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டுதான் அவரை வந்து அனுமதிக்க

தேசிய சரணாலயங்கள் உருவாவதற்கான காரணங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வன உயிரியல் துறை கௌரவ விரிவுரையாளர் வித்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

நேயர்களே, வாரந்தோறும் புதன்கிழமை இரவு 7:30 உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண்

காடுகள் ஓர் அறிமுகம், தேசிய வேளாண் காடுகள் கொள்கை, வேளாண் காடுகள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், வேளாண் சார்ந்த இந்திய வனங்கள், இது போன்ற தலைப்புகளில் நிறைய தகவல்களை உங்களுக்காக வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கேடி பார்த்திபன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை.

0: நேரம் 7 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
3: பணியிடத்தில் வேலை தொடர்பான தசைவலி குறித்த இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
4: காமன் பீப்புள் எல்லாருக்குமே அவங்களோட ஒர்க் ரிலேட்டட் மசில் பெயின் வரலாம். சோ மசில் பெயின் வரப்போ நம்ம ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் போய் பாக்குறோம், ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்றோம். பட் டாக்டர்ஸ் வந்து அவங்களோட ப்ராப்பர் பாஸ்டர் மெயின்டைன் பண்ணாததுனால பேஷண்ட் நிறைய ஹேண்டில் பண்றப்போ அவங்களுக்குமே வந்து நிறைய பெயின் வரலாம். அவங்களுமே சர்டன் அட்வைசஸ் வந்து ஃபாலோ பண்ணும். அது வந்து எர்கனாமிக்ஸ். நம்மளோட ஒர்க்குக்கு நம்மள வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது எர்கனாமிக்ஸ். சோ இப்போ நிறைய ஹெவி வெயிட்ஸ் தூக்குறவங்க இல்ல லோட் எல்லாம் தூக்குறவங்களுக்கு வந்து பேக் மசில் ஸ்ட்ரென்த் இருக்கணும். சோ அது ஸ்ட்ரென்த் இல்லாம நம்ம போய் ஒர்க் பண்ணோம்னா, நிறைய வெயிட்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து பேக் பெயின் வரலாம். அப்படி இல்லாம அந்த பேக் பெயின் வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகலாம், சயாட்டிக்கா வரலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பேக் ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஜாபுக்கு ஃபிட் ஆகுறோமா அப்படின்னு ப்ராப்பரா நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு போறது எர்கனாமிக்ஸ். சோ இது வந்து ரொம்ப காமன் இன் ஹெல்த் கேர் டீம். இப்ப நர்சஸ் வந்து ரொம்ப லாங் டேர்ம்க்கு வந்து அவங்க வந்து ரைட்டிங்ல இருக்காங்க. சோ பேஷண்டோட நோட்ஸ் எழுதுறாங்க, மெடிக்கேஷன்ஸ். சோ இதெல்லாம் வந்து அவங்க ரைட்டிங்னால அவங்களுக்கு வந்து நிறைய நெக் பெயின் வருது. சோ கண்டினியூவா பெண்டிங்ல இருக்காங்க, சோ நெக் பெயின் வருது. கார்பல் டனல் சிண்ட்ரோம் சொல்றோம். சோ ஹேண்ட்ல வந்து நிறைய ப்ரெஷர் போடுறாங்க. இப்போ சிஸ்டம்ல ஒர்க் பண்றாங்க இல்ல ரைட்டிங் அப்போ அவங்க ரிஸ்ட வந்து டேபிள்ல ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. சோ இதனால வந்து கார்பல் டனல் சிண்ட்ரோம் வரலாம். சோ அங்க இருக்க நர்வ் வந்து கம்ப்ரஸ் ஆகும். ரிஸ்ட்ல இருக்க நர்வ் கம்ப்ரஸ் ஆகுறதுனால ஃபிங்கருக்கு போற நர்வ்ஸ்ல எல்லாம் கம்ப்ரெஷன் ஆகி நமக்கு நம்னஸ் இருக்கலாம், பெயின் இருக்கும். சோ சென்சேஷன்ல டிஃபரன்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுனால அவங்க வந்து ப்ராப்பர் எர்கனாமிக் அட்வைசஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். சோ அதுக்கு ரிலேட்டடா நம்மளுக்கு வந்து எர்கனாமிக் டூல்ஸ், சோ வேற மாடிபிகேஷன்ஸ் பண்ணலாம். அவங்களோட ஒர்க் பிளேஸ்ல இருக்கிற மேபி டேபிள், சோ இதோட ஹைட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றது இல்லைனா ரெடியூஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு வர இந்த பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்றதுனால வர இன்ஜுரிஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சோ காமனா நர்சஸ் அண்ட் சர்ஜன்ஸ், சோ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப காமனா இருக்கிறது வந்து பேக் பெயின் அண்ட் நெக் பெயின். சோ நிறைய பேஷண்ட் ஹேண்டில் பண்றப்போ, பேஷண்ட்ஸ வந்து ஷிஃப்ட் பண்றப்போ இல்ல ஒரு பெட்ல இருந்து வேற பெட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றப்போ அவங்க வந்து பேஷண்ட்ஸ லிஃப்ட் பண்றாங்க, புல் பண்றாங்க. சோ இந்த டைம்ல வந்து பேக் மசில் வந்து ஸ்ப்ரெயின் ஆகலாம், சோ லிகமெண்ட் இன்ஜுரிஸ் ஆகலாம். இதுக்கெல்லாம் அவங்க வந்து ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும். நர்சஸ் மட்டும் இல்ல, இந்த லேப் டெக்னீஷியன்ஸ், சோ இவங்கெல்லாம் வந்து பிளட் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறமா ரிப்போர்ட் போடுறதுக்காக ரொம்ப நேரம் சிஸ்டம் ஒர்க் எல்லாம் பண்றாங்க. சோ ரொம்ப நேரம் உட்கார வந்து நம்ம ஒன்ஸ் அட்லீஸ்ட் எந்திரிச்சு உட்காரணும், சிட்டு ஸ்டாண்ட் பண்ணணும். சோ பேஷண்ட்டை வந்து ஈஸியா எப்படி டிரான்ஸ்பர் பண்றது அப்படின்றத வந்து லேர்ன் பண்ணிக்கணும். சோ ஒருத்தரே வந்து ஃபுல் பேஷண்ட்டை வந்து நம்ம ரோல் பண்ண முடியாது. சோ அது வந்து லாக் ரோலிங் சொல்லுவோம். சோ எப்படி பேஷண்ட்டை வந்து ரோல் பண்றது அப்படின்றதெல்லாம் சர்டன் பிசியோதெரபி டெக்னிக்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு சர்ஜரி பண்றாங்கன்னா சம் சர்ஜரிஸ் ஒரு டே ஃபுல்லா இருக்கலாம், ஒரு 3 hours 4 hours சர்ஜரி கூட இருக்கலாம். சோ இந்த சர்ஜரி ஃபுல்லாவே சர்ஜன்ஸ் ஸ்டாண்டிங்லயே இருப்பாங்க. சோ சம் பீப்புளுக்கு ஹைட் வந்து ஓகேவா இருக்கும், ஒரு ஒருத்தருக்கு ஹைட்டாவோ இல்ல ஷார்ட்டாவோ இருக்கும். சோ அந்த டைம்ல நம்ம வந்து அட்ஜஸ்டபிள் டேபிள்ஸ் யூஸ் பண்ணணும், ஃபுட் ஸ்டூல் யூஸ் பண்ணணும். சோ இதனால அவங்களுக்கு வந்து பிளான்டர் ஃபாசைட்டிஸ் வரலாம், அதாவது ஹீல் பெயின் வரலாம், இல்லைனா பேக் பெயின் வரும். சோ இதுக்கு நம்ம அட்ஜஸ்டபிள் டேபிள்ஸ் இல்லனா ஃபுட் ஸ்டூல் யூஸ் பண்ணணும். பேஷண்ட் ஹேண்டிங் அப்ப

0: மோஸ்டா இவங்க வந்து ஆக்வர்ட் பொசிஷன் போயிடறாங்க, ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது இல்ல, பென் பண்ற மாதிரி. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது இல்ல ரொம்ப ரொட்டேஷன்ல இருக்காங்க அப்படின்னா கூட பேக் பெயின் வரலாம். சோ இது வந்து ஒர்க் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். எப்படி எல்லாம் வந்து ஒரு பேஷண்ட் ஹேண்டில் பண்ணும்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயின் இல்லாம பண்றோம் அப்படின்றது பாத்துக்கணும்.
1: நேர்கள் இதுவரை பணியிடத்தில் வேலை தொடர்பான தசைவலி குறித்த இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: தொடர்வது திரைகானம்.

0: கேட்ட பாடல் ஒழித்தது எங்க தம்பி படத்திற்காக மனு அவர்களின் குரலில்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் வாரண்ட் இல்லாமல் கைது செய்வது குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள்.
3: மேலும் கைது செய்யும் போது என்ன ஆகும்னா, நம்ம குடும்ப நபர்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். இது வந்து இந்த புதுசா வந்திருக்க பிஎன்எஸ் சட்டத்துல வந்து கட்டாயமா வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்றாங்க. மேலும் வந்து குற்றம் பண்ணிட்டாங்க, இவங்களை வந்து கைது செய்ய போறாங்க, ஐயோ கைது பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து அவங்களை அடிப்பாங்களே, போலீஸ் வந்து இப்படி ட்ரீட் பண்ணுவாங்களே அப்படின்னு வந்து சில பேர் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. போலீஸ் வந்து ஒருத்தர் வந்து கைது செய்யறாங்கன்னா முதல்ல வந்து அவர்களை வந்து மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்கு வந்து அழைத்து செல்வாங்க. ஏன் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருக்கு வந்து ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அவர் உடல் வந்து எப்படி இருக்கு, என்ன கண்டிஷன்ல இருக்காரு அப்படிங்கறது மருத்துவர்கிட்ட வந்து பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கைது பண்ணுவாங்க. இது கண்டிப்பா வந்து போலீஸ் வந்து உடனே வந்து ஒருவேளை வந்து அவங்களை அடிச்சாலோ இல்லை துன்புறுத்தினாலோ கண்டிப்பா போலீஸும் வந்து இதுல மாட்டிக்குவாங்க. அதனால வந்து கட்டாயம் போலீஸ் அப்படி எல்லாரையும் அப்படி பண்ண மாட்டாங்க. மேலும் இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா, கைது செஞ்ச உடனேவே 24 மணி நேரத்துக்குள்ளாரையே வந்து நீதிபதி முன்னாடி வந்து ஆஜர்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மேடம், என்னை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆனா என்னை வந்து ஸ்டேஷன்லயே வச்சிருக்காங்கன்னா அது அப்படி வச்சிருக்கவே மாட்டாங்க. 24 மணி நேரத்துக்குள்ளாரையே வந்து அந்த கைது செய்யப்பட்டவரை வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நீதிமன்றத்துல வந்து கண்டிப்பா அவரை வந்து அவர் முன்னாடி வந்து நேர்ல கூட்டிட்டு போய் நிறுத்தணுங்கிறது வந்து கட்டாயம். நிறுத்தினதுக்கு அப்புறமா அவங்க ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் அவங்களை வந்து உள்ள பிரிசனுக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க. ஸோ 4 முக்கிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போகும்போது 4 முக்கிய விஷயங்கள் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன் கைது செய்யறாங்க, எதற்காக கைது செய்யறாங்க, என்ன காரணம், யாரு நம்ம மேல வந்து என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கறத மிக முக்கியமா பார்க்கணும். அது மட்டும் இல்லாம 7 வருஷம் குறைவான தண்டனை உள்ள குற்ற செயலா, அப்படி இல்லைன்னா ரொம்ப பெரிய அஃபென்ஸா, 7 வருஷத்துக்கு மேல வந்து அப்படிங்கிற குற்ற செயலா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். 7 வருஷத்துக்கு குறைவா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 7 வருஷத்துக்கு குறைவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு நோட்டீஸ் மட்டும்தான் முதல்ல கொடுக்க முடியும். அவங்க கொடுக்குற அழைப்பானைக்கு நம்ம இணங்கி அவங்க கிட்ட போய் நம்ம இருக்கிற நிலவரத்தை சொல்லி, என் சைட்ல வந்து இந்த தவறு இல்லை, நான் அதை பண்ணல, அங்க அந்த இடத்துல நான் இல்லை, என்னை வந்து தேவையில்லாம வந்து இதுக்குள்ள வந்து இழுத்து விட்டுறாங்க, நம்மளோட தரப்புல இருந்து நாம எடுத்து போலீஸ் கிட்ட சொன்னோம்னு சொன்னா கண்டிப்பா அந்த விசாரணையை வந்து அவங்க ஏத்துக்கிட்டு கையெழுத்தும் வாங்கிட்டு நாளைக்கு வந்து கோர்ட்ல வந்து சாட்சிக்கு விசாரணைக்கு கூப்பிடும் போது அவங்களையும் வந்து வீடியோ எடுத்துப்பாங்க, இவங்க இதெல்லாம் பண்ணாங்க, இங்க இது இருந்தது அப்படிங்கறதையும் அவங்க வந்து குறிச்சு வச்சுக்குவாங்க, பதிவும் செஞ்சுக்குவாங்க. நம்ம மேல சொல்லியிருக்க அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்க வந்து போலீஸ் வந்து கண்டிப்பா வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ரிப்ளையும் கொடுப்பாங்க. அதற்கான தீர்வும் வந்து சில சமயங்களில் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. மேலும் ஒருவேளை அப்படியே கைது செய்யப்பட்டாலோ குடும்ப நபர்களுக்கு கட்டாயம் வந்து தெரிவிச்சிருவாங்க, அம்மாவோ அப்பாவோ இல்ல நம்ம கூட பிறந்தவங்களோ சகோதரோ சகோதரியோ ஃப்ரெண்டோ, கடைசிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வந்து நம்ம நம்பர் கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த புதிதாக வந்திருக்க சட்டத்துல வந்து சொல்லுது. இது மட்டும் இல்லாம 24 மணி நேரத்துக்குள்ள கோர்ட்ல ஒப்படைக்கணுங்கிறது கட்டாயமா இருக்கு. இதுதான் இந்த சட்டத்துல வந்து சொல்லுது.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை வாரண்ட் இல்லாமல் கைது செய்வது குறித்த தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள்.
4: கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல் இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது. பொதுச்சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட பிளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12 தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி இந்தியாவில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். அவருக்கு ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளார். முதலமைச்சருடன் திரு ராமேஸ்வர் தெலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியோக் ஆகிய 4 அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். குவஹாத்தியில் உள்ள கான்பரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளதாகவும் இதற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி 5 நாடுகளுக்கு 6 அரசுமுறை பயணமாக வரும் 15 தேதி புறப்பட்டுச் செல்கிறார். முதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து நெதர்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் அந்நாடுகளின் பிரதமர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். பின்னர் நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்கவுள்ளார். 43 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நார்வே செல்வது இதுவே முதன்முறையாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் இத்தாலி செல்லவுள்ளார். பிரதமரின் இந்த பயணம் இந்த நாடுகளுடன் இந்தியாவின் நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு புதுதில்லியில் நேற்று மக்களவைத் தலைவரை சந்தித்தது. அப்போது பேசிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நல்லுறவு நிலவி வருவதை குறிப்பிட்டார். இரு நாடுகளும் பல நூற்றாண்டுகள் பழமையான கலாச்சார ஆன்மீக பிணைப்புகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவது திருப்தி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் ஜனநாயக அமைப்புகளில் மகளிரின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற கருத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியுடன் செயல்படுவதாகவும் அவர் மேலும் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிர் இடஒதுக்கீட்டின் மூலம் 14 லட்சம் பிரதிநிதிகள் பல்வேறு பதவிகளை வகித்து வருவதாக திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் தோஹ்ரிகாட் அனூரிகார் இடையேயான பயணிகள் ரயிலை காணொலி மூலம் நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரயில் பூர்வாஞ்சல் பகுதியில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். முன்பு நீண்டகாலம் நிலுவையில் இருந்த ரயில்வே திட்டங்கள் 2014 ஆண்டுக்கு பிறகு விரைந்து செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்த பெருமளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
உத்தரப்பிரதேசத்தில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் 157 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுவதாகவும் இதில் 28 நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஜாவோ ரூயி ஃபெரேரியா கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த

0: தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும் கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கேற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு புதுதில்லியில் நேற்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து பேசினார். மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நீர்வளத்துறை திட்டங்கள் தொடர்பாக அவருடன் திரு சந்திரபாபு நாயுடு ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது ஜம்மு காஷ்மீரின் நிர்வாகம், வளர்ச்சி மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் போன்றவை குறித்து திரு உமர் அப்துல்லா உள்துறை அமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பாகவும் திரு அமித்ஷாவுடன் விவாதித்ததாக திரு உமர் அப்துல்லா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க முடிவு செய்துள்ளன. வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி மற்றும் புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு டகிரோ ஃபுனுகோஷி ஆகியோர் தலைமையில் இந்தியா ஜப்பான் பொருளாதார ஒத்துழைப்பு ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்துகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அஸ்ஸாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, பஞ்சாப், ஹரியானா, பீகார் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு இடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நேற்றைய ஆட்டங்களில் இந்தியாவின் குஷி சந்த், மம்தா உள்ளிட்டோர் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். மகளிர் பிரிவில் இந்தியாவின் 8 வீராங்கனைகள் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்று பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நிலையத்தில் நேரம் 7:25. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. குட் மார்னிங் நீலகிரேஸ். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் இட்ஸ். இந்த சிவரான காலை நேரம் அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்குமே ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய நேரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் பல விஷயங்கள் நம்ம செய்யும்போது அன்றைய நாள் வந்து நமக்கு சிறப்பானதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது எந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது, செய்ய வேண்டும் அப்படின்ற பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒரு கட்டாயம் அப்படின்னு சொல்லலாங்க.

எந்த ஒரு புதிய முயற்சியிலும் முதலில் வருவது நமக்கு பதட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. முடிவில் அடைவது நாம், அதிலிருந்து பக்குவத்தை நாம் அடைகிறோம் அப்படின்னு சொல்லலாம். முயற்சி நிறுத்தப்படும் போது தோல்வியாகிறது, தொடரும் போது வெற்றியாகிறது. நம் ஒவ்வொரு செயலும் முயற்சியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான இந்த குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குங்க. மதராசி படத்திற்காக இந்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: வெறுப்புல சிரிக்கிற ஹனியே.
1: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
0: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
0: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
1: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல.
2: நீ நல்லா வைபப்படு.

நேரம் 7:30. சூப்பரான இந்த நிகழ்ச்சியில் குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் பாடலை கேட்டோம் நேயர்களே. இந்த காலை நேரத்தில் நமக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொன்னோம். அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது நம்ம கையில் இருக்க ஒரு பொருள், அந்த பொருளை நம்ம எப்போவுமே நம்ம கூடவே நம்மளுடைய ஒரு உறுப்பாகவே நம்ம இப்போ பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியான பொருள் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மொபைல் தாங்க. இந்த மொபைலில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சிக்கலாம், தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு

முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாலுமே அதை நாம் எப்பவுமே நம்ம கூட வைக்காம நம்ம தூங்கும்போது நம்மை விட்டு கொஞ்சம் தொலைவில் வச்சா இன்னும் நல்லா இருக்கும். காலையில் எழுந்தரிச்ச உடனே நம்ம வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், மெயில் அப்படின்னு நம்மளுடைய நேற்று வச்ச ஸ்டேட்டஸுக்கு வந்து எவ்வளோ லைக் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கறதுக்காக காலை நேரத்தில் எழுந்த உடனே அதை வந்து பார்க்கறது என்பது ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அதிகாலை நேரத்தில் நாம் இந்த எலக்ட்ரிக்கல் பொருளை வந்து நாம் அதிகமாக பயன்படுத்தாமல் இருந்தால் அந்த தினம் நமக்கு சிறப்பான தினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதோ நேர்களே அடுத்த பாடலும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஜாக் பாட் படத்திற்காக இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம்.

தந்தையார் உடன் அனுப்பியிருந்த ஊழியன் நிழலைப் போல் விடாமல் அருகிலேயே இருந்ததனால் நெய்தலங்கானலின் அழகிய கடற்கரையில் சுரமஞ்சரியும் வசந்தமாலையும்

யும் தங்களுக்குள் மனம் விட்டு பேசுவதற்காக தவித்துக் கொண்டிருந்தவற்றில் எதையுமே பேச முடியவில்லை. சுரமஞ்சரி இளங்குமரனை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தாள். பெண்ணின் மனம் சந்தன பேழையைப் போன்றது. சந்தன பேழையில் சந்தனம் இருந்தாலும் மணக்கும், சந்தனம் இல்லாவிட்டாலும் அது இருந்ததற்கு அடையாளமான மனம் கமழும். மனத்துக்கு பிரியமானவர் அருகில் இருந்தாலும் விலகி இருந்தாலும் அவரை பற்றிய இனிய நினைவுகளை எண்ணாமல் இருக்க பெண்ணால் முடிவது இல்லை. சுரமஞ்சரியின் மனதிலும் சந்தன பேழையைப் போல் இளங்குமரனின் நினைவுகள் மணந்தன. பின்னால் துரத்திக் கொண்டு சென்ற நகை வேழம்பரால் ஓவியனுக்கு ஒரு துன்பமும் ஏற்பட்டிருக்காது. அதனால் அவரிடம் தெரிவிப்பதற்கு என நான் சொல்லி அனுப்பிய செய்தி அவரை எட்டியிருக்கும் என்று நினைத்தாள் அவள். நான் இடைவிடாமல் இளங்குமரனையே நினைத்துக் கொண்டிருப்பது ஏன்? எப்படி இந்த பித்துக்கொண்டேன் என்று தனக்குத்தானே ஒரு கணம் விலகி நினைக்கும்போது அவளுக்கு வெட்கமாக கூட இருந்தது. தன்னுடைய நெஞ்சத்தில் எனக்கு சிறிதும் இடமளிக்காமல் என்னை கடிந்து ஒதுக்கும் அவர் என்னுடைய நெஞ்சில் புகுந்து இப்படி நினைவுகளாக தங்கி வேதனைப்படுத்துகிறாரே, வெட்கமில்லையா அவருக்கு என்று காதலனை பிரிந்த காதலி துயரப்படுவதாக வள்ளுவர் பெருமான் எழுதியுள்ள அழகிய குரல் ஒன்று சுரமஞ்சரிக்கு நினைவுக்கு வந்தது. தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நானார்க்குள், எம் நெஞ்சத்து ஓவாவரல். இந்த குரலின் தலைவியாக தன்னையும் தலைவனாக இளங்குமரனையும் கற்பனை செய்து பார்த்து கொண்டாள் சுரமஞ்சரி. கற்பனை மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அது உண்மையல்ல, கற்பனை மட்டுமே என்பதால் துயரமும் அதிலிருந்தே பிறந்தது. என்னை பற்றி நினைத்து மகிழாதவருக்கு என் நினைவில் மட்டும் அடிக்கடி நுழைய உரிமை ஏது என்று குரலில் வந்ததைப் போல எண்ணினாலும் அவரை கடிந்து கொள்ள தனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்ற வினாவும் அவள் மனதிலேயே எழுந்தது. அவர்கள் உட்கார்ந்திருந்த அதே நெய்தலங்கானர் கரையின் கோடியில்தான் காவிரி கடலோடு கலக்கும் இடமும் இருந்தது. அந்த இடத்தில் சோமகுண்டம், சூரியகுண்டம் என்று இரண்டு ஏரிகளும் அவற்றின் கரையில் காமவேல் கோட்டம் என்னும் கோயிலும் அமைந்திருந்தன. இந்த பிறவியில் இன்பத்தையும் மறுமையில் போக பூமியையும் தரக்கூடிய புண்ணிய பயன் வாய்ந்த இந்த ஏரிகளுக்கு பூம்புகார் மக்கள் இருகாம திணையேரி என்று பெயர் வழங்கினார்கள். மனம் விரும்பிய நாயகனை அடைவதற்கும் அடைந்த நாயகனை பிரியாமல் இருப்பதற்கும் இந்த ஏரிகளில் நீராடி காமவேல் கோட்டத்தை வணங்கி வலம் கொண்டு வழிபடுவது பூம்புகார் பெண்களின் வழக்கமாயிருந்தது. இதனால் இரு காமத்தினை ஏரிகளின் கரையிலும் காமவேல் கோட்டத்திலும் இளம்பெண்களின் பெருங்கூட்டத்தை எப்போதும் காணலாம். இரண்டு பிறவிகளிலும் நுகர்வதற்குரிய ஆசைகளை இணைத்தலால் இரு காமத்து இணையேறி என்ற பெயரை தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த இடத்துக்கு இதற்கு முன் சுரமஞ்சரி பலமுறை சென்றிருக்கிறாள். ஆனால் தன் மனதுக்குள் ஒரு விருப்பத்தையோ அந்தரங்கமான குறிக்கோளையோ அமைத்துக் கொண்டு அதற்கு வேண்டுதலாக இதுவரை அவள் சென்றது இல்லை. இப்போது அப்படி போக வேண்டிய அவசியம் வந்திருப்பதை அவள் உணர்ந்தாள். நீராடியும் வலம் வந்தும் வழிபட்டும் இன்னொருவருடைய மனதை நம் பக்கம் இழுத்து விடுவதற்கு இயலுமோ இயலாதோ, அப்படி செய்கின்ற சடங்குகளால் செய்யப்படுகின்ற செயலின் மேல் நமக்குள்ள பக்தியும் சிரத்தையும் வளர்ந்து விடுகிறது. அதற்காகவாவது எல்லோரையும் போல நானும் அவற்றை விட்டுவிடாமல் செய்ய வேண்டும் என்று மனதுக்குள் முடிவு செய்து கொண்டாள் சுரமஞ்சரி. வந்து வெகுநேரமாகிவிட்டதே, புறப்படலாமா என்று வசந்த மாலை மாளிகைக்கு திரும்புவதை நினைவூட்டினாள். இப்போது திரும்பலாம், ஆனால் நாளைக்கு மறுபடியும் நாம் இந்த பக்கமாக வரவேண்டிய காரியம் இருக்கிறது என்று கூறிக்கொண்டே சுரமஞ்சரி எழுந்தாள். இருவரும் தேரில் ஏறிக்கொண்டதும் ஒளியின் தேரை செலுத்தினான். மணிகளை ஒழித்துக் கொண்டு தேர் விரைந்தது. சுரமஞ்சரியும் வசந்த மாலையும் மாளிகையை அடைந்தபோது முன்கூடத்தில் தந்தையார் அமர்ந்திருந்தார். மாலையில் பாண்டிய நாட்டு கொற்கையிலிருந்தும் சேர நாட்டு விழிஞ்சத்திலிருந்தும் வாணிக கப்பல்கள் வந்து துறை சேர்ந்திருந்தன போலும். தந்தையாருக்கு முன்னால் முத்து குவியலும் முற்றி பருத்த நீண்ட யானை தந்தங்களும் காட்சியளித்தன. அவற்றை துறைமுகத்திலிருந்து சுமந்து வந்த கப்பல் ஊழியர்கள் சுற்றிலும் அடக்க ஒடுக்கமாக நின்று கொண்டிருந்தார்கள். தந்தையார் அவர்களிடம் ஏதோ கேட்டுக் கொண்டிருந்தார். இவற்றில் ஒன்றும் புதுமையில்லை, அடிக்கடி அந்த மாளிகையில் தென்படுகிற காட்சிதான். சுரமஞ்சரியும் வசந்தமாலையும் உள்ளே போய் தங்களுக்காக காத்திருந்த தாயுடனும் வானவல்லியுடனும் உண்பதற்கு சென்றார்கள். இன்றைக்கு முத்துக்கப்பல் வந்திருக்கிறதம்மா, நல்ல முத்துக்களாக தேர்ந்தெடுத்து எனக்கு ஒரு மாலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று வானவல்லி தாயிடம் கூறினாள்.
உனக்கு

0: நாலைந்து முத்துமாலைகள் இருக்கின்றனவே, இன்னும் எதற்கு?
1: முத்துக்களில் ஒவ்வொன்றும் ஒரு ஜாதி அம்மா. இந்த கப்பலில் இன்றைக்கு வந்திருக்கிற முத்துக்கள் எல்லாமே நன்றாக விளைந்தவை. பொதிகளை இறக்கி பிரித்து குவித்தவுடனே நான் போய் பார்த்தேன்.
0: முத்துக்களை புகழ்ந்து நீ இவ்வளவு பேசுகிறாயே வானவெள்ளி, உன் பக்கத்தில் அமர்ந்து உண்ணுகிற சுரமஞ்சரியும் அவள் தோழியும் ஏன் இப்படி பேசாமல் அமைதியாயிருக்கிறார்கள் என்று சொல்லி நகைத்துக் கொண்டே சுரமஞ்சரியையும் வசந்தமாலையையும் உற்று பார்த்தாள் அன்னை.
1: சுரமஞ்சரிக்கு இப்போது எதற்குமே நேரமில்லையம்மா. முன்பெல்லாம் மாலை வேளைகளில் மேல் மாடத்துக்குச் சென்று என்னை வேய்ங்குழல் வாசிக்க சொல்லி எதிரே அமர்ந்து நேரம் போவது தெரியாமல் கேட்பாள். இப்போதோ அவளும் அவள் தோழியும் என்னிடம் சொல்லிக் கொள்ளாமலே வெளியே கடற்கரைக்கும் காவிரித்துறைக்கும் போக தொடங்கிவிட்டார்கள். திடீரென்று மௌனமாகி விடுவதற்கும் திடீரென்று சிரிப்பதற்கும் அவளுக்கு ஏதேதோ புதுப்புது கவலைகளும் புதுப்புது மகிழ்ச்சிகளும் ஏற்பட்டிருக்கின்றனம்மா என்று முத்துமாலையில் தொடங்கிய பேச்சு சுரமஞ்சரியை பற்றி திரும்பியது.
0: தாங்கள் பழகுகிற முறையில் தாயும் சகோதரியும் மேலும் வேறுபாடு காணலாகாதே என்பதற்காக சுரமஞ்சரி அவர்களோடு சிரித்து பேச முயன்றாள். தோழியும் பேசினாள். ஆனால் சுரமஞ்சரியும் தோழியும் பேசிய பேச்சிலும் சிரித்த சிரிப்பிலும் இயற்கையான உற்சாகமில்லை என்பதை தாயினால் தெரிந்து கொள்ள முடிந்தது. இந்த பெண் எதையோ மனதுக்குள் வைத்துக் கொண்டு கலங்குகிறாள் என்பது பெற்ற உள்ளத்துக்கு புரிந்தது. சமயம் பார்த்து பெண்ணிடமிருந்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினாள் தாய். அந்த மாளிகையில் அவளுக்கு இருக்கிற ஒரே மன நிறைவு நம்முடைய பெண்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதுதான். இதை இழக்க அந்த தாய் உள்ளம் விரும்பாததில் வியப்பில்லை. தான் பெற்றவர்களின் மகிழ்ச்சியிலிருந்து தன்னுடைய மகிழ்ச்சியை தேடு பெறுகிறவள் தாய். அவள் தேடுகிற உள்ளங்களில் எல்லாம் மகிழ்ச்சி இல்லை, ஆனால் அவளுக்கும் மகிழ்ச்சி இல்லை.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

அறிவோம் அரசின் திட்டங்கள். இந்நிகழ்ச்சியில் இன்று தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். தமிழக அரசு மாணவிகளின் கல்வியை ஊக்குவித்து பெண்களை சமூக பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தும் நோக்கில் தொடங்கிய ஒரு முக்கியமான நலத்திட்டமே இந்த புதுமை பெண் திட்டமாகும். இத்திட்டம் கொண்டுவரப்பட்டதன் முக்கிய நோக்கம் பெண் குழந்தைகள் பள்ளிப்படிப்பை பாதியில் நிறுத்திவிடாமல் தொடர்ந்து படிக்க செய்வது, உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கையை அதிகரிப்பது, கல்வி மூலம் பெண்கள் பொருளாதார உயர்வை அடைவது போன்றவை இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும். இத்திட்டத்தில் பயன்பெற தகுதியுடையவர்கள் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்த மாணவிகள் மற்றும் கல்லூரி தொழில்நுட்ப கல்வி, ITI, பாலிடெக்னிக், நர்சிங், என்ஜினியரிங் போன்ற உயர்கல்வி படிப்புகளில் சேர்ந்து படிக்கும் மாணவிகளுக்கு இத்திட்டம் மிக உதவியாக இருக்கும். இத்திட்டத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது.

தொகையானது மாணவிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இத்தொகையை கல்வி கட்டணம், புத்தகங்கள், போக்குவரத்து செலவு, கல்வி தொடர்பான தேவைகள் எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். புதுமை பெண் திட்டம் என்பது ஒரு நிதி உதவி திட்டம் மட்டுமல்ல, பெண்களின் எதிர்காலத்தை உருவாக்கும் திட்டமாகும். பெண்கள் கல்வி கற்றால் குடும்பம் முன்னேறும், குடும்பம் முன்னேறினால் சமூகம் வளர்ச்சியடையும். இந்த எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாடு அரசு மாணவிகளுக்காக அறிமுகப்படுத்திய முக்கிய திட்டமே புதுமை பெண் திட்டமாகும். இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 2022 தொடங்கி வைத்தார். பெண் கல்வி நாட்டின் வளர்ச்சி என்ற கருத்தை நடைமுறையில் செயல்படுத்தும் பெருமை மிக்க நலத்திட்டமாக இது விளங்குகிறது. அறிவோம் அரசின் திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரிஸ். ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு சுறுசுறுப்பான நாளாக, ஒரு வெற்றியான நாளாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். அப்படி நினைக்கும் போது அந்த வெற்றி அப்படிங்கிறத வந்து வேறு இடங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது அல்ல, அது நம்மிடமிருந்து தான் வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாங்க. அதனால நம்ம ஒவ்வொரு செயலிலும் முயற்சியாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, காலை நேரத்தில் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கும்போது எந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கான ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு துணிமணி போடும்போது அதை அழகாக வந்து அயன் பண்ணுறது காலை நேரத்தில், அது மட்டும் இல்லாமல் நம்ம போடக்கூடிய காலணிகள், ஷூ, செருப்பு எல்லாத்தையும் காலை நேரத்தில் அழகாக கழுவி வைக்கும்போது அதில் நமக்கு ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். அது இல்லாமல் நம்ம இருக்கக்கூடிய ரூமை வந்து க்ளீன் பண்ணும்போது, துணிமணிகளை வந்து மடக்கி வைக்கும்போது, இப்படி வீடை வந்து கழுவும்போது அப்படின்னு சின்ன சின்ன வேலைகள், நமக்கான வேலைகள் அப்படின்னு நம்ம நினைக்காம அதை சுறுசுறுப்பாக செய்யும்போது அடுத்து நம்ம வெளியில் போய் செய்யக்கூடிய வேலைகளும் நமக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு, தக்லைஃப் படத்திற்காக இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज। நீ டூக்கேலியும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரே வா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில்
1: நிலா அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

நேர்களே, கல்லூரி கல்வி ஆணையர் அவர்களிடமிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க விரும்புவோர் www.tngasa.in என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம். தாமாக இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. 2026-27 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளில் 126,959 சேர்க்கை இடங்கள் உள்ளன. மாணாக்கர்கள் தாங்கள் விருப்பப்பட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவுகளுக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டண விபரம் ஒரு மாணவருக்கு ₹48, பதிவு கட்டணம் ₹2. SC/ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை, பதிவு கட்டணம் ₹2 மட்டுமே. டபிள்யூ

tngaesa.in இணையதளம் வழியாக விண்ணப்பங்கள் இம்மாதம் முதல் பதிவு செய்யலாம். பதிவு செய்ய இறுதி நாளாக 29/5/2026.

விண்ணப்ப கட்டணம் மற்றும் பதிவு கட்டணத்தை செலுத்தும் முறையானது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ மூலம் இணையதளம் வாயிலாக செலுத்தலாம். மாணாக்கர் சேர்க்கை வழிகாட்டுதல் தொடர்பான விவரங்களை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் சேர்க்கை தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை திங்கள் முதல் வெள்ளிக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 044-243-4-3-100 மற்றும் 243-4-20-11 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரிஸ். இதோ நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இதோ காத்துக்கிட்டே இருக்கு. மாஸ்டர் படத்திற்காக இந்த பாடல்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

0: தங்கலான் படத்திற்காக ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நீலகிரிஸ். நேரம் 8:10. நேயர்கள் இணைந்திருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு இன்றைய குட் மார்னிங் டெய்லி கிரேஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகும். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: மலைக்கோட்டை படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் அவர்கள் பாடிய இந்த பாடலை கேட்டும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

கேட்ட பாடல் படிக்காதவன் படத்திற்காக உதித் நாராயணன் மற்றும் மாலதி அவர்களின் குரல்களுக்காக ஒலித்தது. இதோ நேர்களே, திரையாணத்தில் அடுத்த பாடலாக ஒலிக்க காத்துக்கொண்டிருக்கிறது பழனி படத்திற்காக இந்த பாடல். நேரம் 8:40. நேர்கள் இணைந்திருப்பது ஊட்டி FM 101.8.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு திரைகாணம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

பாதுகாப்பு தரநிலைகளின்படி இந்த பிரஷ்கள் வந்து எஸ்கலேட்டர்களில் கட்டாயமாக்கப்பட்டது. மனிதர்களுடைய பாதுகாப்பிற்கு மட்டும் இல்லாமல் எஸ்கலேட்டர்களுடைய இயந்திர பாதுகாப்பிற்கும் இவை உதவுது. நகரும் படிக்கட்டுகளுடைய உள்ளே இருக்கும் இந்த மோட்டார் மற்றும் சங்கிலி அமைப்புகளுக்குள் சிறு குப்பைகள், முடிகள், நாணயங்கள் மற்றும் தூசுகள் விழுவதை தடுக்கிறதுக்காகவும் ஒரு தடையாகவும் இது செயல்படுது. பலரும் அறியாமையால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரஷ்களில் வந்து அவங்களுடைய ஷூஸு இல்லாட்டி செப்பல்ஸை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயல்கிறாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு செயல் தான். எஸ்கலேட்டரில் வரையப்பட்டிருக்கிற அந்த மஞ்சள் கோட்டுக்கு உள்ள பாதுகாப்பாக நிற்கிறது தான் விபத்துகளை தவிர்க்கும் ஒரு சிறந்த வழி. நீங்கள் அந்த பிரஷ் மாதிரி இருக்கிறத பார்த்ததில்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள்.

0: ரெட்ரோ ராகங்கள் திரை பாடல்கள் கேட்கலாம். 80s 90s பாடல்கள் இதோ நேயர்களுக்காக. கேட்பதற்கு முன்பாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம்

0: அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நிலையத்தில் நேரம் 9:10. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
4: ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங் சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக 4 வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை பாருங்கள், என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி

0: அவளுக்கு உயிரும் கிடையாது, உடலும் கிடையாது. அதுக்கு பிறகுதான் உயிர் வந்தது, உடல் வந்தது, அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு? அந்த உருவமும் உயிரும் போயிட்டது, அவ்வளவுதானே. வந்தது போயிட்டது. இளவேனில் காலம், இலையுதிர் காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா? அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது. இது இயற்கை. இதுக்காக அழுதாது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான். திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கிறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்ட இருக்கிறோமா? இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களா? அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே எல்லா வசதியும் இருந்தது. ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னார் அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது. இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னார் அவர். பக்கத்தில் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ளே சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள். சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரித்தாராம் தாத்தா. அதுதான் சொன்னேன்னே, இங்கே எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாரா. நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்போவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை. இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் எடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்கி விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள். கோல்டன் ஹிட்ஸ் அப்படிங்கும் போது 80s 90s 2000s எல்லாம் வந்த பாடல்கள் அப்படிங்கும் போது நம்ம மனசுக்கு ரொம்பவுமே இதமான பாடல்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அப்படிப்பட்ட பாடல்களில் இதோ நேயர்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு மௌன கீதங்கள் படத்திலிருந்து அடுத்த பாடல்.

0: மௌனகீதங்கள் படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டும் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருந்தாங்க. இந்த பாடலை நேயர்கள் இணைந்திருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள்.
1: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடலை நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமகிட்டு.

அந்தரங்கம் ஊமையானது படத்திற்காக பாடலை கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள். நிகழ்ச்சியில தொடர்ந்து நேயர்களே, உழவர் சந்தை காய்கறி பழங்கள் விலை நிலவரம் கேட்டு வந்துடலாம். இன்று உதகை உழவர் சந்தை காய்கறி பழங்கள் விலை நிலவரம் மொத்த விலையிலிருந்து சில்லறை விலையாக கத்திரிக்காய் 38 முதல் 48 ரூபாயாக விற்கப்படுகிறது. வெண்டைக்காய் 35 முதல் 54 ஆகவும், தக்காளி நாட்டு ரகம் 29 முதல் 42 ஆகவும், தக்காளி ஆப்பிள் ரகம் 35 முதல் 52 ரூபாயாகவும், அவரை 58 முதல் 74 ரூபாயாகவும், புடலங்காய் 40 முதல் 58 ரூபாயாகவும், பீர்க்கங்காய் 47 முதல் 64 ரூபாயாகவும், சுரைக்காய் 25 முதல் 37 ஆகவும், பாகற்காய் 47 முதல் 63 ஆகவும், கொத்தவரங்காய் 29 முதல் 43 ஆகவும், பூசணிக்காய் 16 முதல் 21 ரூபாயாகவும், அரசாணிக்காய் 18 முதல் 23 ரூபாயாகவும், பச்சை மிளகாய் 38 முதல் 54 ரூபாயாகவும், சின்ன வெங்காயம் 50 முதல் 67 ரூபாயாகவும், பெரிய வெங்காயம் 23 முதல் 37 ரூபாயாகவும், பொரியல் தட்டை 25 முதல் 38 ஆகவும் விற்கப்படுகிறது. மொத்த விலையிலிருந்து சில்லறை விற்பனையாக உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்கள் விலை நிலவரம் முருங்கைக்காய் 29 முதல் 40 ஆகவும், தேங்காய் 43 முதல் 65 ஆகவும், மாங்காய் 21 முதல் 30 ரூபாயாகவும், வாழைக்காய் 37 முதல் 54 ரூபாயாகவும், சேனைக்கிழங்கு 33 முதல் 48 ரூபாயாகவும், மரவள்ளிக்கிழங்கு 29 முதல் 43 ரூபாயாகவும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 29 முதல் 43 ரூபாயாகவும், உருளைக்கிழங்கு 37 முதல் 54 ரூபாயாகவும், மேரக்காய் 18 முதல் 25 ஆகவும், முள்ளங்கி 25 முதல் 37 ரூபாயாகவும், கேரட் 33 முதல் 47 ரூபாயாகவும், பீட்ரூட் 43 முதல் 59 ஆகவும், நூற்கோல் 25 முதல் 37 ரூபாயாகவும், டர்னிப் 22 முதல் 35 ரூபாயாகவும், முட்டைகோஸ் 18 முதல் 24 ஆகவும், காலிஃப்ளவர் 29 முதல் 45 ரூபாயாகவும், பட்டாணி 120 முதல் 154 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. வெள்ளைப்பூண்டு 147 முதல் 185 ரூபாயாகவும், இஞ்சி 100 முதல் 150 ரூபாயாகவும், கரிபீன்ஸ் 67 முதல் 97 ஆகவும், புஷ் பீன்ஸ் 84 முதல் 115 ஆகவும், டபுள் பீன்ஸ் 74 முதல் 115 ஆகவும், ஊட்டி அவரை 110 முதல் 156 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. கலர்கோஸ் 16 முதல் 27 ஆகவும், குடைமிளகாய் 43 முதல் 59 ஆகவும், பிஜ்ஜை பஜ்ஜி மிளகாய் 43 முதல் 59 ஆகவும், புரோக்கோலி 73 முதல் 100 ரூபாயாக விற்கப்படுகிறது. மொத்த விலையிலிருந்து சில்லறை விலையாக உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். நேயர்களே, கறிவேப்பிலை 50 முதல் 70 ரூபாயாகவும், கொத்தமல்லி 58 முதல் 82 ஆகவும், புதினா 43 முதல் 59 ஆகவும், கீரை வகைகளான அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்கிட்டுக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு கீரை, பருப்பு கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை இவைகள் அனைத்தும் 50 முதல் 70 ரூபாயாக விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 8 முதல் 12 ரூபாயாகவும், வாழை இலை 50 முதல் 70 ஆகவும், வாழைப்பூ 8 முதல் 12 ரூபாயாகவும், நெல்லிக்காய் 83 முதல் 105 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. வெள்ளரிக்காய் 36 முதல் 53 ஆகவும், மக்காச்சோளக்கதிர் 21 முதல் 30 ரூபாயாகவும், எலுமிச்சம்பழம் 200 முதல் 225 ரூபாயாகவும், கொய்யாப்பழம் 66 முதல் 74 ரூபாயாகவும், பப்பாளி 37 முதல் 54 ஆகவும், மாதுளம்பழம் 200 முதல் 240 ரூபாயாகவும், திராட்சை 83 முதல் 115 ரூபாயாகவும், மாம்பழம் 78 முதல் 95 ஆகவும், வாழைப்பழம் பூவன் 42 முதல் 59

0: ஆகும். ரஸ்தாலி 50 முதல் 70 ரூபாயாகவும், மோரிஸ் 29 முதல் 43 ஆகவும், நேந்திரன் 33 முதல் 48 ரூபாயாகவும், செவ்வாழை 67 முதல் 96 ஆகவும், கற்பூரவள்ளி 43 முதல் 59 ரூபாயாகவும், ஆப்பிள் 220 முதல் 260 ரூபாயாகவும், ஆரஞ்சு பழம் 130 முதல் 172 ரூபாயாகவும், சாத்துக்குடி 58 முதல் 82 ரூபாயாகவும், அன்னாச்சி பழம் 75 முதல் 105 ரூபாயாகவும், முலாம்பழம் 42 முதல் 58 ரூபாயாகவும் இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம் மொத்த விலையிலிருந்து சில்லறை விலையாக விற்கப்படுகிறது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 9:30.
1: சரித்திரத்தில் இடம்பெற்ற சாதனையாளர்களை உங்கள் நினைவிற்கு கொண்டு வரும் இந்நிகழ்ச்சி சாதனை சிற்பிகள். வணக்கம் நேயர்களே, இன்றைய சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில நோபல் பரிசு உருவாக காரணமாக இருந்த ஆல்ஃபிரட் நோபல் அவர்கள் பற்றின தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு ஸ்வெடிஷ் விஞ்ஞானி, கண்டுபிடிப்பாளர், தொழிலதிபர் மற்றும் நோபல் பரிசின் நிறுவனரான இவர் 1833 ஆண்டு அக்டோபர் 21 தேதி ஸ்வீடனின் ஸ்டோக்ஹோம்ல பிறந்தார். அவரது தந்தை இமானுவேல் நோபல் ஒரு பொறியாளரும் கண்டுபிடிப்பாளரும் ஆவார். ஆல்ஃபிரட் நோபல் இளம் வயதிலேயே வேதியியல் மற்றும் பொறியியல் துறைகள்ல ஆர்வம் கொண்டிருந்தார். இவரின் குடும்பம் ஏழ்மை நிலையில இருந்தது. அவரது தந்தை ரஷ்யாவில வேலை செய்ததால குடும்பம் பல இடங்களுக்கு இடம்பெயர்ந்தது. அவர் பாரிஸ், ரஷ்யா போன்ற இடங்கள்ல பயின்றார். வேதியியல் ஆசிரியரான நிக்கோலாய் ஜெனின் அவருக்கு வழிகாட்டினார். 1850களில் அவர் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில பயணம் செய்து தொழிற்சாலைகள் மற்றும் ஆய்வுகள்ல ஈடுபட்டார். ஆல்ஃபிரட் நோபல் அவர்கள் வெடிப்பொருட்கள் துறையில புகழ் பெற்றவர். அவரது மிக முக்கியமான கண்டுபிடிப்பு டைனமைட். 1867 ஆண்டு அவர் இதை கண்டுபிடித்தார். இதற்கு முன்பு நைட்ரோகிளைசரின் போன்ற வெடிப்பொருட்கள் ஆபத்தானவை. ஆல்ஃபிரட் நோபல் அவர்கள் அதை பாதுகாப்பாக்கும் முறைய கண்டுபிடித்தார். அத சிலிக்கா போன்ற பொருட்களுடன் கலந்து டைனமைட்டாக உருவாக்கினார். அவர் 350 மேற்பட்ட காப்புரிமைகளை பெற்றார். இதில் வெடிப்பொருட்கள், ரப்பர், தோல், செயற்கைப்பட்டு போன்றவையும் அடங்கும். உலகம் முழுவதும் 90 மேற்பட்ட தொழிற்சாலைகளை நிறுவினார். அவரது நிறுவனங்கள் போர் ஆயுதங்கள் தயாரிப்பிலும் ஈடுபட்டன. இது அவரை மரண வியாபாரி என அழைக்க காரணமாக அமைந்தது. நோபல் ஒரு தனி மனிதர். அவர் திருமணம் செய்து கொள்ளல, குழந்தைகளும் இல்ல. 1864 ஆண்டு அவரது சகோதரர் எமில் ஒரு வெடிப்பொருள் விபத்துல இறந்தார். இது அவரை பெரிதும் பாதித்தது. அவர் ஸ்வீடிஷ், ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், ரஷ்யா உள்ளிட்ட பல மொழிகளை பேசினார். கவிதை எழுதுவதிலும் இவர் ஆர்வம் கொண்டிருந்தார். இவர் தலைவலி, மன அழுத்தம் போன்ற உடல்நலக் கோளாறுகளால அவதிப்பட்டார். 1888 ஆண்டு அவரது சகோதரர் லூட்விக் இறந்தபோது பத்திரிகைகள்ல தவறுதலாக ஆல்ஃபிரட் இறந்தார் என்று எழுதினாங்க. ஒரு பிரெஞ்சு பத்திரிகை அவரை மரண வியாபாரி என்று விமர்சித்தது. இது அவரை சிந்திக்க வைத்தது. இதனால அவர் தனது சொத்துக்களை மனித குலத்திற்கு பயன்படுத்த முடிவு செய்தார். 1895 ஆண்டு அவர் தனது உயிலில் தனது சொத்துக்கள்ல பெரும் பகுதியை நோபல் பரிசுக்கு விட்டு சென்றார். இந்த பரிசு இயற்பியல், வேதியியல், மருத்துவம், இலக்கியம், அமைதி ஆகிய துறைகள்ல வழங்கப்படும் என்று தெரிவித்தார். பின்னர் இதுல பொருளாதாரமும் சேர்க்கப்பட்டது. ஆல்ஃபிரட் நோபல் 1896 ஆண்டு டிசம்பர் 10 தேதி இத்தாலியின் சான் ரெமோவ்ல இறந்தார். அவருக்கு அப்போ வயது 63. அவரது உயில் அடிப்படையில 1901 ஆண்டு முதல் நோபல் பரிசு வழங்க தொடங்கியது. ஆல்ஃபிரட் நோபல் ஒரு சர்ச்சைக்குரிய நபர். வெடிப்பொருட்கள் மூலம் செல்வம் ஈட்டியவர், ஆனா அமைதி மற்றும் அறிவியலுக்கு பங்களித்தவர். அவரது பாரம்பரியம் இன்றும் நோபல் பரிசு மூலம் தொடர்கிறது. சரித்திரத்தில் இடம்பெற்ற சாதனையாளர்களை உங்கள் நினைவிற்கு கொண்டு வந்த இந்நிகழ்ச்சி சாதனை சிற்பிகள்.

90 கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது. பொதுச்சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: சுகம் குழு குழுங்குது, வண்டு தேன் குடிக்குது, மனம் கிழு கிழுக்குது.
1: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சூப்பரான பாடல் கழுகு படத்திற்காக வந்துகிட்டே இருக்குங்க. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால்தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

கேட்டுப்பாடல் அக்னி சாட்சி படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், சரிதா அவங்க வந்து பாடியிருந்தாங்க. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் ரெட்ரோ ராகங்கள் நேயர்கள் கேட்டுட்டே இருக்கிறீங்க. எயிட்டிஸில் வந்த பாடல்கள் இதோ ஒழித்துக்கிட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: மக்கள் பாடிய பாடலை கேட்டோம்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
1: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
3: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
4: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
1: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
5: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்போமடா.
1: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள், உங்கள் ஊட்டி FM 101.8.

உந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். உங்கள் ஒட்டி FM 101.8 ஒலித்த பாடல் காதல் ஓவியம் படத்திற்காக எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருந்தாங்க. இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் 1982 இந்த பாடல் வந்து வெளிவந்ததுங்க. இதோ அடுத்த பாடல் நேர்களுக்காக நிறைவு பாடல் அப்படின்னு சொல்லலாம் ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில.

கேட்ட பாடல் ஒழித்தது நினைவெல்லாம் நித்யா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில். கேட்ட பாடலோடு ரெட்ரோ ராகங்கள் நிறைவு பெறுகிறது. ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 10 மணி. NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: वीर चक्र विजेता लांस नायक अल्बर्ट एक का। अभी आप सुन रहे थे ये कार्यक्रम।
1: अकादमिक परामर्श राजेश कुमार निमेश, वाचन अजीत होरो और वंदना अरिमर्दन, तकनीकी निर्देशन बटिलैंग लिंगडो, ध्वनियांकन मयंक कुमार, निर्माण सहयोग सौम्या मलिक, आवरण सज्जा अमित कुमार और कुसुमलता, आलेख अजीत होरो, निर्माण परामर्श वंदना अरिमर्दन और विमलेश चौधरी, ध्वनि संपादन निर्देशन एवं निर्माण तनु गुप्ता,
0: तथा प्रस्तुति CIET NCERT नई दिल्ली भारत। लांस नायक अल्बर्ट एक का। अभी आपने सुना ये कार्यक्रम और अब इसी के साथ हम अपने आज के उमंग प्रसारण को विराम देने की आज्ञा चाहेंगे। तो तब तक के लिए अजीत
2: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार।
3: उमंग उमंग उमंग उमंग।
4: நேயர்கள் இதுவரை NCERT வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நேயர்களின் நினைவிற்கு நேயர்களே, இன்று காலை 11:02 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9344901018 மற்றும் 9342901018 8300109018 என்ற அலைபேசி எண்களிலும், 0423 என்ற இணைப்பு எண்ணோடு 2966781 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் வழியாகவும் நேயர்களே கேட்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய எண் 8300109018 என்ற எண்ணிற்கு. அதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய விருப்ப பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியில் முதலுதவியின் அவசியம் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 மாணவர் குரல். நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும். இந்த அழகிய சிந்தனைகளுடன் இன்றைய மாணவர் குரல் நிகழ்ச்சியில் மாணவர்களின் ஆசைகள், கனவுகள் மற்றும் எதிர்காலத்தில் அவர்களது லட்சியங்கள் என்னென்ன என்பதை குறித்து மாணவர்களை பேச கேட்கலாம்.
6: ஹாய், உங்க பேர் என்ன?
7: என் பேர் ரித்விக்.
6: ரித்விக், ஓகே. ரித்விக் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
7: 8th to 9th
6: போறீங்க. எப்படி போகுது உங்க ஹாலிடேஸ் எல்லாம்?
7: நார்மலா தான் போகுது.
6: நார்மலா தான் போகுது. அவ்வளவு ஒன்றும் ரொம்ப பிஸியாலாம் போலையா? என்ன காரணம் ரொம்ப ஸ்லோவா போறதுக்கு?
7: அம்மா ஒர்க் பிஸியில இருக்காங்க,
6: அதனால எங்கயும் போல, இங்கேதான் இருக்கீங்க. விளையாடுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து? என்னெல்லாம் விளையாடுவீங்க?
7: கிரிக்கெட், ஃபுட்பால்.
6: ஓகே, உங்களோட ஃபேவரட் கேம் அப்படின்னா என்ன சொல்வீங்க?
7: ஃபுட்பால்.
6: ஃபுட்பால் தான். ஃபுட்பால் ஏதாவது கோச்சிங் போறீங்களா? ஓகே, உங்களோட ரோல் மாடல் ஃபுட்பாலில் யார் அப்படின்னாக்கா என்ன சொல்வீங்க?
7: ரொனால்டோ.
6: ரொனால்டோ, ஓகே. எதனால ரொனால்டோ ரொம்ப பிடிக்கும்?
7: ஒன் அண்ட் ஒன்லி குட்.
6: ஓ, சூப்பர். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ரொனால்டோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, அவரோட லைஃப்பில் ஏதாவது நடந்த விஷயங்கள் இல்லை அவர் மூலமாக நீங்கள் இன்ஸ்பயர் ஆன ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் சொல்லலாம்.
7: அவருக்கு வந்து ஹார்ட்டில் வந்து சின்னதில் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ டாக்டர் சொல்லுவார், ஒன்று ஃபுட்பால் விளையாடணும் இல்லைன்னா ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு ஃபுட்பாலே விட்டுணும். ஆனால் அவர் அதெல்லாம் கேட்காம ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஃபுட்பால் விளையாடுவார். கடைசியில் அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் இன்னும்
6: ஓகே, அதாவது அதனால தான் உங்களுக்கு அவரை வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஓகே, நிறைய பாய்ஸ்க்கு உங்கள் மாதிரி ஏஜ் குரூப்க்கு எல்லாருக்குமே கேட்டனாக்கா ஃபுட்பால், ஃபுட்பால் ஏன் பிடிக்கும் அப்படின்னாக்க காரணம் இதுதான் சொல்கிறாங்க. ஓகே, ஒரு சூப்பர் ஒரு பர்சனாலிட்டியை வந்து நீங்கள் வந்து உங்களோட ரோல் மாடலாக வச்சுருக்கீங்க. ஓகே, நல்லா விளையாடுங்க ஃபுட்பால். வேறு என்ன கேம்ஸ் ஏதாவது கோச்சிங் ஏதாவது போயிட்டுருக்கீங்களா?
7: ஸ்கூலில் டேபிள் டென்னிஸ்.
6: டேபிள் டென்னிஸ் பண்ணுறீங்க, விளையாடுறீங்க. ஓகே, இப்போ சம்மரில் ஏதாவது கிளாஸஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா?
7: ஃபுட்பால்.
6: ஃபுட்பால் தான் போயிட்டுருக்கீங்க. ஓகே, எப்படி போகுது அந்த கிளாஸஸ்லாம்? நார்மலாக தான் போகுது. ஓகே, உங்களுடைய ஹாபி எல்லாம் என்னென்ன? சரி, உங்களுடைய ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன?
7: ரோபோட்டிக்ஸ், கிராஃப்ட் ஒர்க்ஸ், கட்டிங் கார்ட்போர்ட்ஸ்.
6: இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவீங்க? கட்டிங் கார்ட்போர்ட்ஸ் வச்சு ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணுவீங்க? வீட்டில் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுருக்கீங்களா? ஓகே, என்னல பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்?
7: கிரிக்கெட், எல்இடி ஸ்டெம்ப், ரோபோ சுமோ.
6: ஓ சூப்பர்.
7: அண்ட் மோர்.
6: ஓகே, அப்ப கண்டிப்பா வந்தா உங்க வீட்ல இதெல்லாம் பார்க்கலாம், ரித்விக் பண்ண விஷயங்கள் எல்லாம். ஓகே ரித்விக், சூப்பர். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் கிரியேட்டிவாக திங்க் பண்ணுங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்க, லீவ் டைமை நல்லா யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களுடைய ஆம்பிஷன் அப்படின்னா என்ன?
7: வெட்டினரி டாக்டர்.
6: வெட்டினரி டாக்டர், எதனால இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு?
7: ஐ லவ் அனிமல்ஸ்.
6: ஏதாவது அனிமல்ஸ் வளர்க்குறீங்களா வீட்டில்?
7: வளர்க்கல, மட்டும்தான்
6: ஃபிஷ் மட்டும்தான் இருக்குது, எதுவும் பெட்டெல்லாம் இல்லை. அனிமல்ஸ் எல்லாம்
7: பெட்டு வளர்த்தா அதை அடைச்சி வைக்கிறத விட அது சுகந்திரம்.
6: சூப்பர், வெரி குட் தாட். இல்லை நம்ம அடைச்சி வைக்கிறத விட சூப்பராக அதை வந்து வெளியே சுற்றி திரியணும், அதுதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம் இல்லை? டாக்ஸ் கூட நம்ம ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கலாங்க, நிறைய பேர் வச்சுக்கிறாங்கல்ல வீட்டில் கூட.
7: ஆனால் வீட்லேயே அடைச்சி வச்சிருவாங்களே?
6: அடைச்சி வச்சிருவாங்கல்ல, அது ஃப்ரீயாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்க?
7: நமக்கு பிடிச்ச டைம் தான் அது வாக்கிங் போகணும், அது பிடிச்ச டைம் போகக்கூடாது.
6: அதனால வந்து அது எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கட்டும், அப்படியே வெளியிலேருந்து அதை பார்த்து ரசிக்கலாம். ஓகே சூப்பர் சூப்பர், சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட் சொல்கிறீங்க. பொதுவாக எல்லா குழந்தைங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு பெட் அனிமல்ஸ் வந்து வளர்க்கணும்னு ஆசைன்னு. பட் நீங்கள் வந்து வெட்டினரி டாக்டர் ஆகணும்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, அதனால உங்களுக்கு அனிமல்ஸ் பிடிக்கிறனால தான் இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துச்சு. உங்கள் வீட்டில் சொல்லியிருக்கீங்களா என்னுடைய ஆம்பிஷன் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு?
7: சொல்லியிருக்கேன்.
6: அம்மா என்ன சொல்லுவாங்க?
7: வேணான்னுவாங்க.
6: வேணான்னுவாங்களா? என்ன சொல்கிறாங்க அம்மா உங்களை, என்ன ஆகணும்னு சொல்கிறாங்க?
7: டாக்டராக சொல்கிறேன்.
6: டாக்டராக சொல்கிறாங்க. பட் டாக்டர் இதுவும் டாக்டர் தானே, மெடிக்கல் ஃபீல்டு தானே?
7: அம்மா சொல்கிறாங்க ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்ணு, டாக் அது அனிமல்ஸ் வந்து அதை அதுங்களாவே ரிக்வயர் ஆகிக்கொண்டாங்க.
6: அதனால ஹியூமன்ஸ்க்கு நீ வந்து ஒரு பெஸ்ட் டாக்டர் ஆகணுன்றாங்களா அவங்க? ஓகே, என்னென்ன ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி தெரியல இல்லை, ஃபியூச்சரில் பார்க்கலாம். வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க?
7: 8
6: மெம்பர்ஸா? யாரெல்லாம்?
7: நான், எங்க அம்மா, எங்க அங்கிள், ஆன்டி, என்னோட ரெண்டு சிப்லிங்ஸ்,
6: ஓகே,
7: அப்புறம் பாட்டி தாத்தா.
6: இவங்க வந்து கெஸ்டா வந்திருக்காங்களா இல்ல நார்மலாவே நீங்க வீட்டுல எத்தனை பேர் தானா? ஓ, ஜாயின்ட் ஃபேமிலி தான் நீங்க எல்லாருமே. பட் ஆனா ஜாயின்ட் ஃபேமிலின்னு போது கொஞ்சம் ஜாலியா இருக்கும் இல்லையா? நிறைய பேர் இருப்பாங்க வீட்டுல, சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை வந்துருமா?
7: இல்ல, ஒருத்தன் வந்து ஒரு தப்பு பண்ணிருப்பான், அதுக்கு அவன்கிட்ட பேச மாட்டோம், பார்த்தா இது டோட்டல் ஃபேமிலியை வந்து எதிர்த்து நிற்கும். நீ ஏன் சேர்த்துக்க
6: மாட்டேங்கிற அப்படின்னு
7: பேச மாட்டேங்கிற.
6: ஓகே, சிப்ளிங்ஸ்க்குள்ள ப்ராப்ளம் வந்துருமா? பெரியவங்களுக்குள்ள அவ்வளோ வராது இல்லை ப்ராப்ளம்?
7: பெரியவங்க ஒரு சில டைம் ப்ராப்ளம்
6: பண்ணுவாங்க, வந்துடும். ஆனாலும் ஜாயின்ட் ஃபேமிலின்னும் போது ஒரு ஜாலி இருக்கும் இல்லையா? உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கேட்குற ஃபுட்டெல்லாம் யார் சீக்கிரமாக சமைச்சு கொடுப்பா?
7: பாட்டி.
6: பாட்டி பாட்டி தான் நீங்கள் கேட்குறதெல்லாம் சமைச்சு கொடுப்பா. உங்களுக்கு என்ன ஃபேவரட்டாக ரொம்ப பிடிச்ச ஃபுட்?
7: பாஸ்தா.
6: பாஸ்தா அடிக்கடி சாப்பிடுவீங்களா? வீட்லயே செஞ்சு கொடுப்பாங்களா?
7: அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. அம்மா மாடர்னா இருக்க ஃபுட்டு செஞ்சு தருவாங்க, பாட்டி கல்ச்சரஸா செஞ்சு தருவாங்க.
6: பாட்டி செய்யறதுல என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
7: பாட்டி செய்யறதுல ஃப்ரைட் ரைஸ்.
6: ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்குமா? ஓகே. கல்ச்சரலா இப்போ அவங்க ஓல்டன் டேஸ்ல நிறைய ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க செஞ்சு சாப்பிட்டுருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்களா?
7: கூல்
6: கூல், கம்பங்கூல். கம்பங்கூல் வந்து நல்லா பண்ணுவாங்க பாட்டி. ஓகே, அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா?
7: இல்லை
6: இல்லை, கேட்டு தெரிஞ்சுக்கங்க பாட்டிக்கிட்ட. சரியா, இவ்வளோ நேரம் நம்ம கூட சூப்பராக பேசின ரித்விக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8 எட்டிங்களாமே சமஹிட்டு.

0: ஹாய், உங்க பேர் என்ன?
1: சாய் ஹரிஷ்.
0: சாய் ஹரிஷ், எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
1: ஃபோர்த்து டு ஃபிஃப்த்.
0: ஃபோர்த்து டு ஃபிஃப்த் போறீங்களா? இப்ப லீவா உங்களுக்கு? ஸ்கூலா?
1: லீவ்.
0: லீவா? ஓகே. லீவ்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கிரிக்கெட், ஃபுட்பால், பேஸ்கெட் பால், அவ்வளோதான்.
0: அவ்வளோதான். ஏதாவது கிளாஸ்க்குள்ள போறீங்களா? என்ன கிளாஸ் போயிட்டு இருக்கீங்க?
1: கிரிக்கெட் கிளாஸ்.
0: கிரிக்கெட் கிளாஸ் போறீங்களா? ஒரு மினி கிரிக்கெட் பிளேயரா நீங்க? ஓகே. எப்படி விளையாடுவீங்க கிரிக்கெட்லாம்? ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து கிரிக்கெட் நல்லா விளையாடுவீங்களா?
1: சூப்பராக விளையாடுவோம்.
0: சூப்பராக விளையாடுவீங்களா? செம. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் அப்படின்னா என்ன சொல்வீங்க?
1: தோசை, இட்லி.
0: இட்லி பிடிக்குமா? ஆஹா, இட்லி பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்களை மாதிரி. ஆனால் உங்களுக்கு இட்லி ரொம்ப பிடிக்குமா ஆதிஷ்க்கு? இட்லியும்,
1: இட்லி, தக்காளி சட்னி, வெஜ் பிரியாணி.
0: தட்ஸ் ஆல். ஓகே, அவ்வளோதான். உங்களுடைய ஹாபி என்ன? என்னெல்லாம் விளையாடுவீங்க உங்களோட ஃப்ரீ டைமில்?
1: கிரிக்கெட், ஃபுட்பால்.
0: கிரிக்கெட் ஃபுட்பால் தான் விளையாடுவீங்க ஃப்ரீ டைம்லேயும். ஓகே. ட்ராயிங்லாம் நல்லா பண்ணுவீங்களா? என்ன ட்ராயிங் நல்லா பண்ணுவீங்க?
1: நரட்டோ, காக்காஷி, யூனிகார்ன்.
0: ஓகே, இதெல்லாம் நல்லா வரைவீங்களா? ஓகே, கலரிங்லாம் நல்லா பண்ணுவீங்க. ஓகே, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க சாயாதிஷ்?
1: அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன், பெரியம்மா, பெரியப்பா, தாத்தா.
0: ஓ, ஜாயிண்ட் ஃபேமிலியா நீங்க? நிறைய பேர் இருக்காங்களா உங்க வீட்டுல? அப்ப ஜாலியா இருக்குல்ல உங்க வீட்டுல நிறைய பேர் இருக்கனால? யார் கூட எல்லாம் ரொம்ப விளையாடுவீங்க உங்க வீட்டுல?
1: ஜோனதன், நானேஷ்.
0: ஓ, இவங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஓகே, உங்க வயசு ஃப்ரெண்ட்ஸா இல்ல பெரியவங்களா இவங்கெல்லாம்?
1: பெரியவங்க.
0: உங்க ஏஜ்க்கு யாராவது இருக்காங்களா உங்க கூட விளையாடுறக்கு? இல்ல, நீங்க வந்து ஒரு குட்டி பாய், உங்களுக்கு நிறைய பிக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஓகே ஓகே. உங்க வீட்டுல வந்துட்டு உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்? உங்க அப்பாவா, அம்மாவா, தாத்தா, பாட்டி, யாரு ரொம்ப பிடிக்கும்?
1: பாட்டி.
0: பாட்டி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் பாட்டி ரொம்ப பிடிக்கும்?
1: அவங்க சொன்னா சொன்னாலும் செஞ்சு தருவாங்க.
0: ஓ, நீங்க என்ன கேட்டாலும் செஞ்சு தருவாங்களா? என்ன கேப்பீங்க பாட்டி கிட்ட?
1: பாட்டி, வெஜ் பிரியாணி செஞ்சு தாங்க. செஞ்சு தாங்க பாட்டின்னு சொல்லுவாங்க.
0: ஓ, அதனால பாட்டி தான் ரொம்ப பிடிக்கும். சரி, பாட்டி உங்க கூட இருக்காங்களா இல்ல வேற எங்கேயாவது இருக்காங்களா?
1: நேரு நகர்ல இருக்காங்க.
0: நேரு நகர்ல இருக்காங்களா? சரி சரி. பாட்டி வந்து அம்மாவோட அம்மா. ஓகே. உங்க வீட்டுல நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்கல்ல, யாரு நீங்க கேக்குறதெல்லாம் செஞ்சு தருவா? யாரு உங்களுக்கு கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பா?
1: லட்சுமி பாட்டி.
0: லட்சுமி பாட்டி தான் உங்களுக்கு கேக்குறதெல்லாம் செஞ்சு தருவாங்களா? ஓ, அப்ப நீங்க பாட்டி பையன். ரெண்டு பாட்டி இருக்கிறாங்கல்ல. ஓகே. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க, யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்?
1: தேவதர்ஷன், ஜோஸ்லமி, ஜோஸ்வா, அவ்வளோதான்.
0: அவ்வளோதான். இவங்கெல்லாம் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா லீவில்?
1: மிஸ் பண்ணிடல ஆண்டி.
0: ஓகே, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால ஜாலியாக விளையாடுறீங்க. ஓகே, உங்களுடைய ஆம்பிஷன் என்ன சாயாதிஷ்?

0: என்ன ஆகணும்னு ஆசை பெரிய பையனானா?
1: கலெக்டர்.
0: கலெக்டர் ஆக்கணுமா? ஓகே, கலெக்டராக என்ன பண்ணுவீங்க?
1: எல்லாத்துக்கும் வீடு கட்டி தருவேன், ஏழைகளுக்கும் வீடு கட்டி தருவேன்.
0: எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்களே, பெரிய கலெக்டராகி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண போறீங்க. ஓகே, எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க சாயாதீஷ்?
1: பிரிக்ஸ் மெமோரியல் ஆங்கிலோ இந்தியன்.
0: ஓகே, ஸ்கூலில் வந்து ஜாலியாக விளையாடுவீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மிஸ் பேர் யாராவது சொல்லுங்க.
1: மேரி மேம்.
0: மேரி மேம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன சப்ஜெக்ட் டீச் பண்ணுறாங்க?
1: இங்கிலீஷ்.
0: இங்கிலீஷ் டீச் பண்ணுறாங்களா? உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
1: இங்கிலீஷ்.
0: ஓ, மேரி மேம் ரொம்ப பிடிச்சதுனால இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்குமா? ஓகே, இங்கிலீஷில் என்னெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க மேரி மேம்?
1: நிறைய போயம், ஹேண்ட் ரைட்டிங், ஸ்டோரிஸ் இதெல்லாம் சொல்லி தருவாங்க.
0: சாயாதீஷ்க்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு?
1: தனுஷ்.
0: தனுஷ், அவ்வளோதான். என்ன
1: சிவகார்த்திகன்.
0: ஓ, நிறைய ஹீரோ சொல்றீங்களே, மூணு பேர்த்துல யாரு ரொம்ப பிடிக்கும்?
1: ரஜினி.
0: ரஜினி தான் ரொம்ப பிடிக்குமா? ஓகே, சாயாதீஷ் உங்களுக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அவரோட படம் என்ன படம் நீங்க பாத்தீங்க கடைசியா?
1: கூலி.
0: கூலி படம் பாத்தீங்களா? ஓகே, அந்த படத்துல உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
1: ஏவா பாராட்டி சிக்கடி சிக்கடி சிக்கடிச்சி சிக்கடி சிக்கடி சிக்கடிச்சி சிக்கடிச்சி சிக்கடிச்சி சிக்கடி சிக்கடி சிக்கடிச்சி சிக்கடி சிக்கடி சிக்கடிச்சி சிக்கடி சிக்கடி சிக்கடிச்சி சிக்கடிச்சி சிக்கடிச்சி சிக்கடி சிக்கடி சிக்கடிச்சி.
0: ஓகே, அழகா பாடின ஆதிஸ்க்காக அந்த சாங் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். பாய்
1: பாய்.

0: ஹாய், உங்க பேர் என்ன?
1: யோஜித் ஆண்டி
0: யோசித்தா? யோசித்து கிளாஸ் படிக்கிறீங்க?
1: ஆண்டி இப்போ சிக்ஸ்த்ல அண்ட் செவன்த்
0: சிக்ஸ்த் டு செவன்த் போறீங்க? எப்படி போகுது உங்க ஸ்டடீஸ் எல்லாம்?
1: ஆண்டி நல்லா தான் போகுது.
0: நல்லா தான் போகுது. இப்போ லீவ் விட்டாங்களா?
1: ஆமாம் ஆண்டி
0: எப்படி போகுது சம்மர் வெக்கேஷன்ஸ் எல்லாம்?
1: நல்லா தான் ஆண்டி
0: நல்லா
1: போகுது.
0: தான் போகுது. எங்கேயாவது போனீங்களா லீவ்ல?
1: இல்லை ஆண்டி,
0: இனிமேல் ஏதாவது பிளான் பண்ணியிருக்காங்களா வீட்டில்?
1: தெரில
0: தெரில, சஸ்பென்ஸை சொல்லுவாங்க
1: ஆமாம்
0: யோசித்துக்கு.
1: ஆண்டி.
0: ஆ, இப்போ எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே கிளம்பிடுவீங்களா?
1: ஆமாம் ஆண்டி.
0: இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணுமா, நான் வரமாட்டேன் அப்படின்னு அடம்பிடிப்பீங்களா?
1: அதெல்லாம் இல்லை ஆண்டி.
0: அதெல்லாம் இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் ரெடி. மம்மி கூட கிளம்பிடுவீங்க?
1: ஆமாம் ஆண்டி.
0: ஓகே. லீவில் என்னெல்லாம் விளையாடிட்டு இருக்கீங்க?
1: ஆண்டி கிரிக்கெட், ஃபுட்பால்.
0: ஒரு கேங்கு இதே தான் சொல்கிறாங்களே நிறைய பேர். எங்கே உங்கள் ஏஜ் குரூப் கேட்டாலுமே கிரிக்கெட் ஃபுட்பால், இதை தவிர வேறு விளையாட்டே தெரியாது. நிறைய விளையாட்டெல்லாம் இருக்குல்லடா.
1: ஆண்டி இதுதான் நாங்கள் விளையாடுவோம்.
0: இதுதான் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஓகே, என்ன கேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: ஆண்டி ஃபுட்பால்.
0: ஃபுட்பால் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்களுடைய ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டி என்னலாம்?
1: ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டி வந்து ட்ராயிங் பண்ணுவேன், ரீடிங்ஸ் பண்ணுவேன், புக்ஸ். அவ்வளோதான் ஆண்டி.
0: அவ்வளோதான். ஓகே, சம்மரில் என்னெல்லாம் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கீங்க?
1: ஆண்டி இப்போ எதோ எந்த கிளாஸும் போகல. இனிமே தான் அப்பா சொன்னார் சேர்த்து வரோம், ஃபுட்பால் கிளாஸ் அண்ட் கிரிக்கெட் கிளாஸ் அப்படின்னாரு. சரின்ட்டேன்.
0: சரின்ட்டீங்க, இப்போ ரெண்டு கிளாஸ்க்கு போக போகிறீங்க.
1: ஆமாம் ஆண்டி.
0: சொல்லு, அது ஏதாவது கற்றுட்டு இருக்கீங்களா?
1: ஆமாம் ஆண்டி, கீச்செயின் மேக் பண்ணுறது, சோப், அதெல்லாம் கற்றுட்டு.
0: ஓகே, அது எங்கே போய் கற்றுக்குறீங்க? சம்மர் கிளாஸஸா?
1: ஆமாம் ஆண்டி.
0: ஓகே, அங்கே எல்லாம் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இது வரைக்கும் உங்களுக்கு?
1: ஆண்டி நிறைய சொல்லி கொடுத்தாங்க, சோப் மேக்கிங், அப்புறம் கேண்டில் மேக்கிங், அப்புறம் கீச்செயின், அப்புறம் நிறைய கற்றுக் கொடுத்தாங்க ஆண்டி.
0: நிறைய கற்றுக் கொடுத்தாங்களா? முடிஞ்சிருச்சா சம்மர் கேம்ப்பு?
1: ஆமாம் ஆண்டி.
0: எவ்வளோ டேஸ் அட்டன் பண்ணீங்க?
1: 10 days.
0: 10 days-ல இப்போ என்னெல்லாம் வீட்டில் பண்ணி வச்சுருக்கீங்க?
1: ஆண்டி கீச்செயின், சோப், கேண்டில் மேக்கிங்,
0: எல்லாமே பண்ணி வச்சுருக்கீங்க வீட்டில். உங்களுடைய க்ரியேட்டிவாக, உங்களுடைய ஹேண்ட்மேடாக நீங்கள் அதெல்லாம் பண்ணி வீட்டில் வச்சுருக்கீங்க. அப்போ அப்பா அம்மா என்ன சொன்னாங்க அதை பார்த்துட்டு?
1: நல்லா பண்ணுற,
0: வெரி குட் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்களா? இப்போ நீங்கள் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல ஹேண்ட்மேட் திங்ஸ் எல்லாமே, அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது?
1: சோப் மேக்கிங்.
0: சோப் மேக்கிங்கில் என்ன ஃப்ளேவர் பண்ணீங்க சோப்பில்?
1: சோப்பில் ரோஸ் ஃப்ளேவர்.
0: ரோஸ் ஃப்ளேவர் எப்படியெல்லாம் பண்ணீங்க, அந்த ஸ்டெப்ஸ் சொல்ல முடியுமா? என்னெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் போட்டிங்க அதில், ஆட் பண்ணீங்க?
1: ஃபஸ்ட்டு மிஸ்ஸு வந்து ஒரு சோப் மோல்டு எடுத்திருந்தாங்க ஆண்டி. அப்புறமா அதில் நம்மளுக்கு வேண்டிய கலர் இல்லை ரோசஸ் அதெல்லாம் போட்டு, அப்புறமா அதை ஒரு 10 நிமிஷம் காய வச்சிருவோம் ஆண்டி. அப்புறமா அது மோல்டுலேருந்து எடுத்தோடனே ரெடி ஆயிடும்.
0: ரெடி ஆகிடும், அவ்வளோதான். மிக்சிங் எல்லாமே பண்ணி ரெடியாக அந்த மோல்டில் ஊற்றிடுவீங்க. இவ்வளோ ஹவர்ஸ் கழிச்சு அந்த சோப் ரெடி ஆகிடும்.
1: 1 hour அந்த மாதிரி ரெடி ஆயிடும்.
0: ஓகே, 1 hour-ல அந்த சோப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா?
1: ஆமாம்.
0: எப்படி இருந்தது அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம்? சூப்பராக இருந்துச்சு. அப்போ இனிமேல் வீட்டில் நீங்களே சோப் ரெடி பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமாம்.
0: அம்மா என்ன சொன்னாங்க, எனக்கும் சோப் ரெடி பண்ணி கூட நிறைய ஃப்ளேவர்லன்னு சொன்னாங்களா? ஓகே, நீங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஃப்ளேவரில் ரெடி ட்ரை பண்ணீங்களா?
1: இல்லைண்டி,
0: இது வரைக்கும் பண்ணலை. ஓகே, நிறைய சோப்லாம் பண்ணுறாங்களா, அலோவரா சோப்பு, இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம், சரியா? ஓகே ஓகே. உங்களுடைய ஆம்பிஷன் என்ன யோஜித்?
1: ஐபிஎஸ்.
0: ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஓகே, எதனால் உங்களுக்கு இந்த ஆசை வந்துச்சு?
1: எங்கள் அப்பா கூட, அவங்க அப்பாவுக்கு வந்து அது ஆசை, எங்கள் அப்பாவை பண்ண வைக்கணும்னு. எங்கள் அப்பா நல்லா அது பண்ண முடியல, அதனால எங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காரு, அதனால எனக்கு அது பண்ணணும்னு ஆசை.
0: ஓகே, அதனால அப்பாவோட ஆசை நிறைவேறாதனால நம்ம அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க.
1: ஆமாம்.
0: ஓகே, அப்போ கண்டிப்பாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை நாங்கள் பார்க்கலாம் ஃபியூச்சரில். ஓகே, சூப்பர் யோஜித், உங்களுடைய ஆம்பிஷன் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நல்லா ஸ்டடி பண்ணுங்கள், நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஃப்யூச்சரில் ஆயிடலாம் யோஜித். ஓகேவா? ஓகே, உங்கள் வீட்டில் எத்தனை பேர்லாம் இருக்கீங்க?
1: ஆண்டி 4 பேர்.
0: யாரெல்லாம்?
1: அப்பா, அம்மா, அண்ணன், நான்.
0: நீங்கள் 4 பேர் இருக்கீங்க. அண்ணன் நீங்களும் ரொம்ப சண்டை போடுவீங்களோ?
1: ஆமாம் ஆண்டி.
0: எதுக்கெல்லாம் சண்டை போடுவீங்க ரொம்ப?
1: ஆண்டி என் திங்ஸ் எடுத்தால் நான் சண்டை போடுவேன், அவன் திங்ஸ் நான் எடுத்தேன்னா அதுக்கு சண்டை போடுவோம். அப்புறம் ஃபோனுக்கு எல்லாம் சண்டை போடுவேன்.
0: சண்டை போடுவீங்க? ரொம்ப சண்டை வந்துருமா ரெண்டு பேத்துக்கு அடிக்கடி?
1: அப்படிலாம் வர,
0: அப்படியெல்லாம் இல்லை. சின்ன சின்ன சண்டை எல்லாம் போட்டுக்குவீங்க, அது ஒரு ஜாலி தான் இல்லை? ரொம்ப அடிதடியெல்லாம் பண்ண மாட்டீங்க, அந்த அளவுக்கெல்லாம் போகாது. சின்ன சின்ன சண்டை வந்துடும். நல்ல வேலை அம்மா தப்பிச்சாங்க அது வரைக்கும் இல்லையா, இல்லைன்னா அம்மாவுக்கு பிபி ஏறிடும். உங்க ரெண்டு பேத்தையும் லீவ்ல வச்சு மெயின்டைன் பண்றது இல்லையா? ஓகே, உங்களுடைய ஃபேவரட் ஃபுட் என்ன யோஜித்?
1: பிரியாணி.
0: பிரியாணி அம்மா நல்லா குக் பண்ணுவாங்களா? என்ன பிரியாணி நல்லா பண்ணுவாங்க?
1: அம்மா சிக்கன் பிரியாணி தான் நல்லா பண்ணுவாங்க.
0: சிக்கன் பிரியாணி சூப்பராக பண்ணுவாங்க. அப்போ எவ்ரி சண்டே சிக்கன் பிரியாணி தானே வீட்டில்?
1: இல்லை.
0: நீங்கள் கேட்கும் போதெல்லாம் பண்ணி தருவாங்களா?
1: அதுவும் இல்லை.
0: இப்போ அது ஒரு டைம் செஞ்சு கொடுத்துருவாங்க, ஃபேவரட்டாக இருக்கும்.

0: இருக்கிறனால.
1: ஆமாங்க.
0: ஓகே ஓகே. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்?
1: தக்ஷித்ன்ற ஒரு பையன் இருக்கு.
0: ஓகே. ஏன் அவன் ரொம்ப பெஸ்ட்டாக, அவன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன இருக்கு உங்களுக்கு?
1: அவன் எப்படி சொல்றது, கேரிங் பண்ணுவான். இப்போ நம்ம எப்படியாச்சும் உழுந்துட்டோம்னா அவ அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சிரிக்க மாட்டான், தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணுவான். அந்த மாதிரி எல்லாம்
0: அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா இருப்பீங்க நீங்க ரெண்டு பேருமே.
1: ஆமாண்டி.
0: ஓகே. உங்களுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன
1: சொல்வீங்க? மேக்ஸ்.
0: மேக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா போடுவீங்களா மேக்ஸ்? ஓ, மேக்ஸ்ல எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க ஹையஸ்டா?
1: 50க்கு வந்து நான் 46 எடுத்திருந்தேன்.
0: மேக்ஸ் வந்து புலி அப்படின்னு சொல்லிடலாமா? ஓகே சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச படம் பாடல்? கோட் ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு அந்த சாங் ப்ளே பண்ணிடலாமா? ஓகே, தேங்க்யூ. உங்களுக்காக அந்த சாங் வந்துட்டே இருக்கு. பை பை.

உயரத்தை அடைய நம்பிக்கை அவசியம். அந்த நம்பிக்கை உங்கள் மேல் இருப்பது அத்தியாவசியம் என்ற சிந்தனையை நம் மனதில் வைப்போம். நேர்கள் இதுவரை கேட்டது மாணவர் குரல்.

0: கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று உலகின் மிகப்பெரும் ஒலிபரப்பு நிறுவனங்களில் ஒன்றாக பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
1: உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
4: தினந்தோறும் நண்பகல் 12:10 மணி முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
5: இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கு செய்தி சுருக்கம். சென்னை நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். சட்டப்பேரவையில் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துகளுக்கும் சமமாக வாய்ப்பளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கு பல்வேறு கட்சிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அஇஅதிமுக தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு எஸ் பி வேலுமணியும் கொறடாவாக திரு விஜயபாஸ்கரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கில் தவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, சீனாவில் நடந்த ஆசிய பீச் விளையாட்டு 6வது சீசனில் கபடி போட்டியில் எந்த நாடு தங்கம் வென்றது? சரியான பதில் இந்தியா. இன்றைய கேள்வி, நிலக்கரி

0: சக்கரங்க தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, நிலக்கரி சுரங்க தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

0: நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில நேயர்களே, உங்களுடைய சூப்பரான விருப்ப பாடல்களை எல்லாம் கேட்கக்கூடிய இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9344-1010-1018 மற்றும் 9342-1010-1018 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு நேயர்களே உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். அது மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். வாட்ஸ்அப் எண் 8300-1019-1018 என்ற எண்ணிற்கு உங்களுடைய விருப்ப பாடலை அனுப்பிவிடுங்க. அந்த பாடலோடு சேர்த்து இன்னைக்கு நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உதவியின் அவசியம் குறித்து நேயர்களே உங்களுடைய கருத்துக்களை ஒரு லைன் ரெண்டு லைன் டைப் பண்ணி அனுப்புங்க. அதோட எங்களோட பேசும்போதும் முதல் உதவியின் அவசியத்தை கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுடைய விருப்ப பாடலோடு முதல் பாடலுக்கு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். யாருன்னு கேட்டலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: காலை வணக்கத்தோடு ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன்.
0: வணக்கங்க. வணக்கங்க, சொல்லுங்க என்ன பாடலோடு வந்திருக்கீங்க
1: சார்? உன்ன நினைச்சேன், பாட்டு பிடிச்சேன் பாடம். இளைஞன் இசைஞானி இளையராஜ இசையில எஸ்பிபி சொர்ணமாவில் தான் பண்ண என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரு என்னடி அப்படிங்கிற ஒரு பாட்டு.
0: கண்டிப்பாக அந்த பாடலை கொடுத்துடலாங்க. அந்த பாடலை கொடுக்கறதுக்கு முன்னாடி சொன்ன முதல் உதவியின் அவசியம் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு இருக்கு?
1: நிச்சயமா முதல் உதவிங்கிறது மிகப்பெரிய ஒரு அவசியம். ஏன்னா ஒரு நோயாளிக்கோ இல்லை ஒரு சிறு விபத்து ஏற்படும் பொழுது நம்ம முதற்கட்டமா செய்யக்கூடிய முதல் மருத்துவ சிகிச்சை அது. ஒருத்தருக்கு அடிபட்டு இருக்கிறவங்க நாம மருத்துவமனைக்கு தான் கொண்டு போய் அதை குணப்படுத்தணுங்கிறது இல்ல, நம்மால வீட்டில் இருக்கிற சில மருத்துவ உறவுகளை வச்சு கட்டு போட்டோ இல்ல அதற்கு உண்டான காயங்களை ஆற்றுவதற்கான மருந்துகளை வச்சு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போலாம்.
0: கண்டிப்பா அதை வச்சிருக்கணும், அதை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றீங்க. நன்றிங்க, சூப்பர். உங்களுடைய கருத்துக்கு உங்களுடைய பாடல் இதோ வந்துகிட்டே இருக்குங்க. உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன்ற படத்துல இருந்து உங்களுக்காக இந்த பாடல். நன்றிங்க.

0: 91.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
1: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
2: நேர்கள் இந்த சுப்ரான நேரத்தில் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் நேர்களே கேட்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஃபோன் பண்ணியும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். 9342901018 என்ற அலைபேசி எண்ணிலும். இதோ நேர்களே அடுத்த பாடலை கேட்டிருக்கிற நேயர் மணிநகரம், சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய, மீனாட்சி இவங்க வந்து எம்டன் மகன் படத்தில் இருந்து ஒரு பாடலை கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம கேட்ட அந்த டைட்டிலுக்கான பதிலும் கொடுத்துருக்கிறாங்க. முதல் உதவி அப்படிங்கிறது கோல்டன் அவர்ஸில் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாங்க, நம்ம வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதாவது ஒரு அவசரத்துக்கு வந்து நம்ம அந்த முதல் சிகிச்சை அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த நிமிடங்கள், அந்த நொடி பொழுதுகள் அப்படிங்கிறத வந்து கோல்டன் அவர்ஸ் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்கும்போது நமக்கான ஒரு பெரிய ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாங்க. இவங்க கேட்ட பாடலும் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த தகவலை கொடுத்துருக்கிறாங்க இவங்க. எம்டன் மகன் படத்திலிருந்தும் பாடலை கேட்டுக்கிறாங்க. இந்த பாடல் இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டவை. நேயர்கள், இந்த நிகழ்ச்சியில் நேயர் விருப்பம் ஒழித்து கொண்டே இருக்கிறது. தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுட்டே இருக்கிறீங்க. அடுத்த பாடலுக்கான நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் கோவில்படத்திலிருந்து துரையன் பேசுறேன்.
0: வணக்கங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: தங்கம் என்பதுலேருந்து ஆனந்தியாலயம் வீட்டுகிறேன்.
0: கண்டிப்பா அந்த பாடலை கொடுத்துடலாங்க. முதல் உதவியின்

0: அவசியம் பத்தியும் சொல்லிடலாம் இல்லைங்களா?
1: ஆமா, முதலுதவி என்றால் முதலில் செய்தது தான், செய்தது பேர் தான் முதலுதவி. எதையும் எதிர்பார்க்காமல் உடுக்கையை வந்து கைவல் அங்க கிடுக்கன் கலைப்பது நிற்பம், அது போலதான் நீங்க முதலுதவி செய்யணுங்க.
0: கண்டிப்பாங்க, ஒரு வார்த்தை சொன்னாலுமே சூப்பராக சொன்னீங்க. எதையுமே எதிர்பார்க்காம பண்ணுறது தாங்க முதல் உதவி இல்லைங்களா? அந்த கோல்டன் ஹவர்ஸ், அந்த நிமிடங்கள் அது வந்து கிடைக்க பெறாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹெல்ப் பண்ணுறது இல்லைங்களா? ஓகே, நன்றிங்க நன்றிங்க. உங்களுக்கான பாடல் இது வந்துக்கிட்டே இருக்குது. நன்றி, வணக்கம்.
1: சரி.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அடுத்த பாடலும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குங்க. காத்து வாக்கில் ரெண்டு காதல் அப்படிங்கிற படத்தில் இருந்து ஜே கிருஷ்ணாபுரம், சஹானா, ஆதி, நெபுலா, யோக வர்ஷினி இவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கான பாடல் இதோ வந்துக்கிட்டே இருக்குது, கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: விக்னேஷ் சிவம் அவர்களுடைய பாடல் வரிகளுக்காக பாடலை கேட்டேங்க. காது வாக்கில் ரெண்டு காதல் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பாடலை கேட்ட நேயருக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாடலுக்காக நேயர் வந்து லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். யாரும் கேட்கலாம். வணக்கம்.
1: உற்சாகமான காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம ஊட்டி வானொலி நேயர்கள்லாம் எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஓகே சூப்பர் சார். என்னையும் பேச விடுங்களே, எல்லா விஷயத்தையும் முதல்ல கேட்டுறீங்க. எல்லாம் நலமாக இருக்கிறாங்க. சூப்பர் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் நம்ம ஊட்டியை பார்த்து கேட்டு.
0: ம், கண்டிப்பாங்க.
1: படம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, அதுலேருந்து ரக்க கட்டி பறக்கட்டிய அண்ணாமலை சேர்க்கணும் பாடல் கொடுங்க.
0: கண்டிப்பாக. அதாவது எஃப்எம் நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது ரெக்க கட்டி பறக்கிற மாதிரியே இருக்கு இல்லைங்களா பாடல்லாம் கேட்கும்போது?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த பாடல் வந்து என்னுடைய மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சைக்கிளில் தான் அவங்கள கூப்பிட்டு போனேன். அதனால அந்த நினைவு எப்பவுமே இருக்குது.
0: கண்டிப்பாக அந்த நினைவு எப்பவுமே மலர்ந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இந்த பாடல் உங்களுக்கு கொடுத்துடலாங்க. இன்னைக்கு வந்து முதல் உதவியின் அவசியம் அப்படிங்கன்னு சொல்லியிருக்கிறோம், அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயின் ரோடில் தான் கடை வச்சிருக்கேன். எப்பயுமே கடையில் தண்ணி இருக்கும். வாரத்தில் ரெண்டு மூணு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் என்றதில்ல, ஏதோ ஒரு ஆடோ மாடோ எதோ இருக்கட்டும், முதல் போயிட்டு தண்ணி தான் கொடுக்குவோம். கொடுத்து மனிதர்களுக்கு வந்து பேச்சு வச்சு அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் முதல் வரி அதை செஞ்சு அவங்க பேச்சு அடிக்கிற வரைக்கும் அவங்கள பேச வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விடுறது தான் என்னுடைய முதல்
0: வாசி. ஓகே சூப்பருங்க சூப்பருங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த தருணத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சு பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நன்றிங்க. உங்களுக்கான பாடல் இதோ வந்துக்கிட்டே இருக்கு. நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க. நன்றி.

நேயர்கள் இணைந்திருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுட்டே இருக்கிறீங்க. தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் நேயர்களே இந்த நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களில் அடுத்து வந்து முத்து படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கிற நேயர் தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் வந்து வாட்ஸ்அப் வழியாக மெசேஜ் அனுப்பியிருக்காருங்க. இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உதவியின் அவசியம் அப்படிங்கிறது எந்த தருணத்திலும் எந்த நிகழ்விலும் முதல் உதவி அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய ஒரு கடமை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. கண்டிப்பாக அந்த கடமை அப்படிங்கிறது எப்படி செய்யணும், அது தவறான ஒரு வழியில் நம்ம செய்து அந்த உதவி வந்து நம்ம செய்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கான பாடல் இதோ வந்துக்கிட்டே இருக்குது. கேளுங்க, இது ஊட்டி எஃப்எம் 101.8.

நேர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டவை தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் நேர் விருப்பம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நேர்களே, ஒரு சூப்பரான பாடலை கேட்டு வந்தோம். அடுத்த பாடலும் ஒரு சூப்பரான பாடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடலுக்கு இப்போ கேட்டிருக்கிற அந்த நேயர் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாங்க. கொடுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாருங்க. இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலுதவி என்பது ஒருவரின் உயிரை காப்பாற்றவும் அவருக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பின் தீவிரத்தன்மையை குறைக்கவும் உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. கண்டிப்பாங்க, அந்த நேரத்தில் நம்ம உதவி செய்கிறது அவங்களுக்கான ஒரு பெரும் பாக்கியமாக நாம் கருதினாலும் அவங்களுக்கும் அந்த ஒரு பாக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். மன நிறைவோடு நம்ம இருக்கலாங்க, நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோங்க அவருக்காக அப்படின்னு சொல்லலாம். மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஜீவராசிகள் அனைத்திற்கும் முதலுதவி அப்படிங்கிறது கண்டிப்பான ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாண்டவம் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் அவர் கேட்ட பாடல் கொடுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் அவர்களின் விருப்பமாக ஒலிக்கின்றது இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 11:47 ஆச்சுங்க. நேர்கள் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்கிறீங்க. தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய விருப்ப பாடல் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கம் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: சொல்லுங்க சார், என்ன பாடலோட நல்லா இருக்கீங்க? நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் சார்.
0: முதல் உதவியின் அவசியம் அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம்.
1: முதல் உதவியின் அவசியம் வந்து அனைவருக்கும் வந்து கட்டாய தேவைப்படுற உண்டு. அதாவது நம்ம ஆஸ்பத்திரிகள் நுழைஞ்சாலும் ஃபர்ஸ்ட் எய்ட் தான் பண்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம வேலை செய்யற இடத்துலயோ அல்லது வீட்லயோ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருந்தா அது கண்டிப்பா எல்லாரும் வச்சுக்க வேண்டிய அவசியம்.
0: நன்றிங்க.
1: உங்களுக்கான
0: பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். நன்றி.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து முதல் உதவியின் அவசியம் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டிருக்கிறோம். அடுத்த பாடலும் தயாராக காத்துக்கிட்டே இருக்கு. அறந்தாங்கி ஐயப்பன் அவர்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. தனக்கான பாடலை கேட்டு சிலம்பாட்டம் படத்தில் இருந்து, அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தவங்க வந்து ஆபத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று தான் முதல் உதவி. அப்படி நம்ம செஞ்சால் அவங்க என்றைக்குமே நம்மளை வந்து மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு வந்து டைப் பண்ணி அனுப்பியிருக்காருங்க. ஓகே, சூப்பர். அது மட்டும் இல்லைங்க, ஆபத்தான நிலையில் இருப்பவர்களை வந்து மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லக்கூடிய தூரம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும், அந்த தருணத்துக்கான உதவியை தான் நம் முதல் உதவி அப்படின்னு சொல்லுவோம். அந்த முதல் உதவி என்பது வந்து நம்ம வந்து விழிப்புணர்வோடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உதவி. அனைவருமே அதை வந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் அப்படின்னு சொல்லாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அவங்கள காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு நமக்கான ஒரு திருப்தி இருக்குது பாருங்க, வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த பாடல் இதோ நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்காக

ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்பு. பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வில் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் இருளர் பாடல்கள் கேட்கலாம். 2:30 மருத்துவ மலர். கோடைக்காலத்தில் வெப்பம் அதிகரிப்பதால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மருத்துவர் அன்பு கௌதம் அவர்கள் பகுவரும் நேர்முகம். 1:00 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம். 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசை இடம்பெறும் சொல் நேயர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி. 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சியில் சரியா தவறா. 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரை பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டது கமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை 346 பகுதி. 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமுத்து உள்ளம் நிகழ்ச்சியில் கார்போக பயிர் சாகுபடி குறித்து உழவர்களின் வாழ்வாதாரம் பி என் ராஜேந்தர் அவர்களுடன் நேர்முகம். 2 பகுதி கிராமிய பாடல் தகவல் களஞ்சியமாக நடைபெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 திரைக்காணம். 9:30 அறிவியல் நேரம். வெப்பம் குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் சென்னை மண்டல புயல் எச்சரிக்கை மையம் இயக்குனர் டாக்டர் வி ஆர் துரை அவர்களுடன் நேர்முகம். 10:00 காற்றோடு கலந்திரவா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

స్నేహితియే. நேர்களை ஸ்நேகிதியே அப்படின்னாலே அது பெண்களை குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்குது. அதாவது பெண்கள், சிறுமிகள், பெண்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி தான் ஸ்நேகிதனே. அப்படின்னா ஆண்கள் பங்கேற்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஸ்நேகிதியே அப்படின்னாலும் பெண்கள் மட்டும் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. பெண்கள் எப்படி பங்கெடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த நாளுக்குரிய ஒரு ஏதாவது ஒரு குறிப்பை நீங்கள் சொல்லலாம். சொல்லிவிட்டு நீங்கள் பாடல் வந்து கேட்கலாம், அல்லது பாடல் வந்து நானே ஒளிபரப்ப ஒரு தயாரான ஒரு நிலைமையிலே இருக்கிறேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து குறிப்புகளை அதை என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பேசலாம் அப்படின்றத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. இது உங்களுக்காக வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். அதில் என்னென்ன குறிப்புகளெல்லாம் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா, உடல் நலம் சார்ந்த குறிப்புகளை சொல்லலாம். அதே நேரத்தில் நீங்கள் வீட்டில் அதாவது டெக்கரேஷன் பண்ணக்கூடியது, ஹோம் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, வீட்டில் ஏதாவது அலங்கரிப்புக்கு நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய டெக்னிக்ஸ், இப்போ ஒரு பூச்செடி வளர்க்குறதுல என்னென்ன பூச்செடி வளர்க்கலாம், எந்தெந்த சூழ்நிலையில் பூச்செடிகளெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி சொல்லலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இது போல் பல டெக்கரேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, வீட்டில் அதாவது வீட்டுக்குள்ளேயே டெக்கரேஷன் பண்ணுறது. ஒருவேளை நல்லா வரையக்கூடிய தன்மை இருந்ததுன்னா அதில் என்ன மாதிரி ட்ராயிங் வரைஞ்சி அதை நல்லா ஒரு ஃப்ரேம் பண்ணி மாட்டலாம். அதே நேரத்தில் டெக்கரேஷனில் வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக இப்போ நிறையா வருது. இயற்கை முறையில் நம்ம டெக்கரேஷன் பண்ணுறத விட ஆர்டிஃபிஷியலாக ஒருவேளை மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய அந்த பூ போன்ற அமைப்பு இருக்குது, அதை வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் வந்து நீங்கள் வீடும் வீடு சார்ந்தது மட்டும் இல்லை, எந்த டிப்ஸ் வேணாலும் சொல்லலாம். அதே மாதிரி சமையல், இன்றைக்கி சமையல் வந்து அப்படியே களைகட்டி பறக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் யூடியூப்பில் பாசிட்டிவான ஒரு விஷயமும் வருது, நெகட்டிவான நிறைய விஷயமும் வருது. ஆனால் சரியான முறையில் நீங்கள் அதை பார்த்து அனுபவித்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறது நல்லது, சமையல் சார்ந்த குறிப்புகள். அதுக்கப்புறம் நீங்கள் சேமிப்பு அப்படின்றதையும் நீங்கள் அதில் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். சேமிப்பு அப்படின்னா பணத்தை சேர்த்து வைக்கிறது மட்டும் சேமிப்பு அப்படின்றது நம்ம தப்பாக புரியக்கூடாது. பணத்தை சேமித்து வைக்கிறதும் சேமிப்பு தான். அதே நேரத்தில் சில நேரங்களில் நல்ல நல்ல பொருட்களை சேகரித்து நிறைய பேர் கொடுக்கக்கூடிய கிஃப்டை சேமித்து வச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த சேமிப்பு எதெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றியும் சொல்லலாம். அதே நேரத்தில்

நாட்டை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும், குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு அது சார்ந்த டிப்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்படி நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8. ஒரு பாடலுக்கு பிறகு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம்.

நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே அப்படின்றது பெண்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நீங்கள் என்ன டிப்ஸ் வேணாலும் சொல்லலாம். நீங்கள் அதாவது உடல் நலம் சார்ந்தது, அதே நேரத்தில் வீட்டு சமையல் குறிப்புகள் சொல்லலாம், வீட்டை அலங்கரிப்ப கூடிய அந்த குறிப்புகள், எதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்களோ அதை தேர்ந்தெடுத்து ரொம்ப நேரம் சொல்லணும் அப்படின்றதில் ஒரே ஒரு டிப்ஸ் சொன்னாலும் கூட எனக்கு அதுதாங்க எனக்கு பிடிச்சிருக்கு இப்படி செய்யணும் அப்படின்றத கூட நீங்கள் சொல்லலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9344910018 அப்படின்ற நம்பர் ஒன்று இருக்குது, மற்றும் 3 நம்பர் இருக்குது, நீங்கள் எதில் வேணாலும் கால் பண்ணலாம். 9342901018 83001918 04232969681

0: காலையில எந்திரிச்சதும் ஓட்டம்,
1: குட் மார்னிங்,
0: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
2: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் தொலைபேசியில் நேயர் இருக்காங்க, யாருன்னு பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. யார் எங்கேன்னு பேசுறீங்க? அக்ஷிதா குந்தா கோத்தகிரி. எந்த இடத்துல இருக்குது? மஞ்சூர். ஓகே, மஞ்சூர். அதாவது மேட்டுப்பாளையத்திலிருந்து வரலாம் இல்லையா அங்க?
4: வரலாம் சார்.
3: நல்ல நல்ல வியூ பாயிண்ட்ஸ் அங்க இருக்கு இல்லையா?
4: ஆமா சார்.

0: சரிம்மா. அக்ஷிதா என்ன பண்றீங்க?
1: நான்
0: இப்பதான் முடிச்சீங்க. அப்ப நல்ல கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன். பிளஸ் டூ முடிச்சா என்ன மார்க்?
1: பிளஸ் டூ 430 எடுத்திருக்கேன் சார்.
0: எவ்வளவு பர்சன்டேஜ் வருது? 90ஆ?
1: 70 சார்.
0: 70 தானா?
1: ஆமா சார், 71.
0: ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் கிடைக்கலையா?
1: ஆமாம் சார்.
0: சரி பரவாயில்ல, முயற்சி இன்னும் முயற்சி பண்ணுறதுக்கு நல்ல தருணங்களெல்லாம் வரும். பிளஸ் டூ முடிச்சோடனே எதில் இப்போ எதில் ஜாயின் பண்ணலான்ற ஐடியா?
1: பிகாம் போகலான்ட்டுருக்கேன்
0: சார். ஃப்யூச்சரில் என்னவா வரலான்னு ஆசை? ஐபிஎஸ் ஆஃபீஸராக வரணும்னா சார். ஓகே, வாழ்த்துக்கள். இப்போது விடுமுறை நாட்கள், விடுமுறையில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க?
1: அப்படியே ஜாலியாக ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட்ருக்கோம் சார்.
0: எங்கெங்கெல்லாம் போனீங்க?
1: அப்படியே அம்மா ஊருக்கு போயிட்டு
0: வந்தோம். மஞ்சூர், அந்த குந்தா கோத்தகிரியிலேருந்து மஞ்சூருக்கு எவ்வளோ தூரம்?
1: 10 கிலோமீட்டர்.
0: 10 கிலோமீட்டர். அங்கே அழகான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குல்ல, பென் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆமாம் சார்.
0: அங்கே போயிருக்கீங்களா?
1: ஆ, போயிருக்கோம்.
0: அங்கே டூரிஸ்ட் எல்லாம் வராங்களா? நிறைய பேருக்கு தெரியுது இல்லைல்ல?
1: ஆமாம் சார், யாருக்கும் தெரியறது இல்லை.
0: அங்கே பென் ஸ்டாக் அப்படின்றது என்ன, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: அது ஒரு நல்ல வியூ பாயிண்ட் சார். எல்லாம் அங்கே போய் நின்று பார்த்தா அப்படியே எல்லாமே தெரியும்.
0: நல்ல நல்ல நல்ல நல்ல இயற்கை காட்சியில். சரி ஓகே. இப்போ வந்து ஸ்நேகிதியே அப்படின் போது இதில் நிறைய டிப்ஸு, நிறைய வீட்டில் என்ன ஹாபி, என்ன என்டர்டெயின்மெண்ட், வீட்லேயே இருந்து நல்லா இந்த ஹாலிடேஸை நல்லா அதாவது யூஸ்ஃபுல்லாக அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா என்ன விஷயமெல்லாம் நீங்கள் செய்யலாம்?
1: வீட்லேயே நம்ம படிக்கலாம் நிறைய புக்ஸ்.
0: இப்போ லைப்ரரிஸ்ல எல்லாம் கூட நிறைய புக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி நான் இதெல்லாம் பண்ணுவேன்.
1: என்ன
0: சமைச்சீங்க? பரவாயில்ல, அது நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, சொல்லுங்க. பிரியாணியா? சமையல் செய்யறதுலயே ஒரு டஃப்பான ஜாப் எது அப்படின்னா அது பிரியாணி தான். ஏன்னா பிரியாணி செய்ய ஒருத்தருக்கு சமைக்க தெரியுது அப்படின்னா அவங்க எல்லா சமையலுமே ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா இருக்கிறதுலையே வந்து ரொம்ப கரெக்டாக ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணக்கூடியது பிரியாணி. எப்படி செய்வீங்கன்னு ஒரு ஒரு நிமிஷத்தில் கடகடன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
1: எண்ணெய் ஊற்றி
0: எண்ணெய் எதில் ஊற்றணும்? சட்டியில் ஊற்றணுமா, கேஸ்லேயே ஊற்றிடலாமா?
1: கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுறணும்.
0: கொஞ்சம் தெரியும் அப்படின்றதுனால நானும் சொல்றேன். ரொம்ப நல்ல விஷயத்தை, ரொம்ப அழகான ஒரு சரியான ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக ஹாலிடேஸில் ஃபேமிலியாக கண்டிப்பாக பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். என்ன
1: ஓகே,
0: இந்த மாதிரி சமைச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா?
1: ஆமாம் சார்.
0: ஓகே, இந்த மாதிரி வீட்லேயே இருந்து இந்த மாதிரி சமையலெல்லாம் கற்றுக்கிறது இன்னும் நல்லது இல்லையா? நமக்கும் நல்ல ஒரு எனர்ஜிட்டிக் ஃபுட்டு இல்லையா? எல்லா ப்ரோட்டீன்ஸு எல்லா விட்டமின்ஸும் இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் பிரியாணி இல்லையா?
1: ஆமா சார்.
0: ஓகே, நன்றி.

0: Jan Richter.
1: நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கலாம். 9344-1031 அல்லது 9342-1018 அப்படின்ற நம்பரில் நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய டிப்ஸு, உங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் எது, அதாவது சமையல் குறிப்பு அப்படின்றது கூட இல்லை, வீட்டை அலங்கரிக்கிறது, வீட்டில் யூஸ்ஃபுல்லான டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை என்டர்டெயின்மெண்ட்டே நீங்கள் சொல்லலாம். அந்த என்டர்டெயின்மெண்ட்லேயும் நிறைய யூஸ்ஃபுல்லானதும் இருக்குது. அதனால் ஒர்க் ஈஸ் டு என்ஜாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற வேலைகளை கூட நம்ம வேலை செஞ்சுட்டே நம்மளும் எப்படி என்ஜாய்மெண்ட்டாக நம்மளை வச்சுக்கலாம், சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படின்றதையும் இங்கே ஒரு குறிப்பாக கூட நீங்கள் சொல்லலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்குவங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் கோஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12ஆம் தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு செவிலியர் தினம் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நாளை முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரை காப்பாற்றுவதில் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்துள்ளார். சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்தி மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதன் மூலம் தேசத்தின் முன்னேற்றத்திலும் அவர்கள் பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னலமின்றி செயல்படும் செவிலியர்களை மக்கள் போற்ற வேண்டும் என்றும் திரு JP நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை தூணாக செவிலியர்கள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செவிலியர்களின் அர்ப்பணிப்பும் தன்னலமற்ற சேவையும் ஆரோக்கியமான இந்தியாவிற்கான அடித்தளத்தை அமைப்பதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாகாலாந்தின் கோஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு நெப்யூரியோ விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தில் நெல்லை, தூத்துக்குடி, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் நெல்லை மற்றும் திருப்பூர் செவிலியர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள அரசு செவிலியர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் நினைவு பரிசுகளை வழங்கினார். அசாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்றது. திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். குவஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சருடன் திரு ரமேஸ்வர் தேலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியாக்

0: கலாச்சார பரிமாற்றங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மறு தேர்வு நடத்தப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களை தடையின்றி சென்றடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் மேற்கொண்ட அமைச்சரவை முடிவுகளை பிரதமர் பாராட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்துவது என்ற முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் மக்களின் நலனுக்கு புதிய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அவர் கூறியுள்ளார். அரசின் இந்த முடிவால் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயன்கள் இனி மேற்குவங்க மாநில மக்களையும் சென்றடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் இனி தடையின்றி மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்குவங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. கடந்த 2014 முதல் 2016 வரையிலான காலகட்டத்தில் தெற்கு டம்டம் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணி நியமன முறைகேட்டில் அவருக்கு தொடர்பு இருந்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் பண மோசடி புகாரில் திரு சுஜித் போஸை கைது செய்தனர். இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் இதுதொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் காவல்துறையினருக்கான புதிய குடியிருப்புகளை கட்ட 1768 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சுமார் 5000 மேற்பட்ட காவலர்களுக்கு குடியிருப்புகள் கட்டப்படும் என்று கூறியுள்ளார். மக்களை பாதுகாக்கும் காவலர்களின் நலனுக்காக மாநில அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிப்பை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பேரவையில் இன்று வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்து அவையில் உரையாற்றினர். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் ஒருசில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். டாஷ்கெண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் சீனாவின் யட்டிங் ஜாங்கை வென்றார். 48 கிலோ எடைப்பிரிவில் குஷி சந்தும் 57 கிலோ எடைப்பிரிவில் நவ்யாவும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. ஊட்டி எஃப்எம் 101.8
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று பிரதம மந்திரி கிராம் சதாக் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். ஒரு தேசத்தின் முதுகெலும்பாக கிராமப்புறங்கள் திகழ்கின்றன. ஆனால் முறையான சாலை வசதி இல்லாத கிராமம் உலகின் மற்ற

0: மற்ற பகுதிகளிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தீவு போல இருக்கும். ஒரு விவசாயி தன் விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்ல முடியாது, ஒரு நோயாளி அவசர காலத்தில் மருத்துவமனைக்கு செல்ல முடியாது, ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்ல கூட சிரமப்பட வேண்டியிருக்கும். இந்த தனிமையை உடைக்க இந்தியாவின் கிராமப்புறங்களுக்கு மேம்பட்ட சாலை இணைப்பை வழங்குவதற்காக பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனா, அதாவது கிராம சாலை யோஜனா என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் வளர்ச்சி அதன் கிராமங்களின் வளர்ச்சியில் உள்ளது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் சமவெளியில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட கிராமங்களையும், மலைப்பகுதிகள், பழங்குடியினர் மற்றும் பாலைவன பகுதிகளில் 250க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட கிராமங்களையும் அனைத்து பருவங்களிலும் பயன்படுத்தக்கூடிய சாலைகளுடன் இணைப்பதாகும். இத்திட்டம் வெறும் சாலைகளை மட்டும் அமைப்பதில்லை, கிராமப்புற மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டுவரும் ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. கிராமப்புறங்களை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டுடன் இணைக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வையை இத்திட்டம் கொண்டுள்ளது. பிரதம மந்திரி கிராம சாலை யோஜனா படிப்படியாக 3 முக்கிய நிலைகளாக செயல்படுத்தப்பட்டு தனது இலக்கை அடைந்து வருகிறது. முதல் நிலை, இது திட்டத்தின் அடித்தளமாகும். ஏற்கனவே சாலை இணைப்பு இல்லாத கிராமங்களுக்கு புதிய சாலைகளை அமைப்பதில் இத்திட்டம் கவனம் செலுத்துகிறது. இதன் மூலம் லட்சக்கணக்கான கிராமங்கள் முதன்முறையாக நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கப்பட்டன. இரண்டாம் நிலை, கிராமங்களுக்கு இணைப்பு கிடைத்த பிறகு 2013 தொடங்கப்பட்ட இந்த நிலையில் ஏற்கனவே உள்ள கிராமப்புற சாலைகளை தரம் உயர்த்துவதில் கவனம் செலுத்தப்பட்டது. இதன் மூலம் கிராமங்களுக்கு இடையேயான இணைப்பு மேம்படுத்தப்பட்டது. மூன்றாம் நிலை, 2019 தொடங்கப்பட்ட இந்த நிலையில் கிராமப்புற சாலைகளின் தரத்தை உயர்த்துவதுடன் கிராமப்புற சந்தைகள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு சாலை இணைப்பை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. இது கிராமப்புற பொருளாதாரத்தை மேலும் வளர்ச்சி அடைய செய்யும் ஒரு மூலோபாய நடவடிக்கை. பிரதம மந்திரி கிராம சாலை யோஜனா கிராமப்புற மக்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சரியான சாலைகள் இருப்பதால் கிராமப்புற மக்கள் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக எளிதாக மருத்துவமனைகளை அணுக முடிகிறது. மேலும் குழந்தைகள் தடையின்றி பள்ளிக்கு செல்ல முடிகிறது. சாலைகள் அமைக்கப்பட்டதால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை சந்தைகளுக்கு எளிதாக எடுத்துச் சென்று நல்ல விலையை பெற முடிகிறது. இது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கிறது. சாலைகள் அமைக்கப்பட்டதால் கிராமப்புறங்களில் புதிய வணிக வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. சாலைகள் இல்லாததால் தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்கள் இப்போது நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இது கிராமப்புற நகர்ப்புற இடைவெளியை குறைக்க உதவுகிறது. பிரதம மந்திரி கிராம சாலை யோஜனா வெறும் கற்களையும் தார்ச்சாலையையும் அமைப்பதில்லை, அது கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தையும் நம்பிக்கையையும் மேம்படுத்துகிறது. இத்திட்டம் நமது கிராமப்புறங்களை நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்களிப்பாளராக மாற்றி இந்தியா ஒரு இணைக்கப்பட்ட மற்றும் சமமான நாடாக மாற உதவுகிறது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
1: தொடர்கிறது மெல்லிசை பாடல்கள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று பொறுப்பேற்றனர். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூறியுள்ளார். செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டினார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத்தலைவர் திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வானார். தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியதும் தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா, பேரவைத் தலைவர் பதவிக்கு திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத்தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கரும் மனுதாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இவர்கள் இருவரையும் தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி ஒருமனதாக இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவை முன்னவர் திரு செங்கோட்டையனும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஜே சி டி பிரபாகரை கைப்பிடித்து அழைத்து சென்று இருக்கையில் அமர வைத்தனர். பின்னர் அவை நடவடிக்கைகளை தொடங்கிய திரு ஜே சி டி பிரபாகர் பேரவைத் தலைவரையும் துணைத் தலைவரையும் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களும் வாழ்த்தி பேசுவார்கள் என்று அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு சட்டப்பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சீராக செம்மையாக நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர் இருந்தாலும் அவரது கருத்துக்கு மதிப்பளிக்கப்படும் என்றார். பின்னர் வாழ்த்தி பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், பேரவைத் தலைவர் நடுநிலைமையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும் பேரவையில் ஆரோக்கியமான விவாதங்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சார்பில் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு எஸ் பி வேலுமணி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மதிமுக, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, பாமக, தேமுதிக சார்பில் அக்கட்சியின் சட்டமன்ற தலைவர்கள் வாழ்த்தி பேசினர். இதனைத் தொடர்ந்து பேசிய அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், சட்டப்பேரவையில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் சம வாய்ப்பும் உரிமையும் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். அவையின் மாண்பை பாதுகாத்து தரமான விவாதங்களுக்கு இடமளிப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். வாழ்த்துரை வழங்கிய அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். துணைத் தலைவர் திரு ரவிசங்கரும் வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையில் தவிக அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் நாளை இடம்பெறுகிறது. தமிழ்நாட்டில் பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுமாறு முதலமைச்சர் திரு விஜய் ஆணை பிறப்பித்துள்ளார். தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தால் செயல்படும் 4,765 மதுபான கடைகளில் இவற்றை கண்டறிந்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அசாம் மாநில முதலமைச்சராக பிஜேபி மூத்த தலைவர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக இன்று பதவியேற்றார். குவஹாட்டியில் நடைபெற்ற விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.

0: மக்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். சர்வதேச செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு இன்று வழங்கி பேசிய அவர், சவாலான தருணங்களில் தன்னலம் கருதாது தரமான மருத்துவ சேவையை வழங்குவதில் செவிலியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குறிப்பிட்டார். நோயாளிகளை கருத்துடனும் அயர்வின்றியும் அர்ப்பணிப்புடனும் கவனித்து உத்வேகத்துடன் செயலாற்றும் அனைத்து செவிலியர்களையும் குடியரசுத் தலைவர் பாராட்டினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கீழ் பணியாற்றும் செவிலியர்களுக்கும் தன்னார்வ அமைப்பை சேர்ந்தவர்கள் உள்ளிட்டோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. செவிலியர்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசுத் தொகையுடன் பாராட்டு சான்றிதழும் விருதுகளும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா, இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் மருத்துவர்கள் இணைந்து மெழுகுவர்த்தி ஏந்தி இத்தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடினர். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மருத்துவ சேவையில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் செவிலியர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேரணி நடைபெற்றது. பேரணியில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்திய அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேரணி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திலிருந்து புறப்பட்டு மருத்துவமனை வளாகத்தை சுற்றி மீண்டும் மருத்துவமனை முதல்வர் மறை முன்பு நிறைவு பெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருப்பூரில் செவிலியர்களின் சேவையை போற்றும் வகையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பயிற்சி பள்ளி மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். தூத்துக்குடி அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன், 90% நோயாளிகளை செவிலியர்கள்தான் கவனிப்பதாக எடுத்துரைத்தார். செவிலியர்களின் குறைகளை களைய மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய தேர்வு முகமை சார்பில் கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிந்ததாக கூறப்படும் புகார்களை தொடர்ந்து மாணாக்கரின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இவ்விவகாரம் குறித்து மத்திய புலனாய்வு முகமையின் விரிவான விசாரணைக்கு பரிந்துரைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ள இம்முகமை, இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது. நீட் மறுதேர்விற்கான தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறிய தேசிய தேர்வு முகமை, இதற்கான பதிவு, தேர்வு தொடர்பான தகவல்கள், தேர்வு மையங்கள் போன்றவற்றில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் கூறியுள்ளது. மறுதேர்விற்காக யாரும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியுள்ள தேசிய தேர்வு முகமை, கூடுதல் தேர்வு கட்டணமும் பெறப்படாது என்று அறிவித்துள்ளது. உள்நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 36,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியம் எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். புதுடெல்லியில் வருடாந்திர வர்த்தக உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியை சாராமல் இந்நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். மதுரை மாவட்டத்தில் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி வாகனங்களின் பராமரிப்பு குறித்த ஆய்வை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன் இன்று தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு பள்ளி வாகனத்துக்கு கூட நம்ம அரசாணை கிணங்க ஒரு 16 அம்சங்கள் நான் வச்சிருக்கோம். போதுமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் அந்த பள்ளி வாகனத்துல இருக்க, ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடத்தினா ஓட்டுநர்கள் உடனடியாக கொடுக்கறதுக்கு போதுமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஐட்டம்ஸ்கள், பேண்டேஜ் இருக்கட்டும், பேண்ட் எய்ட் இருக்கட்டும், டீச்சர் போன்ற பொருள்கள் எல்லாமே இருக்கான்றதுதான் உறுதி பண்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பவம் நடக்கும் போது மாணவர்களுக்கு பாதுகாப்பு ரீதியில பள்ளி வாகனத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கான அந்த எமர்ஜென்சி நல்லபடியா இருக்கா கூட நான் இந்த கூட்டாய்வுல நான் உறுதி செய்ய போறோம்.
0: நாகை நெல்கடை மாரியம்மன் கோவில் செவில் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகப்பட்டினம் நகராட்சி மையப்பகுதியில் அமைந்துள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலின் செடி உற்சவம் சிறப்பாக நிறைவடைந்தது. குழந்தைகள் செடில் மரத்தில் ஏற்றி தங்கள் நேர்த்திகளை நிறைவேற்றியுள்ளனர். செடிலில் எழுந்தருளியுள்ள காத்தவராயன் நாகப்பட்டினத்தின் 4 வீதிகளிலும் பக்தர்கள் முழக்கத்துடன் வீதி விழா எடுத்து செல்லப்பட்டார். வீதி விழா நிறைவில் கோவிலை வலம் வந்து திரும்பினார்கள். இந்த ஆண்டு 5,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் செடில் உற்சவத்தில் பங்கேற்று செடில் சுற்றி வந்தது தங்கள் நேர்த்திகளை நிறைவேற்றிக் கொண்டனர். 4 வீதிகளிலும் பக்தர்கள் காத்தவராயனுக்கு அவள் பொறிகடலை உள்ளிட்ட பொருட்களை வைத்து அர்ச்சனை செய்து

0: பக்தியுடன் இறைவனை வழிபட்டனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: தென்மேற்கு பருவமழை, தெற்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகள், நிக்கோபார் தீவு பகுதிகளில் இந்த வார இறுதியில் தொடங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு JCD பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று பொறுப்பேற்றனர். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கூறியுள்ளார். செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. ஊட்டி FM 101.8 திரைக்காலம்.

0: Chandranath Roth, President Draupadi Murmu confers National Florence Nightingale Awards on 15 nursing professionals. And in IPL cricket, Gujarat Titans to take on Sunrisers Hyderabad in Ahmedabad this evening. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. With that, we end the midday news.
1: நேரம் 2:15, ஊட்டி எஃப்எம் 101.8 நீலமலை நேரம். கேட்கும் முன்
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்
4: நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான இருளர் இன மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியில் கடசோலை பகுதியைச் சேர்ந்த இந்திரா அவர்கள் வழங்கும் இருளர் இன மக்களின் பாடல்கள்.
5: லேலே கரடி லதீபாமுக்கு வந்த கரடி, லேலே கரடி அலாபாமுக்கு வந்த கரடி,

సింహరాశి అమ్మల వరలా. காடு விதைக்கிறதுக்கு தினை தினை ராகி சோளம் கம்பு இந்த மாதிரி விதைக்கிறதுக்கு இந்த விதை பாடலை வந்து நான் இப்போ பாட போகிறேன். கக்காங்கது கருட்டு களான மது காடிலி சுட்டேங்கது சிறுட்டு சுனான மது கா

കമ്പളാമതക്കാടിലേ കക്കാങ്കത് കാറിട്ട്, കക്കാങ്കത് കാറിട്ട്, കളാണമത് കാടിലേ, സിട്ടേങ്കത് സീറിട്ട്, സിണാണമത് കാടിലേ. அம்மா அப்பா யாரும் இல்லை, அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. இந்த ஒரு அண்ணன் கல்யாணம் முடிச்சு ரெண்டு குழந்தை, குழந்தைய விட்டுட்டு அண்ணன் இறந்துட்டார். அப்போது அந்த அவங்க அண்ணி வந்து கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்குது. அது கொழுந்து நிறைய பேர் பாட்டு பாடுறாரு.

நம்ம தானியம் போட்டிருக்கோம், குருவி எல்லாம் வந்து சாப்பிடுது, சாப்பிட்டு அதை திட்டி திட்டி நம்ம கல்லில் துரத்துறது. ஆராம்பு கடிலி சோரேகா மேகினா கல்லெடுத்து லேக்காவா கணா போட்டே செடுகிலி, ஆராம்பு கடிலி சோரேகா மேகினா கல்லெடுத்து லேக்காவா கணா போட்டே செடுகிலே, கம்புங்கா காடிலி காக்கேகா மேகினா கல்லெடுத்து லேக்காவா ரெக்கே ரெண்டு முருகிலி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான இருளரின மக்களின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: நில

0: பிடிப்பு ஏற்படுது, ஹீட் கிராம்ஸ்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது, கோடை காலத்தில் வெப்பம் அதிகரிப்பதால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சி தொடரும் ஒரு திரைப்பாடலுக்கு பின்

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெப்பம் அதிகரிப்பதால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். சார், இப்ப வெப்பம் உடம்புல அதிகமா தாக்குறதுனால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் சார்?
1: நம்ம உடம்புல வந்து நீர்ச்சத்து கம்மியாகிறதுனால வருது. நம்ம வந்து கை கால் பிடிப்பு, வயிற்றுல பிடிப்பு, இதெல்லாம் வந்து வெயில் அதிகமாகும்போது, இது முக்கியமாக வந்து விளையாடும் போது பிளேயர்ஸுக்கெல்லாம் அதிகமாக வரும். விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு கால் தசை பிடிப்பு, இந்த மாதிரி கெண்டை காலில் தசை பிடிப்பு, இந்த மாதிரிலாம் இதில் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வந்து எந்த சதையில் சதைப்பிடிப்பு ஏற்படுதோ அந்த நம்ம மசாஜ் பண்ணக்கூடாது. மசாஜ் பண்ணக்குள்ள ஹீட் வந்து இன்னும் அதிகமாகிடும். நம்ம ஓஆர்எஸ் தண்ணி குடிக்கிறது,

0: நான் வந்து நார்மலாக வந்து நம்ம தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி நம்ம ரீஹைட்ரேஷன் தான் பண்ணணும். அப்படி தான் நம்ம வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடைக்காலத்தில் வெப்பம் அதிகரிப்பதால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சி தொடரும் ஒரு திரைப்பாடலுக்கு பின்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெப்பம் அதிகரிப்பதால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். வெப்பநிலை நார்மலா உடம்புல தாக்கும் போது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் சொன்னீங்க. இந்த வெப்பத்தின் அளவு ரொம்ப அதிகமாகும் போது நம்ம உடம்புல வந்து என்னென்ன மாதிரி ஒரு அபாயகரத்தை எட்டும்?
1: இன்னும் கொஞ்சம் ஹீட் அதிகமாகக்குள்ள நம்ம உடம்பு என்ன போகுதுன்னா, மூளைக்கு போற ரத்த ஓட்டம் கம்மியாகி ஹீட் சின்கோப்னு சொல்லுவாங்க, மயக்கம் வந்துருது. இங்க தான் நமக்கு வந்து பிரச்சனை ஆரம்பிக்கும். இதுவரையும் நடந்தது எல்லாமே நம்மளால சரி பண்ணிக்க முடியும். இப்போதான் நம்ம வந்து உடம்புல வந்து வெப்பம் சூடாகுது, அப்போ வந்து நமக்கு வந்து மூச்சு வாங்குது, வாந்தி, வயிற்று வலி, நம்ம வாய் குளருது, தலைவலி, இதெல்லாம் ஏற்படுது. இப்போ வந்து நம்ம வந்து பேஷண்ட், நம்ம யாராவது ஒருத்தர் பார்க்குறோம், திடீர்னு வெயிலில் நடந்து போயிட்டுருக்காரு ரோட்டில் ஒரு முதியவர் மயக்கம் போட்டு திடீர்னு விழுந்துடுறாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா, அவங்க முகத்தில் வந்து தண்ணி தெளிக்கலாம். இது வந்து எவாப்ரேட்டிவ் கூலிங்னு சொல்லுவாங்க. தண்ணி தெளித்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பக்கத்தில் ஃபேன் இருந்தால் ஃபேனை வச்சோம்னா இன்னும் நல்லது. ஐஸ் வாட்டர் அந்த மாதிரி ஊற்றிடக்கூடாது. எடுத்தோடனே நார்மல் சாதாரண தண்ணி, அதை ஊற்றிட்டு நம்ம வந்து ஃபேன் இது பண்ணலாம், காற்று விசிடலாம். ரொம்ப டைட்டான கிளாத் போட்டிருந்தாங்கன்னா அந்த கிளாத் வந்து ரிலீஸ் பண்ணணும். ரொம்ப டைட் கிளாத் போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து வெப்பம் வந்து இன்னும் உடம்புல அதிகரிக்கும், இன்னும் நமக்கு பிரச்சனை வரும். அடுத்தது வந்து இருக்கலே ரொம்ப பெரிய பிரச்சனை, கடைசியாக வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வருது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப நேரம் வெயிலில் வேலை செய்கிறவங்க, அத்லட்ஸ், இவங்களுக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா சாதாரண மக்கள், அவங்களுக்கு ஆல்ரெடி கிட்னி பிரச்சனை இருக்கலாம், இல்லை இருதய பிரச்சனை இருக்கலாம், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கலாம், அப்புறம் குடிப்பழக்கம் உள்ளவங்க, குடிக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். இவங்க வந்து உடனடியாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும். உடனடியாக நம்ம வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டில் தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐஸ் கட்டியை வந்து கழுத்தில், அக்கலில், தொடைப்பகுதி இங்கெல்லாம் வந்து ஐஸ் கட்டி வச்சு உடனடியாக அவங்க டெம்பரேச்சரை ஒரு மணி நேரத்துக்குள்ளே குறைச்சோம்னா நிரந்தர நரம்பு பாதிப்புகள்லேருந்து வெளியே கொண்டு வரலாம். இல்லைன்னா நிரந்தர நரம்பு மண்டல பாதிப்புகள் வரும்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது, கோடை காலத்தில் வெப்பம் அதிகரிப்பதால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சி தொடரும் ஒரு திரைப்பாடலுக்குப் பின்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெப்பம் அதிகரிப்பதால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.
1: இப்ப இந்த டீஹைட்ரேஷன் பத்தி சொன்னீங்க, நம்ம வந்து ஒரு நாளைக்கு இப்ப எவ்வளவு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும்? இந்த ஹீட் கண்டிஷன் நம்ம வந்து சமாளிக்கணும்னா
2: குறைந்தது ஒரு 4-5 லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும்.
1: ஓகேங்க. இப்ப ஒரு சில பேர் ஒர்க் பிஸியில இருக்காங்க, தாகம் எடுத்தா கூட தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுறாங்க. சோ அவங்களா வந்து என்ன மாதிரி அவங்க வந்து டைம் கீப் பண்ணணும் வாட்டர் இன்டேக்கு?
2: நம்ம குறைஞ்சது 1.5 மணி நேரத்துக்குட்டையும் இல்லைனா 1 மணி நேரத்துக்குட்டையும் குடிக்கணும். நம்ம வந்து உணவு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் குளிர்ச்சியான உணவு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியாவே குடிக்கணுங்கிறதோட ஜூஸ் குடிக்கலாம், தர்பூசணி முலாம்பழம் குடிக்கலாம், ஆப்பிள் மாதுளை ஜூஸ் கூட குடிக்கலாம். அதே சமயம் வந்து காஃபி குடிக்கிறத வந்து தவிர்க்கணும். காஃபி குடிக்கும்போது வந்து நமக்கு வந்து வெப்பம் வந்து உடம்புல அதிகமாகுது. அதேமாதிரி குடிப்பழக்கிறவங்க, குடிக்கும்போது குடிபோதையில் இருக்கவங்க, அவங்களுக்கும் வந்து உடலில் வெப்பம் அதிகமாகுது.
1: இப்போ இந்த மதியான டைமில் நம்ம இந்த 12:00 அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு சில பேருக்கு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஸோ அந்த சடன் அந்த ஹீட்டை வந்து அவங்க சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்?
2: ஃபஸ்ட்டு வந்து லைட் கிளாத்திங் போட்டு போகணும். காட்டன் கிளாத்திங், நம்ம வேர்வையை நல்லா உரியிற மாதிரி காட்டன் கிளாத்திங் போட்டு போகணும். முடிஞ்ச வரையும் போகிறது தவிர்க்கலாம். வயதானவங்களாம் இல்லை போயே தான் ஆகணுங்கிறவங்க நம்ம ஒரு சன்ஸ்கிரீன் போட்டு போகலாம், தண்ணி பாட்டில் வச்சுட்டு போகலாம், ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போகலாம், இந்த மாதிரி பண்ணலாம். சன்ஸ்கிரீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா SPF எவ்வளோ இருக்குங்கிறது இருக்குது. இப்போ SPF 50 இருந்தீங்கன்னா 50 நிமிஷம் இருக்கும், 30 நிமிஷம் இருக்கும். அந்த மாதிரி அதிக SPF இருக்கிற மாதிரி சன்ஸ்கிரீன் போட்டு போகலாம்.
1: நம்ம ஸ்கின் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி,
2: ஸ்கின் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி.
1: இப்போ இதில் உடல் ரீதியாக நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்?
2: உடல் ரீதியாக வந்து ஃபஸ்ட்டு வந்து தசைப்பிடிப்பு இந்த மாதிரி வரும். நம்ம நீர்ச்சத்து ரொம்ப குறையும், சோடியம் ரொம்ப குறையும். அதுக்கப்புறம் போக போக நரம்பு மண்டல பாதிப்பு, அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா நரம்பு மண்டல பாதிப்பு வரையும் ஏற்படலாம்.
1: நரம்பு மண்டல பாதிப்புன்னு சொன்னீங்க, அது என்ன மாதிரி? அது ரொம்ப லாங் லைஃப் இருக்குமா இல்லை?
2: நம்ம வந்து முதல் ஒரு 30-60 நிமிஷத்துக்குள்ள அவங்களை வந்து நல்லா கூல் பண்ணிடணும். முதல் உதவியானா ஐஸ் கட்டி வைக்கலாம். அடுத்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்தாங்கன்னா நாங்கள் வந்து கோல்ட் ஃப்ரீஸ் பண்ண ஐவி ஃப்ளூயிட்ஸ் இருக்கும், அது பண்ணுவோம். கோல்டு பிளட்டு இல்லைன்னா வந்து ஐஸ் வாட்டருக்குள்ளே அவங்கள வந்து இது பண்ணலாம், குளிர்ந்த நீரில் இல்லைன்னா ஐஸ் வாட்டரில் அவங்கள படுக்க வைக்கலாம். முதல் 60 நிமிஷத்துக்குள்ளே அவங்க டெம்பரேச்சரை நம்ம 102 டிகிரிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா நிரந்தர பாதிப்புல இருந்து தவிர.
1: இப்போ இந்த தசைப்பிடிப்பெல்லாம் சொல்றீங்க, இது நார்மலா வந்து ஏஜ் பீப்பிள் டைம் வரக்கூடிய இஷ்யூ. சோ இதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்? ஹீட்னால வந்திருக்குங்கிறது எப்படி நம்ம பெயின் எப்படி டிஃபரெண்டா இருக்குங்களா?
2: பெயின் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ரெகுலரான வழி இல்லாமல் தசைப்பிடிப்பு மாதிரி வந்து நம்மளால மேற்கொண்டு நடக்க முடியாது. இது வெயிலில் நடந்து போயிட்டு இருக்கும்போது வரும். நம்ம வந்து ஒரு ரூம்குள்ள உட்கார்ந்துருக்கும் போதோ ஒரு பில்டிங்குள்ள இருக்கும்போதோ அந்த மாதிரி வராது, மரத்தடியில் இருக்கும்போது. இது மெயினாக வந்து இந்த அத்லெட்ஸ், மேரத்தான் ரன்னர்ஸ், இந்த ஆர்மி ரெக்ரூட்ஸ் இவங்கள மாதிரி ஆட்களுக்கு இது அதிகமாக வரும்.
1: இப்போ ஸ்கின் கண்டிஷன், ஸ்கின்ல வந்து என்னென்ன பாதிப்புலாம் ஏற்படும் வெயிலில் ரொம்ப நேரம் நம்ம எக்ஸ்போஷர் கொடுக்கும்போது?
2: ஃபஸ்ட்டு வந்து ரேஷஸ் வரும், அப்புறமேட்டுக்கு வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து அதிகமாகிறதுனால நமக்கு வந்து ஸ்கின் டார்கனிங், பிக்மெண்டேஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம்.
1: ஓகேங்க. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் சார்?
2: நம்ம சன் ப்ரொடெக்ஷன் ஃபில்மு, சன்ஸ்கிரீன் போட்டாலே போதும்.
1: இதுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் எப்படி எடுத்துக்கணும் சார்?
2: ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து குளிர்ச்சியானது தர்பூசணி பழம் எடுத்துக்கலாம், முலாம்பழம் எடுத்துக்கலாம், ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ், மாதுளை ஜூஸ், இந்த மாதிரி. அப்புறமேட்டுக்கு வந்து தவிர்க்க வேண்டிய உணவுகள்லாம் இருக்குது. ஹை தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குது, TEF சொல்லுவாங்க. அந்த இது வந்து எது எது அதிகமாக இருக்கோ அதெல்லாம் தவிர்க்கணும். நம்ம வந்து நல்ல பழுத்த மாம்பழம், பப்பாளி, டேட்ஸு, ஜாக் ஃப்ரூட் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. நமக்கு வந்து எளிதில் செரிமான ஆரம்பம் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கிற ஃபுட்டு எல்லாத்தையுமே டென்ஸ் ஃபைபர் ரிச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும்.
1: ஸோ நிறைய ஃபைபர் இருக்க ஃபுட்டு வேணும் இல்லைங்களா?
2: நிறைய ஃபைபர் இருக்கணும், அது வந்து டென்ஸ் ஃபைபராக இருக்கக்கூடாது, காம்ப்ளெக்ஸ் ஃபைபர்ஸாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். காஃபி குடிக்கிறத கம்மி பண்ணணும். காஃபி, ஆல்கஹால் இது ரெண்டுமே வந்து உடல் சூட்டை வந்து அதிகமாக.
1: அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டெல்லாம் என்னென்ன சார்?
2: மேங்கோ, பப்பாயா இதெல்லாம் கம்மி பண்ணணும். நம்ம வந்து சில்லி, பிளாக் பெப்பர், மசாலா ஐட்டம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும். அதே மாதிரி வந்து வேர்லேருந்து வரக்கூடிய வெஜிடபிள்ஸ், கேரட்டு, ரேடிஷு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அதேமாதிரி வந்து இப்போ பாதாம் இதெல்லாம் வந்து அப்படியே சாப்பிட்றத விட தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அது வந்து நம்ம ஹீட்டை வந்து கம்மி பண்ணும்.

0: நம்மளா ட்ரையாக எடுத்துக்கக்கூடாது,
1: ட்ரையாக எடுத்துக்கக்குள்ள ஹீட் அதிகமாகும், அதை கம்மி பண்ணுறதுக்காக தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து கம்மியாகும்.
0: இப்போ இந்த ஆயில் பாத்லாம் சொல்கிறாங்க, ஸோ அது நம்ம பாடி ஹீட் கண்ட்ரோல் பண்ணுங்களா, அதெல்லாம் எடுக்கலாமா இந்த மாதிரி டைம்லலாம்?
1: அது அட்வைசபிள் கிடையாது. நம்ம நார்மல் பச்சை தண்ணியில் நார்மலாக குளிச்சோம்னாலும்,
0: ஒரு சில பேர் உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய கோல்டு ஐட்டங்கள் எடுத்துக்கிறாங்க, அது அவங்களுக்கு சடனாக வந்து கோல்ட் அட் ஆயிருது. ஸோ அதை எப்படி நம்ம வந்து கிராஜுவலாக கொண்டு வரோம்?
1: நார்மல் கூலிங்காக நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க அதை எடுத்துக்கலாம், பட் ரொம்ப ஜில்லுன்னு எடுத்துக்கிறோம் அப்படிங்கக்குள்ள நமக்கு வந்து சடனாக உள்ள இருக்க பிளட் வெசல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கிடும், அப்போ வந்து நமக்கு அது ரிலேட்டடான உபாதைகள் வரும். அதனால ரொம்ப ஜில்லுன்னு சாப்பிட்றது அந்த மாதிரி தவிர்க்கலாம். இப்போ பல ஜூஸே வந்து நார்மல் பல ஜூஸே போதும், நம்ம ஐஸ் போட்டு தான் சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் கிடையாது.
0: ஸோ ஃப்ரெஷ் ஜூஸ் எப்போ வேணாலும்
1: ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சில பேஷண்ட்டு நம்ம ஏற்கனவே இருதய பிரச்சனை இருக்கும், சக்கர வியாதிக்காரங்களா இருப்பாங்க, கிட்னி பிரச்சனை இருக்கவங்களா இருப்பாங்க, அவங்க ஆல்ரெடி மாத்திரை எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து நீர் வெளியேறிக்கிட்டே இருக்கும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு. அவங்களாம் வந்து இந்த மாதிரி காலகட்டங்களில் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த பிரச்சனைக்கு உள்ளாயிடுவாங்க. அவங்களாம் வந்து அதிகம் வெளியே போகிறத தவிர்த்துக்கணும், சரியான அளவு தண்ணி குடிச்சிக்கணும்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை காலத்தில் வெப்பம் அதிகரிப்பதால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சி தொடரும் ஒரு திரைப்பாடலுக்கு பின்.

0: 2:55 ஆகாஷ்வாணி. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 21.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.5 டிகிரி செல்சியஸ். மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியாறு 5 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளத்தி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், உப்பாசி, உதகமண்டலம், கோட்டூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஆனைமலை, வட்டாட்சியர் அலுவலகம், பவானிசாகர், அன்னூர், வால்பாறை, பெரியநாயக்கன் பாளையம், சோலையாறு, சின்கொனா, பொள்ளாச்சி, தொண்டாமுத்தூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் மதுரை மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கோயம்புத்தூர், நீலகிரி, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, நாமக்கல், திருநெல்வேலி, கடலூர், சேலம், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு குறைந்திருந்தது. சென்னை, கடலூர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் இலங்கையை ஒட்டி உருவான குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கில் நகர்ந்து தற்போது தென்மேற்கு வங்க கடற்பகுதியிலேயே மையம் கொண்டுள்ளது. அத்துடன் தொடர்புடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று 5.8 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் வலுத்து நிலை கொள்ளக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் கடலோர தமிழ்நாட்டிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 14ஆம் தேதியன்று புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தளவு 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் மீண்டும் பதவியேற்றுள்ள திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிலி நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மெக்கன்னாவுடன் பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உள்நாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தி நாளொன்றுக்கு 36,000 டன்னிலிருந்து 54,000 டன்னாக அதிகரித்துள்ளது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனா்.

0: அவையில் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துகளுக்கும் சமமாக வாய்ப்பளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதற்கு பல்வேறு கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கில் தவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31 தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ரக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் சரியாக 3:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 தொடர்வது ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் ஒரு சொல் திரை இசை. நேயர்களே, இன்னைக்கு ஒரு சொல் திரை இசை தான் கேட்டு ரசிக்க போறீங்க. இன்னைக்கு யாருடைய விருப்ப பாடல் இடம்பெற போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாரும் ரொம்பவே அவளோட இருப்பீங்க. சோலை வளம் கொண்ட சோலூர் கோட்டட்டியிலிருந்து ராதா சண்முகம் அவர்கள் இன்னைக்கு தொகுத்து பாடல்களெல்லாம் நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்களை தான் இன்னைக்கு ஒரு சொல் திரை இசையில் நீங்கள் அடுத்தடுத்து கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போறீங்க.

பாட்டு என்ற சொல்லில் வரும் பாடல்கள்.

ಜುಮಕು ದಿಂಧ ಆ ಜುಮಕು ಜುಮಕು ದಿಂಧ ಇಂದ

0: నిదరినమా.
1: దొందరగడతా కదా
0: గరిజం
1: పరిగడతా
0: పరని
2: ಿದ

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:10 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரையிசை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரையிசையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டு என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்களெல்லாம் நமக்கு ரொம்பவே அழகாக எழுதி அனுப்பியிருக்கிறாரு. சோலை வளம் கொண்ட சோலூர் கோட்டாட்டியிலிருந்து ராதா சண்முகம் அவர்கள் இன்னைக்கு நமக்கு பாடல்கள் எல்லாம் அழகாக தொகுத்து அனுப்பியிருக்கிறார். அந்த பாடல்களை தான் இன்னைக்கு நீங்கள் அடுத்தடுத்து ஜாலியாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அடுத்த பாடலாக இதோ ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செமகிட்டு.
1: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம்

நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ற படத்தில் இருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சு வந்துருக்கிறோம். ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:14 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரை இசையை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரை இசையில் பாட்டு என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு அழகா பாடல்களெல்லாம் தொகுத்து அனுப்பியிருக்கிறாரு. சோலை வளம் கொண்ட சோலூர் கோட்டாட்டியிலிருந்து ராதா சண்முகம் அவர்கள், அவருக்கு பிடித்த அந்த பாடல்களை தான் இன்றைக்கி அவரோடு சேர்ந்து நம்ம எல்லோரும் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: கரகாட்டக்காரன் படத்திலிருந்து தான் சூப்பரா பாடலை கேட்டு முடிச்சு வந்திருக்கிறோம். ஸ்டுடியோவில் டைம் சரியா 3:18 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரை இசை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரை இசையில் பாட்டு என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து பாடல்களெல்லாம் நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறாரு. சோலை வளம் கொண்ட சோலூர் கோட்டாட்டியிலிருந்து ராதா சண்முகம் அவர்கள். அந்த பாடல்களை தான் இன்றைக்கி நம்ம ஜாலியாக அடுத்தடுத்து கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அடுத்ததாக சூப்பரான பாடல் ஒன்று உங்களுக்காக வரப்போகுது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு.
1: தொண்ணூறு ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவித் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

இன்னைக்கு பாட்டு என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு அழகா பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. சோலை வளம் கொண்ட சோலூர் கோட்டாட்டியிலிருந்து ராதா சண்முகம் அவர்கள். அவருக்கு பிடித்த அந்த பாடல்கள் எல்லாம் அவரோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கிறோம். நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாம் எங்களுக்கு எழுதி அனுப்புனீங்க அப்படின்னாக்கா இந்த நிகழ்ச்சியில் அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் அழகாக தேர்ந்தெடுத்து எங்களுக்கு எழுதி அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கலாம்.

0: நேற்று இன்று நாளை படத்தில் இருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:35 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரை இசை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு சொல் திரை இசையில் சோலை வளம் கொண்ட சோலூர் கோட்டாட்டையிலிருந்து ராதா சண்முகம் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். பாட்டு என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு அழகாக பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறார். அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது.
1: ஹலோ,
2: 8ஆம் தேதி எப்போ வரும்?
3: ஹலோ
2: பிரதர், உங்களுக்கு தெரியுமா 8ஆம் தேதி எப்போ வரும்?
0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடலை நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இனி தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை
2: வரும் வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான

நிகழ்ச்சிகள் புது பெயருடன் புதிய பொலிவுடன் கேட்டு மகிழுங்கள். இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

0: உதயகீதம் படத்திலிருந்து தான் சூப்பரா பாடலை கேட்டு முடிச்சு வந்திருக்கிறோம். ஸ்டுடியோல டைம் சரியா 3:42 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.7 ஒரு சொல் திரையிசை தான் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரையிசையில் பாட்டு என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. சோலை வளம் கொண்ட சோலூர் கோட்டட்டையிலிருந்து ராதா சண்முகம் அவர்கள், அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேளுங்க, இது ஊட்டி எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமகிட்டு.
1: கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெளிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
2: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய பாடகர் பெளிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம், இத்தனை வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிக்கிட்டே வராங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ. இவங்களை வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்ன உடனே நமக்கு அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதை தானே கேட்டிருக்கோம். ஸ்கூலில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாக வந்து கற்றுக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம். ட்ரெண்டு மாற மாற அவங்களும் அவங்கள மாற்றிட்டு ரொம்ப அப்டேட்டடாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா நானும் சின்னதுலேருந்து யோசிச்சு பார்த்துருப்பேன். நமக்கு இந்த நேயர் விருப்பம் ரேடியோலாம் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பாட்டு கேட்கணும், நிறைய விஷயங்கள். ரேடியோ முதல்ல நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. அப்போ அந்த வயசில் ஒரு பயத்தில் நம்ம அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது கிடையாது ரேடியோவில். திடீர்னு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்கள் இரண்டால் பாட்டு, சுப்பிரமணியபுரம் படம்

0: இது வந்து முதல்ல இந்த பாட்டு ஹிட் ஆன இடம் வந்து ரேடியோவில் தான். அப்போ அந்தந்த ஊரில் ரேடியோ பிளே ஆகும் போதெல்லாம் நமக்கு வேறு வேறு ஊரில் அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக வந்து பாடகர்களுக்கோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ ரேடியோ வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு ஒலிக்கும் போதும் எங்களோட பேர் சொல்கிறது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்பவே ரேடியோவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வந்து இன்னும் மென்மேலும் வளரணும். இனி மீடியா உள்ள காலம் வரைக்கும் ரேடியோ வந்து அனைத்து மக்களோடையும் கொண்டே இருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:51 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.7 ஒரு சொல் திரையிசை தான் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு சொல் திரையிசையில் அப்படியே அடுத்தடுத்து சூப்பரான பாடல்கள்லாம் உங்களுக்காக வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. சோலை வளம் கொண்ட சோலூர் கோட்டட்டியிலிருந்து ராதா சண்முகம் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கிறோம். பாட்டு என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு அழகாக பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது.

0: அபூர்வ சகோதரர்கள் படத்துலேருந்து தான் சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:57 ஆக போகுதுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒருசூல் திரையிசை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். நிறைவு பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அவர் கூட கொஞ்சம் பேசிடலாம். ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, உங்களோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிங்க. ஹலோ சார், வாய்ஸ் கட்டாய் கட்டாய் வருது சார், கொஞ்சம் கரெக்டா பேசுங்க வெளியே நின்னு.
1: இப்ப கேக்குதுங்களா?
0: ஆ, கேக்குதுங்க சார், சொல்லுங்க. சார் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ராதா சண்முகம் சார், பாடலாம் எப்படி தொகுத்து
1: அனுப்புனீங்க?
0: ஓகேங்க சார், நிகழ்ச்சி கேட்டீங்களா? நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து கேளுங்க. உங்களது வாய்ஸ் ஒழுங்காக கேட்க மாட்டேங்குது, கட்டாயி கட்டாயி வருது. தொடர்ந்து இன்னும் நிறைய பாடல்களெல்லாம் எங்களுக்கு தொகுத்து அனுப்புங்க, அதோடு சேர்ந்து கேட்கலாம். பாடல்களெல்லாம் தொகுத்து அனுப்புனதுக்காக ஊட்டி எஃப்எம் சார்பாக உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, நன்றி. நேகலே ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:58 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரையிசை தான் நம்ம அப்படியே ஜாலியாக கேட்டுக்கிட்டே இருந்தோம். சோலை வளம் கொண்ட சோலூர் கோட்டட்டியிலிருந்து ராதா சண்முகம் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்கள் தான் இதுவரைக்கும் நம்ம கேட்டு ரசித்தோம். பாட்டு என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு அழகாக பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பியிருந்தார். அந்த பாடல்கள் தான் நம்ம இதுவரைக்கும் கேட்டோம். நேர்களை இதே மாதிரி நீங்களும் ஒரு சொல் திரையிசைக்கு உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் எங்களுக்கு அழகாக எழுதி அனுப்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். நிலைய இயக்குனர் ஆகாஷ் வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட், உதகமண்டலம் அப்படின்ற முகவரிக்கு நீங்க தேர்ந்தெடுத்த பாடல்கள் எல்லாம் எங்களுக்கு அனுப்பலாம். அது மட்டும் இல்லைங்க, ஊட்டிஎஃப்எம் 101.8@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்க தேர்வு செஞ்ச பாடல்கள் எல்லாம் எங்களுக்கு அனுப்பலாம். ஓகேங்க, இதோட நம்ம ராதா சண்முகம் அவர்களுக்கு ஊட்டி எஃப்எம் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு செஞ்சுக்கலாம்.

0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: நீலகிரி மாவட்டத்தில் 6 பண்டைய பழங்குடி மக்கள் இருக்காங்கன்றது தெரியும். பழங்குடி மக்கள் பண்பாடு மாறாமல் தங்கக்கென தனி கலை பாரம்பரியத்தோட வாழ்ந்துட்டு வராங்க. நான் இவர்களோட பயணப்படும் போது மூத்தவர்களை வந்து நான் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு, அவர்கள் மூலியமா நிறைய கதைகளை நான் பெற முடிஞ்சு. சுற்றுச்சூழலையும் பறவைகளையும் மரங்களையும் வனவிலங்குகளையும் எப்படி நேசிச்சாங்க, அந்த வனவிலங்குகள் அவர்களோட எப்படி பேசியிருக்கு, அந்த பறவை மூலமா என்னென்ன பலன் கிடைச்சு, மூதாதையர்கள் சொன்ன விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம்.
0: ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் தொல்கதைகள் கேட்க தவறாதீர்கள். நேயர்களே, உங்கள் ஊட்டியம் 101.8
2: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 8:30
0: டி
2: கடி
3: பேச்சு
4: நகைச்சுவை நிகழ்ச்சி
2: கேட்க தவறாதீர்கள்.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 4:02 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற அடுத்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நேயர்களே, இது எதிரும் புதிரும், ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு உங்க கூட தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்கள் ஆர்ஜே தௌஃபிக். ஓகே, இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்குறதுக்காக வெயிட்டிங்லேயே இருக்கிறோம். நேயர்களே, நீங்களும் எங்களுக்கு கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்குற கேள்விக்கு சரியா தவறா அப்படின்ற ஒரு பதிலை வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். இந்த நிகழ்ச்சியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா தவறா, இதுதான் இந்த நிகழ்ச்சியோட டாபிக். நாங்கள் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு குவஸ்டினை சொல்லி அது சம்பந்தமான விடையை கூட நாங்கள் வந்து சொல்லுவோம், ரெண்டு பேர் சேர்ந்து அப்படியே மாற்றி மாற்றி சொல்லுவோம். ஆனால் நான் சொல்கிறது சரியான விடையா, இல்லை வந்து நம்ம ஜபராஜ் சொல்கிறது சரியான விடையா
1: எப்படின்னு கேட்டிங்கன்னா, நேங்கக்கிட்ட நம்ம இப்போ கேட்கலாம். சரியா தவறான்றதை அவங்க முடிவு பண்ணட்டும். சரியா என்ன அப்படின்னா, எது சரி எது தவறு அப்படின்றத பேசும்போதே நம்ம பேசுகிறோம். ரொம்ப ஜாலியான ஒரு ப்ரோக்ராம் தான்
0: இது. ஆமாம், ரொம்ப
1: சரி தவறு அப்படின்றத நம்ம சொல்லக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட் லெவல்லாம் நம்ம போக வேண்டாம்னு நினைக்கிறேன்.
0: ஆமாம், ஆமாம்,
1: ஒரு ஜாலியான ப்ரோக்ராம்,
0: ஜாலியாக அப்படியே நேயர்களும் அப்படியே கால் பண்ணி அப்படியே ஜாலியாக எங்கள் கூட பேசலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து சொல்லலாம், எது சரி எது தவறு அப்படினு சிம்பிளா சொன்னீங்கனவே போதும்.
1: நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கேள்வி கேக்குறதுனால ஒரு பாடலை கேட்டு வந்தறலாம் நினைக்கிறேன்.
0: ஆமா, அப்படிதான் நானும் நினைக்கிறேன். இருந்தால நம்ம வந்து கேள்வியை சொல்லிட்டோம் அப்படினாக்கா அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா, சொல்லலாமா இல்ல பாடல் முடிஞ்சதும் சொல்லலாமா?
1: அதுக்கு அப்புறமாவே சொல்லலாம், அப்பதான் ஒரு எக்ஸைட்மென்ட் இருந்துட்டே இருக்கும்.
0: ஓகே,
1: நீங்க தாராளமா நீங்க உங்களுடைய கேள்வி, அதாவது நீங்க உங்களுடைய பதிலை கண்டிப்பா நீங்க தொலைபேசியில நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம்.
0: அதாவது நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி என் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0423 அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்ணி 2966781 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆன்சரை நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா 9344901018 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணி உங்களுடைய ஆன்சரை நீங்கள் சொல்லலாம். இப்போ சூப்பராக உங்களுக்கு முதல் பாடலாக ஒரு இனிமையான பாடல் வந்துட்டே இருக்குது. எந்த படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா

0: ஸ்டுடியோல டைம் சரியா 4:10 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்டு ரசிச்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இந்த நிகழ்ச்சியில நேயர்களே, நாங்க ஒரு க்வெஸ்சன் உங்கள்கிட்ட கேட்குவோம், நீங்க வந்துட்டு அதுக்குண்டான ஆன்சரை கூட நாங்க உங்களுக்கு சொல்லுவோம், நீங்க வந்து சரியா தவறா அப்படின்னு எங்களுக்கு சொல்லணும். ஓகேங்க ஜெபராஜ், இப்போ வந்து க்வெஸ்சன் வந்து நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்றேன்?
1: நான் எடுத்து வச்சிருக்கிறேன், மறுபடியும் நீங்களே சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது உலக அளவுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம டெய்லி சாப்பிடுறோம் இல்லையா, சாப்பிடும்போது அந்த உணவு வந்து ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் வேற வேற மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்குது.
0: ஓகே,
1: ஆனா அந்த காய்கறி விஷயத்தை பத்தின கேள்வி ஏதாவது கேட்டா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். அந்த அதுல ஏதாவது கேள்வி இருக்கா?
0: காய்கறி பத்தி நிறைய கேள்வி இருக்குது, அது சம்பந்தமாவே ஜாலியா ஒரு கேள்வி கேட்டுடலாமா?
1: கேட்டுருக்கலையே.
0: ஓகே, இப்போ என்ன கேள்வி நேயர்களே அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உலகில் மிக அதிகமாக விளையும் காய்கறி எது? இதுதான் வந்து இன்னைக்கு உங்களுடைய க்வெஸ்சன், சரிங்களா ஜெபராஜ்?
1: தமிழ்நாடு கலாச்சாரத்துல அல்லது இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா, எந்த காலையில இருந்து சாப்பிட ஆரம்பிச்சுன்னா இட்லி தோசை பூரி அப்படிதான் ஞாபகம் வரும். அப்புறம் மத்தியானம் சாப்பாடு சாம்பார் அந்த மாதிரிதான் சாதாரணமா இது. அது நம்ம பேச பேசவே இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நேயர் லைன்ல வர்றாருன்னு நினைக்கிறேன், அவட்ட நம்ம பேசிடலாம்.
0: ஹலோ,

0: ஓகேங்க, நம்ம கேட்ட கேள்விக்கு வந்து சரியா
1: தொலைபேசியில் ஒருத்தர் ரொம்ப ஆர்வமா வந்தாருன்னு நினைக்கிறேன்,
0: அவர் மீட்டிங்ல இருக்கிறாரு, அவர்கிட்டயே கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம், யாரு எங்கிருந்து?
2: வணக்கம், திருப்பூர்ல இருந்து மனோஜ் கே சந்திரசேகர்.
0: யாருங்க?
2: சந்திரசேகர், திருப்பூர்ல இருந்து.
0: திருப்பூர்ல இருந்து சந்திரசேகர்.
2: ஆமாங்க.
0: சொல்லுங்க சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா சூப்பரா இருக்கிறோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நிகழ்ச்சியில நல்லா
0: உலகில் மிக அதிகமாக விளையும் காய்கறி எது அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட கேட்டிருந்தேன். நான் ஜப்ராஜ்,
1: அதாவது என்னன்னா, இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்போ உலக அளவில் காய்கறி, நிறைய காய்கறி எல்லாம் இருக்குது, நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய காய்கறியில் நிறைய காய்கறி இருக்குது, அதில் வந்து உலக அளவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய காய்கறி இது தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? அது என்ன காய்கறி நீங்க நினைக்கிறீங்க?
0: ஊட்டினாவே வந்துட்டு ஊட்டி உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், இதெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, அதுல வந்துட்டு நான் நினைக்கிறது வந்து உருளைக்கிழங்கு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ஏன்னா
0: இப்ப சார் வந்து சொல்றாரு கேரட் அப்படின்னு சொல்றாரு,
1: எதுக்காக உருளைக்கிழங்கு வந்து ஓரளவுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்ற மாதிரி நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நிறைய இடத்துல இந்த பிரெஞ்ச் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாத இடமே இல்லை.
0: ஆமா,
1: எங்க போனாலும் கிழங்க வச்சு ஏதாவது
0: விதவிதமான உணவுகள் வந்து தயாரிக்கிறாங்க இல்லையா?
1: ஆமா, அந்த வரிசையில இப்ப இவர் என்ன சொன்னாரு, நேயர்,
0: இப்ப நேயர் வந்து சந்திரசேகர், திருப்பூர் சந்திரசேகர்.
1: சந்திரசேகர், நீங்க என்ன சொன்னீங்க? உருளைக்கிழங்கு பாருங்க, எவ்வளவு அழகா யோசிச்சிருக்காரு.
0: சரிங்க சார், ஒரே ஒரு சாய்ஸ் உங்களுக்கு, உருளைக்கிழங்கா கேரட்டா, ரெண்டுல எது எது சரி எது தவறு சொல்லுங்க. சரிங்க, ஓகே, உருளைக்கிழங்கு தான் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? உருளைக்கிழங்கு என்பதுதான் வந்து சரியான விடை.
1: கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணீங்களா இல்லன்னா ஏற்கனவே தெரிஞ்சிருக்குதா அப்படின்றத உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம்.
0: ஓகே சார், சார் நீங்க தொடர்பு கொண்டு ஆன்சர் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு
1: இருங்க, அவர் என்ன எப்படி நீங்க ஆன்சர் ஏற்கனவே தெரிஞ்சு சொன்னீங்களா இல்லனா இப்பதான் இத நீங்க கெஸ் பண்ணீங்களா?
2: அவர் உருளைக்கிழங்கு சொன்ன உடனே எனக்கு வந்து இந்த டிவியில பார்த்தது வந்து அதிகமா உருளைக்கிழங்கு தான் வருதுங்க.
1: ஓகே ஓகே,
2: வருதுங்க.
0: நேயர்கள் வந்து அப்படியே ஒரு பாடலை கேட்கறதுக்குள்ளார அப்படியே அதுக்குண்டான ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஜப்ராஜ், இப்ப நீங்க தயிர் எல்லாம் நிறைய சாப்பிடுவீங்களா?
1: தயிர் எல்லாருமே சாப்பிடுறோம்.
0: இப்ப வெயில் காலத்துக்கு வந்து
1: மோர் நல்லது அப்படி,
0: தயிர் மோர் இதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் வந்து தயிர் வந்து மக்கள் அதிகமா விரும்பி சாப்பிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதை பேஸ் பண்ணியே ஒரு க்வெஸ்சன் கேட்டலாம் இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு.
1: என்ன கேள்வி கேட்க போறீங்க?
0: அதாவது எந்த விலங்கின் பால் தயிராக மாறாது? அதாவது ஒரு விலங்கு இருக்குது, இப்ப வந்து ஆட்டுப்பால்,

0: இங்க கேட்கும் போது
1: எல்லாருந்து வருது,
0: எல்லாருக்கும் சிரிப்பு தான் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரெண்டே ரெண்டு வகையான பால், அதாவது அதுவும் கூட ரொம்ப ரேரு, மாட்டுப்பால் இல்லைன்னா எருமைப்பால். நம்ம அது வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இது ரெண்டு பால், இது போக ஆட்டுப்பால் குறைவாக கிடைக்கும், கழுதப்பால், இந்த மாதிரி இது ஒரு நாலு பால் தான் இருக்குது. இந்த பால் குடிக்கிறதே ரொம்ப ரேரு. இது அதில் தயிர் ஊற்றி தயிராகுமா அங்கதான்னு கேட்டால் எப்படி சார் நான் சொல்லுவேன் அப்படின்னு கூட யோசிப்பாங்க.
1: யோசிப்பாங்க, ஓகே. நம்ம நேயர்கள்லாம்
0: இருந்தாலும் ட்ரை பண்ணலாம்,
1: நேயர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த பாட்டை கேட்டுட்டு டக்கு டக்குன்னு கால் பண்ணி சரியான ஆன்சரை வந்து சொல்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள்,
0: பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த பாடலுக்கு
1: விலங்க சொல்லலாமா வேண்டாமா?
0: விலங்க வேண்டாம், விலங்கு அவங்க சொல்லட்டும், அவங்க சொல்லட்டும். இல்லை, அதாவது ஒரு நாலு விலங்கு பேரை சொல்லிடலாம். நம்ம மாடு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அதை தவிர வேற கழுத பால் அப்படி சாதாரணமாக பேச்சு வழக்கில் அது நிறைய சொல்லுவாங்க. இதை தவிர வேற என்ன, இன்னும் இரண்டு விலங்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நேயர் வந்து சூஸ் பண்ணுறாங்களா இல்லைனா அவங்களா வேற இது நாலுமே இல்லை.
1: இப்போதைக்கு நீங்கள் சொன்ன இந்த ரெண்டு மூணு விலங்குகளுடைய பேரே இருக்கட்டும், நேயர்கள் வந்து அதையும் தாண்டி அப்படியே யோசித்து நம்மளுக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த பாடலுக்கு அப்புறமா வந்து தெரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே நேயர்களே, உங்களுக்காக சூப்பராக ஒரு பாடல் வரப்போகுது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 4:22 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சி வந்து ஒரு புதுமையான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு க்வெஸ்சனை கேட்கறோம், அதுக்குண்டான ஆன்சரை கூட சொல்றோம். அதுல வந்து எது சரி எது தவறு அப்படிங்கறத மட்டும் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா போதும்.
1: மறுபடியும் கேள்வியை சொல்லிடலாம்,
0: சொல்லுங்க.
1: அதாவது பால் வந்து
0: அதாவது எந்த விலங்கின் பால் தயிராக மாறாது
1: மாறாது அப்படின்றது சாதாரணமா நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பால் வகைகள்ல ரெண்டு நம்ம
0: ஆடு
1: மாடு நம்ம சொல்லிட்டோம். இதை தவிர வேற அனிமல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒட்டகம் சொல்லலாம், எருமை பால் சொல்லலாம், இந்த மாதிரி பால் வகைகள்லாம் யூஸ் பண்ணி
0: ஆடு மாடு ஒட்டகம் எருமை.
1: இது வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்போது காலர் ஒருத்தர் லைன்ல வந்துட்டார்னு
0: நினைக்கிறேன். ஒரு நேயர் வெயிட்டிங் இருக்கிறாரு, அவர் கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் சார், இங்கிருந்து
2: கிருஷ்ணமூர்த்தி
1: நீங்க வந்து என்ன யோசிக்கிறீங்க? நம்ம நாலு அனிமல் பேர் சொல்லிட்டோம். நான் வந்து சாதாரணமா அந்த பால் தயிர் எல்லாம் ஊத்தி பார்த்தது வந்து கண்டிப்பா ரெண்டு மூணு தான். ஆனா இருந்தாலும் நம்ம படிச்சிருந்தா சிலதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நமக்கு, சொல்லுங்க.
2: அதாவது ஆடு மாடு எருமை ஒட்டகம்
0: நீங்க தெரிஞ்சு சொல்றீங்களா இல்ல சும்மா ஒன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா?
2: அதாவது இந்த ஒட்டக பால் தான் கேட்டிருக்கேன் தவிர ஒட்டக தயிர் இல்ல.
0: ஓ, அதனால அப்ப வந்து ஆன்சர் வந்து ஒட்டகம் தான், அதுதான் சரிங்கிறீங்களா?
1: அதை வச்சு நீங்க கெஸ் பண்ணிட்டாரு அவரு. சரி, ஒட்டக பால் நீங்க குடிச்சிருக்கீங்களா?
0: சரியான விடை.
1: கண்டிப்பா இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா, கண்டிப்பா இந்த சம்மர் சீசன்ல நீங்க வந்து தயிர் குடிக்கிறத விட மோர் குடிங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்யறாங்க. அதனால நம்ம வெப்பத்தினுடைய தாக்கத்தை தணிக்கும் போது தண்ணி நிறைய குடிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. தண்ணி நமக்கு குடிச்சா நல்லது தான், அதே நேரத்தில் தண்ணியில சால்ட் உப்பு சத்தும் கொஞ்சம் சுகர் வந்து போட முடியாது. அதனால சால்ட் போட்டு இது குடிக்கும்போது இந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தை தணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றதையும் இதோட சேர்த்து சொல்லிட்டு நம்ம அடுத்த கேள்விக்கும் பாடலுக்கு போயிடலாம்.
0: ஓகே, நம்ம இவர் தொடர்பு கொண்டு நம்மளுக்கு ஒரு சரியான ஆன்சர் சொன்னதுக்காக ஊட்டி எஃப்எம் சார்பா அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம். நன்றிங்க சார்,
2: ரொம்ப நன்றி.
0: நன்றி
1: நன்றி. நம்ம ஒரு பாடலுக்கு அப்புறம் நம்ம கேள்வியை கேட்டுட்டு நம்ம தொடர் நிகழ்ச்சியை தொடரலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம்.
0: இல்லங்க, நம்ம வந்து இப்பவே கேள்வி சொல்லிட்டோம்னா அவங்க வந்து
1: கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கிரியேட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன்.
0: சொல்லிட்டோம்னா அவங்க அப்படியே பாடலை கேட்டுக்கிட்டே
1: கேள்வி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியா கேட்கணும், நான் சொன்ன கேள்வியா கேட்கணும்.
0: ஓகே ஓகே. அதாவது இப்ப இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மனசனுக்கு என்ன வேணும்?
1: கண்டிப்பா கிட்னி வேணும்,
0: பாத்தீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஓகே, இப்ப நம்ம வந்து அது சம்பந்தமாவே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம்.
1: கண்டிப்பா அது தலைக்கு மேல இல்ல, தலைக்குள்ள இருக்கிறத தான் நீங்க சொல்றீங்கன்றது எனக்கு தெரியும்.
0: ஆமா ஆமா. அதாவது ஒரு மனிதனுடைய மூளை இருக்குது இல்லீங்களா, அது வந்துட்டு மின்சாரத்தை உற்பத்தி

0: கரெக்டா தெரியாது, அதனால 110. இப்போ
1: அதாவது ஒரு வாட்டு,
0: ரெண்டு வாட்,
1: மூணு வாட்டு. இப்ப பல்ப் வந்து 10 வாட்ஸ்னு சொல்றோம்,
0: 10 வாட்ஸ் பல்ப்
1: அப்படினு சொல்றோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி
0: அதுல வந்து எத்தனை வாட்ஸ்
1: மின்சாரத்தை வந்து நம்ம மூளை வந்து, ஒரு மனிதனுடைய மூளை வந்து உற்பத்தி செய்யும்,
0: அதுல எந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆன்சரை நீங்க யோசிச்சுட்டே இருங்க.
1: அப்படி சூப்பரா ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. இந்த பாடலை கேட்டுக்கிட்டே யோசிச்சு சீக்கிரமா எங்களுக்கு கால் பண்ணுங்க, யாரு சரியான ஆன்சர் சொல்றீங்க அப்படிங்கறத பாத்திரலாம். இதோ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செமஹிட்டு.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 4:31 எதிரும் புதிரும் அப்படின்ற ஒரு தலைப்பில் தௌஃபிக்கும் நானும் எதிரும் புதிருமா உட்காந்துக்கிட்டு உங்ககிட்டையும் எதிரும் புதிருமா பேசிட்டு இருக்கோம். கேள்வியும் ஒரு சமய ஒரு அதாவது எப்படின்னா
1: கிட்டத்தட்ட கேள்வி
0: கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம மூளையில் வந்து எவ்வளோ வாட்ஸ் மின்சாரம் வந்து வெளிப்படுது அப்படின்றது தான். நான் இதுக்கு முன்னாடி தௌஃபிக் நான் ஒரு விளக்கம் சொல்லணும் அப்படி சின்ன விளக்கம் அப்படின்னா 10 kW அப்படி 10 watts அப்படின்னா அந்த பல்பு எரியற அந்த ஒரு ஞாபகம் நமக்கு வரும், அதுதான் 10 watts பல்ப் அப்படின்னு சொல்றோம். 40 watts ஆன்சர் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம பிரெயின்ல வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பா ஒரு 40 watts அல்லது 20 watts உற்பத்தி செய்யற அளவுக்கு அது இருக்கும் அப்படின்னு தான் நான்
1: நினைக்கிறேன்.
0: ஆமா ஆமா
1: ஓகே. அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படி சொல்கிறீங்க, இப்போ 20 watts இல்லையா ஒரு 10 watts இல்லையா ஒரு 40 watts அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நானும் அப்படி தான் நினைக்கிறேன். இதால் நம்ம நேயர்கள் வந்து கால் பண்ணி
0: அவங்க என்ன நினைக்கிறாங்க
1: என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு தெரியல. ஓகே, நம்ம ஏதாவது
0: நேயர்கள் கண்டிப்பாக இப்போது இது இதில் வந்து மின்சாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. மின்சாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நேயர் வந்து ஒருத்தர் லைனில் வந்துட்டு கட் ஆகிட்டாரு.
1: ஆமாம், இப்போ அதாவது நேயர்களே நீங்கள் வந்து 0423 அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்ணி 2966781 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க 9344901018 அப்படிங்கிற நம்பருக்கும் கால் பண்ணி
0: உங்களுடைய ஆன்சருக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம். அந்த காத்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வந்து
1: அந்த நேரத்திலேயே இப்பவே
0: வந்துட்டாரு கால் நேயர் வந்துட்டாரு, அவங்ககிட்ட பேசிடலாம்.
1: அவரு கூட நம்ம அப்படியே பேசிடலாம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: இல்லை இல்லை, அவரு பாருங்க நம்ம கால் எடுத்தோடனே லைன் வந்து கட் ஆயிடுச்சு.
0: கண்டிப்பா நீங்க தாராளமா சொல்லலாம், தவறுதலா இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு ஒரு ஜாலி ப்ரோக்ராம் தான். நாங்களும் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம், ஏன்னா நீங்களும் எங்க கூட பேசணும் அப்படின்ற நோக்கத்தோட. இது வந்து சாதாரணமான ஒரு கேள்வி தான், நம்ம ரொம்ப புள்ளி விவரமா கேட்கல, அதனால தான் வெளிப்படையா ஈஸியாவே சொல்லிட்டோம். நம்ம பிரெயின்ல வந்து அந்த எனர்ஜி அதை மெஷர் பண்ணுற அந்த யூனிட் தான் வாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 10 watts வந்து ஒரு பல்ப் எரியக்கூடிய அந்த பவர் கிடைக்கும். குண்டு பல்ப் அப்படின்போது 40 watts. இப்போ வந்து நமக்கு இந்த காலப்போக்கில் அதனுடைய டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமாவே வந்து இந்த மாதிரி CFL மற்ற பல்ப்ஸ் எல்லாம் வந்துட்டுது. அதனால் குறைந்த அளவு மின்சாரத்திலேயே அதிக ஒளி தரக்கூடிய
1: ஒரு நேயர் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறார், அவரு கூட
0: பேசிடலாம்.
1: பேசிடலாம், ஹலோ வணக்கம்.
0: நீங்க பாருங்க, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி நாலு நீங்க ஏதாவது ஒன்று கிட்டத்தட்ட இதுவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட நீங்க யோசிக்கலாம், இல்ல அது கரெக்டாவே இதுதான் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம்.
2: 20 watts
1: அது ஏன் அப்படி கரெக்டா 20 watts சூஸ் பண்றீங்க?
0: முன்னாடியும் பின்னாடியும் மிடில் இருக்கிறது கரெக்டா இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்களா? நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது நான் ஒரு ஆன்சருக்கு நான் ஒரு கிளியரா இதுதான் ஆன்சர் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன் சொன்னது புரிஞ்சது, நன்றி.
1: ஓகேங்க, நீங்க சரியான விடையை சொன்னதுக்கு ஊட்டி எஃப்எம் சார்பா உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஓகே,
0: கேள்விப்பட்டிருப்போம். அப்போ மூளையும் இல்ல இதயமும் இல்ல அப்படின் போது அது சம்பந்தப்பட்ட கேள்வி ஏதாவது இருக்கா?
1: அது சம்பந்தப்பட்ட கேள்விதான் நான் கேட்க போறேங்கறத நீங்க எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் வந்து கேக்குறீங்கன்னு எனக்கு தோணுது.
0: சரி,
1: ஓகே, பரவாயில்ல, நாம வந்து அப்படியே நேயர்கள்ட்ட இப்பவே ஒரு இந்த க்வெஸ்சனை கேட்டறலாம். அவங்க அப்படியே இந்த பாடலை கேட்டுக்கிட்டே டக்குன்னு கால் பண்ணாங்க அப்படின்னு ஆன்சரை சொல்லிடுவாங்க. அதாவது மூளையும் இதயமும் இல்ல

0: உயிரினம் எது?
1: அதாவது உயிரினம்
0: உயிரினம் அப்படின்னாவே அதுக்கு வந்து வந்து ஒரு இதயம் வந்து கண்டிப்பா வேணும்,
1: மூளையும் வேணும்,
0: மூளையும் வேணும்.
1: ஏன்னா உணவை தேடி தேடி போறதுக்கு ஒரு பிரெயின் ஒர்க் பண்ணி ஆகணுமே.
0: ஆமா,
1: அப்ப அதுல வந்து பரப்பன ஊர்வன கடல்ல நீந்துபவன அப்படின்னா நிறைய இருக்கு.
0: கடல்வாழ் உயிரினமா இல்ல வந்துட்டு தரைவாழ் உயிரினமா இல்ல வந்து பறவைகள் அதாவது
1: பறந்துட்டு
0: கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு உயிரினமா
1: அப்படின்னும் போது
0: இப்படி வந்து நிறைய உயிரினங்கள் இருக்குது இல்லையா?
1: சொல்ல சொல்ல கண்டிப்பா நேயர்களும் நானும் சேர்ந்து யோசிக்க கூடிய அது எதுன்னா, கண்டிப்பா நீர்ல வாழ்றது வந்து ஏன்னா தண்ணில மட்டும் இருக்கக்கூடிய உயிரினமா தான் இருக்கணும்
0: அப்படின்னு
1: எனக்கு ஒரு ஓரமா பிரெயின்ல
0: அப்படி
1: தோணுது. மைண்ட் வாய்ஸ் வந்து அப்படி அந்த கடல்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உயிரினத்துக்கும் மைண்ட் வாய்ஸ் சொல்லு அப்படியே டிரான்சாக்ஷன்.
0: இப்ப நீர்ல வாழக்கூடிய உயிரினம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? ஓகே, நீரில் வாழக்கூடிய உயிரினம் அப்படின்னு வச்சுக்கலாம்.
1: நீர்ல வாழக்கூடியது
0: வந்துட்டு ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்குது.
1: கண்டிப்பா அது ஏதோ ஒரு மீன் வகையத்தான் வேற ஞாபகம் போகுது, சாப்பிட
0: ஞாபகம்
1: இருக்குது, ஐகோரா இருக்குது, மத்தி மீன்
0: இப்படி எல்லாம் ஒரு நிறைய அப்படியே மீன் பேரையெல்லாம் சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா அப்புறம் நம்ம நேயர்கள் கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. கடல்ல வாழக்கூடிய ஒரு மீன் வகையை சேர்ந்ததுதான் அது, ஆனால் ஒரு வித்தியாசமான மீன்.
1: அது சொல்லும் போது அதை நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு அந்த அதை சொல்லிட்டாக்கா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இருந்தாலும் சொல்ல
0: மீன் எல்லாம் நான் வந்து சாப்பிட மாட்டோம்,
1: சாப்பிட மாட்டோம்.
0: ஆமா,
1: அப்ப நேர்
0: நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல
1: இல்ல. ஆமா ஆமா ஆமா, ஏன்னா அது அது கொஞ்சம் வித்தியாசமானது அப்படின்னு சொல்லலாம்.
0: ஆமா, அது என்ன மீன் அப்படிங்கறத சொல்லிடலாமா?
1: இல்ல அது சொல்லிட்டு
0: அஞ்சாறு மீன் நம்ம பேர்லாம் சொல்லிருக்கிறோம் இல்லையா, அவங்களே இந்த மீனோட பேரை கண்டுபிடிக்கிறாங்களா
1: அப்படின்னு
0: பாக்கலாம்.
1: ஆமா, இன்னொரு ஆன்சரும் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாவே நான் ஆன்சர் சொல்லிட்டா, இப்ப நாங்க சொன்ன மீன்ல எதுவுமே இல்ல, அப்ப எது,
0: அப்ப எது
1: அப்படின்றத நம்மளுடைய கேள்வி. பாடலுக்கு அப்புறம் ஆன்சர் சொல்லிடலாமா?
0: பாடலுக்கு அப்புறமா நேயர்களே கால் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. பாருங்க, பாட்டு முடியறதுக்குள்ள கால் வருதல் என்பது
1: காலுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தௌஃபிக்கும் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: 0423 அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்ணி 2966781 அல்லது 9344901018 அப்படிங்கிற நம்பருக்குலாம் கால் பண்ணி நீங்க இந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் வந்து எது அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கூட நாங்க வந்துட்டு ஒரு சில சாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு தரோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா கூட நீங்க டக்குனு எங்களுக்கு கால் பண்ணிருங்க. அப்படி சூப்பரா பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. FM 101.8
1: இங்க எல்லாமே சமஹிட்.

0: கேட்கட்டும் கேட்கட்டும் டும் டும்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா தவறா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அந்த நிகழ்ச்சியில் பல நேயர்கள் உற்சாகமாக பங்கு பெறுறாங்க. இதில் என்ன அப்படின்னா, சரியா தவறா நல்லா சாப்பிட்றது சரியா தவறானா சரிதான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக போகும்போது நல்ல சத்தானது சாப்பிட்றது சரி அப்படின்றத மென்ஷன் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கலாமே. இப்போ என்னன்னா, ரொம்ப ஈஸியாக கேட்டு இது சரி தவறு அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அதனால இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னா,
2: அதாவது
1: மூளையும் இதயமும் இல்லாத ஒரு உயிரினம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம்.
2: அந்த உயிரினம் வந்து கடல்வாழ் உயிரினம் தான்
1: அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம்.
2: கடல்ல வந்து ஏகப்பட்ட மீன் வகைகள் வந்து வாழ்ந்துட்டு இருக்குது. அதுல ஒரு வகையான மீன்,
1: அந்த மீனுக்கு தான் வந்து மூளையும் இல்ல இதயமும் இல்ல.
2: ஆமா,
1: அதை சாப்பிடும் போது நமக்கு கண்டிப்பா எனர்ஜி வரும். ஏன்னா நமக்கு மூளை இதயமும் கண்டிப்பா இருக்கு.
2: அந்த மீன் வந்து சாப்பிடலாமா
1: சாப்பிடக்கூடாதா நல்லா இருக்கும் இல்லையா?
2: ஆமா, நம்ம நேயர்கள் வந்து ஒரு நேயர் வந்து கால் பண்ணுனாங்க, அப்படி எடுக்கிறதுக்குள்ள வந்து லைன் கட் ஆயிருச்சு. அதனால திடீர்னு அவரே ஒரு வேளை கன்ஃபியூஸ் ஆயிட்டு,
1: இப்போ நான் என்ன
2: தப்பா சொல்லிட்டேன், கட் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல.
1: இருக்குதா இல்லையா அப்படின்றத ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ அதுக்கு பிரெயினும் இல்ல இதயமும் இல்ல அப்படின் போது அது எப்படி சர்வைவ் பண்ணுது அப்படின்றதும் ஒரு அதிசயமான நிகழ்வு தானே. ஏன்னா அது இறை தேடுறதுக்கு கண்டிப்பா ஒரு ஒரு அந்த பிரெயின் ஃபங்க்ஷன் வேணும். ஏன்னா நம்மளே படிச்சிருப்போம், பிரெயின் வந்து கண்ட்ரோல்ஸ் டோட்டல் சிஸ்டத்தையே கண்ட்ரோல் பண்றது பிரெயின் தான் அப்படின்ட்டு. ஆனா அது பிரெயினே இல்லாத அது வந்து இயங்கிட்டு இருக்குது அப்படின்றது ஒரு மாபெரும் அதிசயம் தான்.
2: உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிசயம் தான்
1: அது. ரெண்டுமே
2: 2-3 அப்படிங்கிற நம்பர் ஆட் பண்ணி 2-9-6-7-8-1 அல்லது 9-3-4-4-9-0-1-0-1-8 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சரை சொல்லலாம். நேயர்களே, நிறைய நேயர்கள் வந்து அப்படியே இன்னும் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நினைக்கிறேன்.
1: ஆனால் நம்ம சொல்றதுக்கு அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
2: அடுத்த கேள்வி இப்பவே கேட்டலாங்கிறீங்களா?
1: ஏன்னா இந்த கேள்வி, இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுட்டு வரவங்க கிட்ட அந்த கேள்விக்கும் சேர்த்து ஆன்சர் கேட்டலாம்.
2: ஓகே, நம்ம வந்து அடுத்த ஒரு குவஸ்டின் சொல்லிடலாம். ஜெபராஜ், இப்போ வந்து மனித உடல்ல வந்து எந்த பகுதி இரவு நேரத்துல வந்துட்டு பெரிதாகிவிடும்? இதுதான்
1: கண்டிப்பா இரவு நேரத்துல. அப்ப எதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது,
2: அதாவது மூளை இருக்குது, ஹார்ட் இருக்குது, கல்லீரல், நுரையீரல், மண்ணீரல், கிட்னி, கண்ணு, மூக்கு, காது, இந்த மாதிரி ஏகப்பட்ட உறுப்புகள் இருக்குது இல்லையா? இதுல வந்து எந்த ஒரு பகுதி வந்து இரவில் பெரிதாகிவிடும் அப்படிங்கிற,
1: இரவுல நடக்கக்கூடிய, அதாவது தூங்கும்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு
2: தூங்கும் போது வந்து மனித உடல்ல வந்துட்டு ஏகப்பட்ட மாற்றங்கள்.
1: அதாவது தூங்கும் போது நம்ம என்ன பண்றோம், அதாவது மூச்சு விடுறது தான் ரொம்ப முக்கியம். சிலர் கொரட்டை விடுறாங்க, அதே நேரத்தில் தூங்கும் போது கண்களை மூடுறோம் இல்லையா?
2: கண்டிப்பா.
1: ஸோ இப்ப நான் சொன்னதுலயே ஆன்சரும்,
2: கண்களை மூடி தூங்கும் போது நம்ம உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்துக்குமே வந்துட்டு முழுமையான ஓய்வு
1: கிடைக்குது
2: இல்லையா? அதுதான் வந்து அங்க வந்துட்டு ஒரு மனிதன் ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து அதுதான் இல்லைங்களா?
1: அந்த ரெஸ்ட் கிடைக்கிறது தான் நமக்கு, அதை பிரெயின்க்கு வந்து கண்டிப்பாக அது வந்து தூங்கும்போதும் இயங்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று. ஆனாலும் நம்ம தூங்கும்போது நம்ம நல்லா உடலுக்கு ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த நாள் இயங்கிறதுக்கு வேண்டிய எனர்ஜி கிடைக்கும் அப்படின்றது தான் அறிவியல் பூர்வமான உண்மை.
2: இப்போ வந்து நிறைய உறுப்புகளையும் வந்து நம்ம சொல்லிட்டோம். அதில் இப்போ நம்ம சொன்னதில் ஒரு உறுப்பு தான் அந்த உறுப்பு, அதை கூட நம்ம சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட. இப்போ நம்ம நேயர்கள் வந்து
1: இன்னுமே க்ளோஸாகவே ஆன்சர் சொல்லிடலாம். கண்கள், அதுதான் நம்ம சொன்ன ஆன்சர் வந்து கண்கள்ல தான் இருக்குது. இன்னும் ஸ்பெசிபிக்கா
2: அது என்ன
1: சொல்லக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம,
2: ஓகே, அதாவது இப்ப வந்து நேயர்கள்ட்ட வந்து ரெண்டு கேள்வி இருக்குது. அதாவது மூளையும் இதயமும் இல்லாத உயிரினம் எது அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் கேட்டுக்கிறோம். அது வந்து கடல்வாழ் உயிரினம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டோம். நிறைய மீன் வகைகள் இருக்குது. அந்த மீன் வகைகளில் நேயர்கள் எந்த மீன் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மனித உடலில் எந்த ஒரு பகுதி வந்து இரவில் பெரிதாகிவிடும் அப்படின்ற ஒரு குவெஸ்டினும் கேட்டிருக்கிறோம்.
1: தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பல உறுப்புகள் இருக்குது, அதில் வந்து விரிவடையக்கூடிய உறுப்பு எது அப்படின்றத கேட்டிருந்தோம்.
2: கண்டிப்பாக
1: அது வந்து நம்ம
2: நேர்களே நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி இந்த பாடலை கேட்டுட்டு எங்களுக்கு அப்படியே
1: கான்சர்
2: சொல்லுங்க. அப்படியே சூப்பராக ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.
1: இங்கே எல்லாமே சமையிட்டு இடைவெளிக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 4:54 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.7 நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி
1: எதிரும் புதிரும் அப்படின்ற நிகழ்ச்சியை தான் நம்ம கேட்டு
0: ஒரு
1: நேயர் வந்து ஒரு ஆன்சர் வந்து கரெக்டா சொல்லி இருக்கிறாரு, ரெண்டாவது கேள்விக்கு அவர் வந்து கரெக்டா சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம
0: மனித உடலில் எந்த பகுதி இரவில் பெரிதாகி
1: பெரிதாகி விடும், அவரு கருவிழி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவசரமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதனால அந்த நேயருக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு கேள்விக்கு,
0: அதாவது ஜெபராஜ், அதாவது மனித உடலில் எந்த பகுதி இரவில் பெரிதாகிவிடும் அப்படிங்கறது தான் அந்த க்வெஸ்சன். அது வந்து சரியான ஆன்சர் வந்து கருவிழி.
1: அதான் நம்ம கண்களை பத்தி சொல்லி நம்ம
0: இரவு நேரத்துல தூங்கும் போது வந்து அது வந்து பெருசாகுமாமா, அப்படியே கொஞ்சம் விரிவடைந்து பெருசா ஆகும் அப்படிங்கறத வந்து ஒரு ஒரு சயின்டிபிக்கான ஒரு
1: மருத்துவ உலகத்தில் சொல்லக்கூடிய ஒரு
0: ஓகே. அது மட்டும் இல்ல, இப்ப இன்னொரு க்வெஸ்சன் நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா,
1: எந்த உயிரினத்துக்கு மூளையும் இதயமும் இல்லாத
0: ஒரு உயிரினம் எது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு கூட ஒரு கால்லாம் வந்துச்சு, அவங்க வந்து ஆன்சர் தெரிஞ்சு கால் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனா மூணு காலுமே வந்துட்டு எடுத்து ஹலோ ஹலோன்னா ஹலோங்கிறாங்க, அப்புறம் லைன் டக்குன்னு கட் ஆயிருது. அநேகமா
1: பரவாயில்ல, அவங்க ஆன்சரோட வந்திருக்கலாம் அல்லது இதுதான் அப்படின்னு சொல்லி கெஸ்ட் பண்ணிட்டு வந்து
0: கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். அதனால நம்ம வந்து ஆன்சர் நம்மளே
1: சொல்லிடலாம், நீங்களே சொல்லிடுங்க.
0: அதாவது என்ன அப்படின்னா, ஜெல்லி மீன்,
1: ஜெல்லி ஃபிஷ்
0: அப்படின்னு ஒரு ஃபிஷ் இருக்கு இல்லைங்களா, அந்த மீனுக்கு வந்துட்டு மூளையும் இதயமும் இல்லாத உயிரினம் அப்படின்னு
1: ஒரு சில, அதை தான் நம்ம சொல்றோம்.
0: ஆமா,
1: இப்படிப்பட்ட பல
0: பாருங்க, இப்ப கூட ஒரு நேயர் வந்துட்டு
1: வந்துட்டு போயிட்டாரு,
0: வந்திருக்கிறாரு, இல்ல வந்துட்டு இருக்கிறாரு. நம்ம அப்படியே ஹலோ வணக்கம்,
2: ஒரு தடவை கலந்துருக்கேன், என்னோட கலந்துக்கலாமா?
0: கண்டிப்பா சார், கலந்துக்கலாம், சொல்லுங்க. இப்ப
1: நீங்க ஏற்கனவே பதில் சொன்ன அந்த கேள்வியில இருந்து நீங்க ஏதாவது சொல்றீங்களா, இல்ல உங்களுக்கு புதுசா ஒரு கேள்வி கேட்டறலாமா?
2: இல்ல இல்ல, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கேள்வி நான் பதில் சொல்றேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: அதாவது நீங்க இப்ப கேட்ட வந்து மூளையும் இதயமும் இல்லாத கடல் வாழ் உயிரினம்,
1: கடல் வாழ், சொல்லுங்க சொல்லுங்க.
2: அது வந்து நான் நினைக்கிறேன் ஜெல்லி மீன்கள்.
0: கரெக்ட் கரெக்ட், சூப்பர்,
1: கரெக்ட்.
0: அதாவது இப்பதான் நாங்க அந்த ஆன்சர் சொன்னோம், நீங்க வந்து அதை கேட்கல அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து எங்களுக்கு கால் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க.

0: நினைக்கிறேன்
1: பங்கேற்று
0: சரியான விடையை வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு.
2: நன்றி.
0: ஓகேங்க சார், நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இதே மாதிரி அடுத்த வாரமும் நிகழ்ச்சியில வந்து நிறைய கேள்வி எல்லாம் நாங்க கேக்குறோம், நீங்களும் அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து சரியான ஆன்சர் எல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பா சார், தொடர்ந்து கேளுங்க. நன்றிங்க சார், நன்றி.
1: நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள்ள நம்ம நெருங்கிட்டோம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எதிரும் புதிரும் அப்படின்னாலுமே நிறைய கேள்விகள் வந்து பதில் சொல்லி கேட்டு அதுல இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம அப்படியே
0: ஒரு சில கேள்விகள் வந்து நம்ம அந்த கேள்வியை கேட்டோன்னே நம்ம வந்து சாய்ஸே கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம நேயர்கள் வந்து அப்படியே டக்குன்னு ஆன்சர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா ஒரு சில கேள்விகளுக்கு வந்து வந்து நம்ம சாய்ஸ் கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரியான கேள்வி
1: பரவாயில்ல, எது எப்படி இருந்தாலும் கேள்வியை நிறைய கேள்விகளை தயார் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. வந்து நீங்கள் தான் சொன்னீங்க, உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நேயர்களுக்கும் தௌஃபிக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை

கேட்ட பாடல் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகியின் குரல்களில் உரிமை குரல் படத்திற்காக ஒலித்தது. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர், நினைவில் நின்ற பாடல்கள். நிலையத்தில் நேரம் 5:07.

தன்னை தங்கம் என்று.

கேட்ட பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில் ஒலித்தது. சிவகாமியின் செல்வன் படத்திற்காக. ஸ்டுடியோல டைம் சரியா 5:12 ஆயிருச்சுங்க. ஊட்டி FM 101.8 நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி வாடா மலர், நினைவில் நின்ற பாடல்கள்.

ஸ்டுடியோவில் டைம் சரியாக 5:15 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 வாடா மலரில் சூப்பராக அப்படியே பாடல்களெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலாவோட வாய்ஸில் எல்லோரும் நல்லவரே அப்படின்ற படத்தில் வந்து தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக சூப்பராக வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே செமகிட்டு.

டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரல்களில் இதே கனி படத்திற்காக அந்த பாடல்களை கேட்டு முடிச்சு வந்திருக்கிறோம். ஸ்டுடியோவில் டைம் சரியாக 5:21 ஆயிருச்சுங்க. ஊட்டிஎஃப்எம் 101.8 வாடா மலரில் நினைவில் நின்ற பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம்.

கேட்ட பாடல் நினைத்ததை முடிப்பவன் படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. நிலையத்தில் நேரம் 5:25. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசிப்பது வாடா மலர், நினைவில் நின்ற பாடல்கள்.

0: கேட்டபாடல் நேற்று இன்று நாளை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 5:29. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர், நினைவில் நின்ற பாடல்கள்.
1: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 8:30
1: டி
2: கடி
3: பேச்சு
4: நவீச்சுவை நிகழ்ச்சி
2: கேட்க தவறாதீர்கள்.

கெடுபாடல் சிரித்து வாழ வேண்டும் படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியது. நிலையத்தில் நேரம் 5:35 ஊட்டியம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர், நினைவில் நின்ற பாடல்கள்.

கே ஜே எஸ் தாஸ் எஸ் ஜானகியின் குரல்களில் உரிமை குரல் படத்திற்காக கேட்ட பாடலது. நிலையத்தில் நேரம் 5:40. ஊட்டிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர், நினைவில் நின்ற பாடல்கள்.

0: Really? Don't make me blush.
1: அவளொரு பாதி நான் ஒரு பாதி என்பது போலே நடப்பாளே.

0: கேட்டபாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜெயலலிதாவின் குரல்களில் ஒலித்தது. சூரியகாந்தி படத்திற்காக நிலையத்தில் நேரம் 5:44 ஊட்டியம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர், நினைவில் நின்ற பாடல்கள். ஜி பூம்பா.
1: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா. சூப்பர் ஜீபம்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: திம்பல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
1: ஜீபம்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9:00 முதல் 10:00 வரை. டோன்ட் மிஸ் இட்.

கேட்ட பாடல் ராஜ்பாட் ரங்கதுரை படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 5:50. ஒட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்கள்.

ஸ்டுடியோவில் டைம் சரியாக 5:55 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 வாடா மலரில் நினைவில் நின்ற பாடல்களை தான் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பொண்ணுக்கு தங்க மனசு படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட வாய்ஸில் ஒரு சூப்பரான பாடல் வருது. இந்த பாடலோட இன்றைக்கி நம்ம வாடா மலர் நினைவில் நின்ற பாடல்கள் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.

0: நிலையத்தில் நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 தொடர்வது நிகழ்ச்சி நிரல். எமது நிலையத்திலிருந்து இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்கும் முன்,
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு படுகு மொழி பாடல்கள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை ஒரே ஓவியம், 346 இடம்பெற கேட்கலாம். இரவு 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் R. நந்தகோபால், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கார்போக பயிர் சாகுபடி, உழவர்களின் வாழ்வாதாரம் குறித்து BN ராஜேந்திரன் அவர்களுடன்

0: நேர்முகம் இரண்டாம் பகுதி இடம்பெற கேட்கலாம். அதைத் தொடர்ந்து கிராமிய பாடல் ஒன்று, நிகழ்ச்சியின் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் வெப்பம் குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம், சென்னை மண்டல புயல் எச்சரிக்கை மைய இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது எமது நிலையத்திலிருந்து நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. 6:15 அருள்சை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி, இதில் அமேசான் மழைக்காடுகளில் ஏற்படும் வனத்தி குறித்த தகவல்களை வழங்குகிறார் இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள். 7 மணிக்கு காலை கதிர், நலமுடன் வாழ. பணியிடத்தில் வேலை தொடர்பான தசைவலி குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். குற்ற நடவடிக்கைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: India will host the BRICS foreign ministers meeting on the 14th and 15th of this month. The meeting will be chaired by External Affairs Minister Dr. S. Jaishankar. Briefing the media in New Delhi today, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that BRICS foreign ministers and heads of delegations from member and partner countries will participate in the meeting. He added that they will also call on Prime Minister Narendra Modi. Mr. Jaiswal said that during the meeting, the foreign ministers of BRICS member countries will exchange views on global and regional issues of mutual interest.
2: On the 14th and 15th of this month, the BRICS foreign ministers meeting is being held, which we are chairing. The Prime Minister's first stop will be the United Arab Emirates. Apart from that, the other 4 countries to be visited are Norway, Sweden, Italy and Netherlands.
1: Commerce and Industry Minister Piyush Goyal has said that India is capable of strengthening itself against all obstacles, be they economic, technological or geopolitical. Speaking at the CII Annual Business Summit 2026 in New Delhi, he said that the world is facing crises every day due to fragmented geopolitical and business conditions, but India has consistently converted adversity into opportunity. Referring to International Monetary Fund standards, he said that the country currently has foreign exchange reserves sufficient to cover nearly 11 months of imports, placing the country in a very strong position globally. Highlighting the Indian economic fundamentals as robust, Mr. Goyal stated that the country has never buckled under pressure and has always emerged stronger during challenging times. The National Testing Agency, NTA, has decided to cancel the NEET UG 2026 examination conducted on the 3rd of this month for admission to undergraduate medical education. In a social media post, the NTA informed that this decision has been made in the interest of students and in recognition of the trust on which the national examination system rests. The agency also stated that the government has decided to refer the matter to the Central Bureau of Investigation for a comprehensive inquiry into the allegations of paper leak. The agency said it will extend full cooperation to the Bureau and provide all materials, records and assistance required for the investigation. It said the decision was made following the inputs examined by the NTA in coordination with central agencies and investigative findings shared by law enforcement agencies. The NTA said the

ஊட்டியஃபம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசிப்பது விளக்கேற்றும் வேளை. திரையில் பக்தி பாடல்கள். தாய் மூகாம்பிகை படத்திற்காக கேட்ட பாடல் அது.

நல்வாழ்வை அளிக்கும் மெய்ஞானம் ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க.

கேட்டபாடல் வெள்ளை ரோஜா படத்திற்காக ஒலித்தது. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேளை, திரையில் பக்தி பாடல்கள்.

கேட்ட பாடல் முகமது பின் துக்ளக் படத்திற்காக கேட்டது. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள்.

0: கேட்ட பாடல் மூக்குத்தி அம்மன் படத்திற்காக ஒழித்தது. கேட்ட பாடலோடு விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள் நிறைவேறுகிறது.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக உள்ள முன்னாள் முதலமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 17 உறுப்பினர்களும், அஇஅதிமுகவின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் 30 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இரு பிரிவுகளாக செயல்படுகின்றனர். சட்டப்பேரவையில் நாளை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்பதால் ஆளும் தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் செயல்படும் பிரிவில் உள்ள முன்னாள் அமைச்சரும் மூத்த உறுப்பினருமான திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், திரு எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவின் அடிப்படை கொள்கையை மாற்ற நினைப்பதாகவும், இது கட்சியின் வருங்காலத்திற்கு நல்லதல்ல என்றும் கருதி இந்த முடிவை மேற்கொண்டதாகவும் கூறினார். திமுகவை எதிர்க்கவே அஇஅதிமுக உருவாக்கப்பட்டதாக கூறிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமி தாம் முதல்வராக நியமிக்கப்படுவதற்கு திமுகவின் ஆதரவை தேட முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார். இதனை எதிர்த்து அஇஅதிமுகவின் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும், அது தொடர்பாக அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தியதாகவும், இதன் காரணமாகவே அவரது தலைமையை ஏற்க மறுப்பதாகவும் திரு சி வி சண்முகம் தெரிவித்தார். இதனிடையே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கும் பிரிவின் மூத்த தலைவர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுகவில் பிளவு ஏற்படவில்லை என்றும், சட்டப்பேரவையில் நாளை நடைபெறும் பலப்பரீட்சையில் தாவேக அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை திரு சி வி சண்முகத்தின் இல்லத்தில் சந்தித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக தாவேக உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர்

0: ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரவையின் துணைத் தலைவராக தவேக உறுப்பினர் திரு ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடைக்கால சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திரு ஜே சி டி பிரபாகர் இன்று முறைப்படி பொறுப்பேற்று அவை நடவடிக்கைகளை நடத்தினார். உறுப்பினர்கள் புதிய சட்டப்பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசுகையில் சட்டப்பேரவை விவாதங்களில் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அரசு நிர்வாகத்திலும் மக்கள் பணியிலும் தமிழ்நாடு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் புதிய அரசு மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு மாநிலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அமமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் தாவேக அரசுக்கு தாம் ஆதரவு அளிக்கப் போவதாக கூறினார். இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தாம் சமநிலையோடு செயல்பட்டு அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்புகளை அளிக்க உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். நாளை நடைபெறும் பேரவைக் கூட்டத்தில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளது. இதனிடையே திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு சீனிவாச சேதுபதி நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே உள்ள 54 மீனவர்கள் மற்றும் அவர்களின் 264 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து இலங்கை அரசை அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட 717 கடைகள் கல்வி நிலையங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் 500 மீட்டருக்குள் அமைந்திருப்பதாகவும் 2 வாரங்களுக்குள் இந்த கடைகளை மூட வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் விநியோகத்தில் உள்ள இடர்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் களைந்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கோடைக்காலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் லாரிகள் மூலமாகவும் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மாற்று ஏற்பாடுகளை செய்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களும் திங்கட்கிழமைதோறும் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணிகளையும் வெள்ளத் தடுப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் வரும் 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: நேற்று வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் இது மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பு ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மதுரையில் போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி வாகனங்களின் வருடாந்திர கூட்டாய்வு பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி பேருந்துகளை பாதுகாப்பாக விபத்தின்றி இயக்குவது குறித்து ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தலைமையில் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வட்டார போக்குவரத்துத்துறை

0: சார்பில் தனியார் பள்ளிகள் பயன்படுத்தும் 332 பள்ளி பேருந்துகளை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி இன்று ஆய்வு செய்தார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோத கடத்தல்களை தடுக்கவும் வாகனங்களை கண்காணிக்கவும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள பகுதிகளை கண்காணிக்கும் வகையிலும் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. மயிலாடுதுறையில் நடைபெற்ற கோடைக்கால சிறப்பு கலைப்பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முஹ்புத்ரா பகாஸ் மௌலானா இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ராபா லுவாங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் இர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுவீரையும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன்பகான் அணி இன்று இன்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நிலையத்தில் நேரம் 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டிஎஃப்எம் 101.8 தொடர்வது பெட்டத கமலு படுகு மொழி பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்கும் முன்
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 பெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
4: சீமைய ஜனலாக எங்க சிரி தும்பித நமஸ்கார. இதோ பெட்டத கமலு. பெட்டத கமலு நினைச்சதுக்கு அப்பா முதல் பாட்டு காலாந்த காலா. நாங்க அந்த ஒள்ளிய விஷயம் ஆடினா தன்ல தேவர்னா வணங்கித்தா அதுனா ஆரம்பமானா அதுக்கு நாங்கள் பொதுவாக நோடுவா தேவரும் அதனில் விநாயகர்னு தான் எயினா. விநாயகர்னா பெருமை ஏவுதுகா சாவிர போட்டோ லட்ச போட்டாடத இதுலையோ ஒந்தொந்த புரிஜோ விநாயகர்னா வழிபாடு மாடுவனையும் சரி தன்னை கதையை யோகனும் சரி மனசு பொந்தோ அமைதியார எல்லா விட ஒன்று நம்பிக்கை பந்துற தும்பிக்கையின நம்பில நம்பிக்கைம்போதோ மனசு தோக யோகோ ஆட்டுற ஈசகத்தானே சுவாமி எல்லாம் மாடித்தன்னா அத்தம்ப நம்பிக்கை தப்புதோ தேவரும் ஆ தேவர்னை வணங்கி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நங்ககாய் ஏதாவது பாட்டு பொந்து இடத கேத்து நோடுவோம்.

ஈராத் இந்த எகிப்டா. எனக்கு அப்புறம் இடத்த வந்த விஷயம் எதுவும்ல, ஃபஸ்ட்டு சரணா என்னை கண்ணுக புத்தோ நெஞ்சுக்கு எருகி நெத்துராயி கலதுட்ட, நான் மண்ணு கோழியோ நின்ன கெவனா என்னை விட்டு ஓகா அத்தந்தையே கண்டு போடுவனுங்க ஃபஸ்ட்டு சரணாட. ஒசி மக்கள் ஏன் நெஞ்சியாரா அத்தன்ல, நங்கெல்லாம் நோடுதுகா ஒன்று சிங்கர் இல்லாத்தவா, நங்க விட்டுகோ நங்க கலருகோ நங்கெல்லாம் தாரன் ஓடியாரா அத்தம்ப வந்தோ நினப்போ எல்லாவும் அடத அத்தாக ஒம்பத்தாக அடத அத்தந்தைக்கு நங்க ஏற்றுவோம். ஆல அவ ஒம்பத்தாவது வகையோ கவாம்பதோ ஏதோ ஒரு நிமிஷத்தாக அவக்க அனுபவிச்சார். எல்லான கண்ணுகா நங்க வந்தோ சாதாரண வந்தோ மனசுவத்த இதுதான், நங்கவா விரும்புவா ஒப்பகா நங்க வந்தோ ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இதுதான், நங்க சார அடுவா ஏதோ வந்தோ அவக்கோ வந்தோ அப்புறம் அட்ராக்ட் பண்ணுறான். ஆ ஒந்து கேரக்டருக்கா இல்லை ஆ ஒந்து விஷயக்காயே அவக்க நங்க வந்து நெருங்கி வந்தார். அது இந்தோட சண்டை பப்போதோ அதெல்லாம் வந்து வேற விஷயம், இதுலேயோ எல்லா மனசுக்கோசோ ஏதோ வந்து அடத்தனே அதுத்தானே நாங்கள் கவாந்தீங்கண்ணா, அது நான் ஏகோ பாட்டு தான் பொண்ணு இந்த இடத்த கேட்டு நடுவோம்.

0: ಇಂದಿನ ಬೆಟ್ಟದ ಕಂಬಳ ನಿಗಶಿದಾಗ ಬಂದ ಎಲ್ಲ ಪಾಟು ನಂಗಾಗ ಅಪ್ಪರ ಹುಡುತ ಹತ್ರ ಅತ್ತಂದೆಗೆ ಹೆಂಗ ನಂಬನಿಯೋ ಇದೇ ಮಾಕ ಇನ್ನೊಂದು ನಿಗಶಿದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಒಂದು ಸಂದಿಸಿನಿಯೋ. ನಮಸ್ಕಾರ
1: நேயர்கள், இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: மனதில் நின்றவை நிறைவு பெறுகிறது. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
1: தமிழக சட்டப்பேரவையின் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரனும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். இன்று பேரவை கூடியதும் தற்காலிக பேரவைத் தலைவர் திரு கருப்பையா இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். இவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் போட்டியிட மனு தாக்கல் செய்யாததால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும், தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரனை அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையனும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் அழைத்து வந்து இருக்கையில் அமர வைப்பார்கள் என்று கூறி தமது பொறுப்பு இத்துடன் முடிவடைவதாக கூறி விடைபெற்றார். இதனைத் தொடர்ந்து அவை முன்னவரும் எதிர்க்கட்சித் தலைவரும் திரு ஜே சி டி பிரபாகரனின் இரண்டு கரங்களையும் பிடித்து வந்து பேரவைத் தலைவர் ஆசனத்தில் அமர வைத்தனர். உடனே திரு ஜே சி டி பிரபாகரன் அவை உறுப்பினர்களுக்கு கரம் கூப்பி நன்றி தெரிவித்தார். அப்போது உறுப்பினர்கள் மேஜையை தட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் அவை நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பேரவைத் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்துக் கட்சித் தலைவர்களும் பேசுவார்கள் என்று கூறி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு ராஜேஷ்குமாரை பேசும்படி அழைத்தார். காங்கிரஸ் கட்சி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்த அவர், ஆளும் தரப்பிற்கும் எதிர்த்தரப்பிற்கும் சம உரிமைகள் வழங்க வேண்டும் என்று கூறியதோடு, மதச்சார்பின்மையை கடைபிடிக்க வேண்டும் என்றும், மக்கள் நலனில் அக்கறை காட்டுவதாக பேரவையில் விவாதங்கள் அமைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற்ற அமமுக உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் பேசியபோது அரசுக்கு தமது ஆதரவை தெரிவித்துக் கொண்டார். முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்தில் 3 அறிவிப்புகளை வெளியிட்டது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் பாராட்டினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி பேசியபோது, மதச்சார்பற்ற அரசாக இந்த அரசு செயல்படுவதோடு சமத்துவம், சமூக நலன் ஆகியவற்றில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு வன்னியரசு முன்னாள் முதலமைச்சரை இன்றைய முதலமைச்சர் சந்தித்தது பாராட்டுக்குரியது, இதுபோன்ற நல்லிணக்கம் தொடர வேண்டும் என்றும், சிறுபான்மை மக்களின் குரல் எதிரொலிக்க வேண்டும் என்றும், இன்று காலை 717 மதுக்கடைகள் மூடுவதாக முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பை பாராட்டி, அரசு 5 காலம் நீடிக்க வேண்டும் என்றும், அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்றும் உறுதியளித்தார். அடுத்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், 1967 ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற அறிஞர்

அண்ணா திரு காமராஜரை சந்தித்து வாழ்த்து பெற்றது போல இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர்களை சந்தித்து ஆசி பெற்ற சம்பவம் உள்ளது என்று சுட்டிக்காட்டினார். புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தி ஆட்சிக்கு வந்த தமிழக வெற்றிக்கழக அரசின் முதலமைச்சர் மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று திரு ராமச்சந்திரன் கேட்டுக் கொண்டார். மதிமுக உறுப்பினர் திரு ராஜேந்திரன் பேசியபோது பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரன் மறைந்த திரு எம்ஜிஆரின் மாணவர் என்றார். விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டும் குறைகளை நிவர்த்தி செய்வதோடு அவர்களின் கோரிக்கையையும் நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி பேசியபோது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சமத்துவ ஜனநாயகத்தை அரசு கடைபிடிக்க வேண்டும் என்றும் சிறிய கட்சி பெரிய கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவையில் சம உரிமை வழங்க வேண்டும் என்றார். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் பேசியபோது மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்றும் தேசத்தின் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து அரசு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கொங்கு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் திரு நித்யானந்தன் பேசியபோது பொள்ளாச்சி தொகுதியில் தமது வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் வாக்களித்த வாக்காள பெருமக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு அவையில் பேசுவதற்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் சமவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றார். மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா பேசியபோது பேரவைத் தலைவரும் துணைத் தலைவரும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது பாராட்டுக்குரியது என்று தெரிவித்தார். ஏற்கனவே அவையில் உறுப்பினராக இருந்து அனுபவம் பெற்ற பேரவைத் தலைவர் அவையின் மரபுகளை நடுநிலையோடு கடைபிடித்து ஒரு கட்சி சார்பாக மட்டுமல்லாமல் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி பேசியபோது அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் வணக்கம் தெரிவித்து தமது உரையை தொடங்கினார். 1967 ஆண்டு அண்ணா முதலமைச்சராக இருந்த காலத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக இருந்த தமது தாத்தா திரு கே விநாயகம் அவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் இடையே நடந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டினார். யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு என்று திரு விநாயகம் கூறியதற்கு பதிலளித்த அன்றைய முதலமைச்சர் திரு அண்ணா மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு என்று கூறியதை சுட்டிக்காட்டி இந்த அவையில் அதுபோன்ற ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்றார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் இன்றைய கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணிக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேசியபோது இந்த அவையின் மாண்பும் மரபும் மாறாமல் தராசு முள் போல நடுநிலையுடன் பேரவைத் தலைவர் செயல்பட வேண்டும் என்றும் அனைவருக்கும் சமவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக சார்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேசியது வியப்பளித்தது. ஒரே கட்சி சார்பில் இரண்டு பேர் பேசியது கட்சி பிளவுபட்டுள்ளது மறைமுகமாக தெரிவித்தது. முதலில் பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி தமது கட்சி சார்பில் பேரவைத் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு தராசு போல பேரவைத் தலைவர் செயல்பட வேண்டும் என்றும் மக்கள் பிரச்சினையில் தமது கட்சி ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் தெரிவித்தார். திரு எஸ் பி வேலுமணி பேசியபோது பேரவைத் தலைவர் எம்ஜிஆரின் அன்பை பெற்றவர் என்றும் அரசுக்கு தமது கட்சி ஆதரவளிக்கும் என்றும் ஏற்கனவே பேரவையில் உறுப்பினராக இருந்து அனுபவம் பெற்றதால் நடுநிலையோடு செயல்படுவார் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசியபோது இரண்டாவது முறையாக தாம் வெற்றி பெற வாக்களித்த சேப்பாக்கம் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்ததோடு திமுகவுக்கு 1,54,00,000 வாக்களித்த மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்துக் கட்சித் தலைவர்களையும் சந்தித்து வாழ்த்தை பெற்ற அரசியல் நாகரீகம் தொடர வேண்டும் என்று அவர் கூறினார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக திமுக செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையில் திமுக அரசு செயல்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி தாவேக அரசும் அவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அரசியலில் திமுக முதலமைச்சருக்கு சீனியர் கட்சி என்று கூறிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவையில் உங்களை கோபப்படுத்த மாட்டோம் என்று தமது பெருந்தன்மையை வெளிப்படுத்தினார். தமிழ்தாய் வாழ்த்துக்கு அனைத்து அரசின் நிகழ்ச்சியிலும் முதலிடம் தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். இறுதியாக பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் பேரவை செயல்பட வேண்டும் என்றும் அதற்கான பண்பை பெற்றுள்ளவரையே தமிழக வெற்றிக்கழகம் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளது என்றும் கூறினார். அவையில் அனைவரும் சமம் என்றும் ஒரு உறுப்பினரை கொண்ட கட்சிகள் இங்கு இடம்பெற்றிருந்தாலும் அனைவரும் சமமாகவே மதிக்கப்பட வேண்டும் என்றும் நல்லவை ஏற்கப்பட்டு அல்லாதவை நிராகரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பேரவைத் தலைவரும் துணைத் தலைவரும் சாதாரண குடும்பத்திலிருந்து மக்கள் பணியாற்ற வந்தவர்கள் என்று பெருமிதத்தோடு முதலமைச்சர் தெரிவித்தார். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் எனும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சீராக செம்மையாக அமைதியாக நடைபெறுவதோடு ஜனநாயக பண்புகள் நெறிமுறைகளை பேணி பாதுகாக்கும் வகையில் பேரவைத் தலைவரும் துணைத் தலைவரும் பெருமை சேர்ப்பார்கள் என்று முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். பாராட்டுக்கு நன்றி தெரிவித்து பேசிய பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கடந்த காலங்களைப் போல அல்லாமல் அவையின் மறு

0: பண்புகள் காக்கப்படும் என்றும் அமைதியாக அவை நடைபெறுவதற்கு அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அனைவரின் பாராட்டுதலுக்கும் நன்றி தெரிவித்து பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரன், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு என்ற புரட்சிக் கவிஞர் பாரதிதாசனின் பாடலை உரத்த குரலில் பாடி தமது உரையை தொடங்கினார். தமிழ்தாய் வாழ்த்துக்கு பேரவையில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவையின் மரபு உரிமைகள் காப்பாற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். கடினமான ஆயிரம் விளக்கு தொகுதியில் தாவேக தலைவர் வந்து பிரச்சாரம் செய்ததால் தான் தாம் வெற்றி பெற முடிந்தது என்றும் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். அரசியலில் தமக்கு மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் தான் வாத்தியார் என்று பெருமிதத்தோடு கூறிய அவர், தமக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் திரு ஜே சி டி பிரபாகரனுக்குதான் திருமணம் செய்து கொடுத்திருப்பேன் என்று 1984 ஒரு கூட்டத்தில் எம்ஜிஆர் பேசியதை சுட்டிக்காட்டி அவரது அன்பை தான் பெற்றதை கூறினார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழும் எம்ஜிஆர் என்றும், விஜய் அலை விசில் அலை வீசியதால் தான் தாவேக ஆட்சிக்கு வந்தது என்றும், மக்கள் நிறைய எதிர்பார்ப்பதாகவும் அதனை முதலமைச்சரால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் என்றும், வைரக்கல் போன்ற பேரவைத் தலைவர் பொறுப்பை வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும், எந்த கட்சிக்கும் ஆதரவாக இல்லாமல் நடுநிலையோடு செயல்படுவேன் என்றும், முன்மாதிரியான பேரவைத் தலைவராக கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் திரு ஜே சி டி பிரபாகரன் உறுதியளித்தார். பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் எந்தவித ஆரவாரத்திற்கும் அமளிக்கும் இடம் கொடுக்காமல் சுமூகமாக முடிவடைந்ததற்கு பேரவைத் தலைவரும் முதலமைச்சருமே முழுமுதல் காரணம் என்றால் மிகையாகாது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் வடிவழகி கபிலன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர். நந்தகோபால்.
1: உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா 18 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டும் கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட வைபவம் அன்று கமலாம்பாள் தியாகராஜர் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். சிவகணங்கள் மற்றும் வான வேடிக்கையுடன் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தியாகராஜா பெருவுடையாரை என பக்தி கோஷத்துடன் தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் 7 ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட புனித ஸ்தலமாக விளங்கும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருள்மிகு சாரங்கபாணி ஆலயத்தின் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் 3வது பெரிய தேராக கருதப்படும் இத்தேரோட்டம் திருவாரூர் மற்றும் திருவல்லிபுத்தூர் தேர்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பிடம் பெற்றுள்ளது. சுமார் 550 டன் எடையும் 110 அடி உயரமும் கொண்ட இந்த பிரம்மாண்ட தேர் 4 பெரிய குதிரைகள் இழுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத சாரங்கபாணி சுவாமி தேரில் எழுந்தள்ளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாரங்கா சாரங்கா என பக்தி முழக்கமிட்டு தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகக்கடவுளின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக விளங்கும் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் வள்ளி தேவானையுடன் ஆறுமுக சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த ஆண்டு வேளாண் வளம் சிறக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் மா, பலா, வாழை உள்ளிட்ட பல்வேறு விளைபொருட்கள் தேரில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சிறப்பு அம்சமாக அமைந்திருந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வீரமாமுனிவரால் கட்டப்பட்டதும் பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு பெருவிழா நடைபெற்று வருகிறது. அதன்படி மாதா உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. கொடியினை கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் திரு ஜீவானந்தம் புனிதம் செய்து ஏற்றி வைத்தார். கொடியேற்றத்தில் பங்கேற்ற ஏராளமான மக்கள் மரியே வாழ்க என்று பக்தி கோஷமிட்டு வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான நாளைய மறுதினம் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா தேர்பவனி நடைபெற உள்ளது. தஞ்சாவூர் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டம் நாளைய மறுதினம் வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த திட்ட விளக்கங்கள் அளிக்கப்பட உள்ளது.

0: மேலும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் அனைவரும் வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், கூட்டுறவு, நீர்ப்பாசனம், கால்நடை, மின்சாரம் போன்ற விவசாயம் தொடர்புடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டமன்ற பேரவை தேர்தல் முடிவுற்றதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டது. எனவே தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று நடைபெற்று வரும் பொதுமக்கள் குறைத்தீர்க்கும் கூட்டம் மற்றும் இதர சிறப்பு குறைத்தீர்க்கும் கூட்டங்கள் இனி தொடர்ந்து நடைபெறும் என்று தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா புனித பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா நடைபெற்று வரும் சூழ்நிலையில் அது சமயம் திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. இதனை மீறுபவர்கள் மீது காவல்துறையினர் மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். 206வது செவிலியர் தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனையில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மருத்துவமனையில் பணியாற்றி வரும் செவிலியர்கள் ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் மெழுகுவர்த்தி ஏந்தி செவிலியர் தின உறுதிமொழியை அவர்கள் எடுத்துக்கொண்டனர். 17வது சட்டமன்ற பொது தேர்தல் வாக்கு எண்ணும் பணி தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் நடைபெற்றது. தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை என 3 இடங்களில் நடைபெற்ற வாக்கு எண்ணும் பணி காலை 8 மணி முதல் தொடங்கி மாலை 7 மணி வரை நடைபெற்றது. திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் வெற்றி பெற்றார். திருவிடைமருதூர், திருவையாறு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, ஒரத்தநாடு ஆகிய தொகுதிகளை திமுக கைப்பற்றியது. தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றியது. பாபநாசம் சட்டமன்ற தொகுதியை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கைப்பற்றியது. காலை 8 மணி முதல் தொடங்கி மாலை 7 மணி வரை நடைபெற்ற இந்த வாக்கு எண்ணும் பணியானது அமைதியான முறையில் நடைபெற்றது.
1: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். நந்தகோபால். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லுவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இணையதள குற்றங்கள் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மையமும் ரிசர்வ் வங்கியின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான மையமும் இணைந்து சட்டவிரோத போலி வங்கிக் கணக்குகளை தடுப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வங்கிகள் முழுமையான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பில் செயல்பட்டு வருவதால் இணையதளங்களை பயன்படுத்தி நிதி முறைகேடுகள், சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெறுவதாகவும் இதனை தடுக்க திறன்மிக்க ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அமைப்பு அவசியமாகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழிக் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின்

0: கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், தொழிற்சாலைகளில் பணியாற்றுவோரின் இன்னல்களை குறைக்கும் வகையில் நலத்திட்டங்கள் அமைந்துள்ளதாக கூறினார். பத்தாண்டுகளுக்கு முன் 29 கோடி தொழிலாளர்களுக்கு அரசு திட்டங்களின் சலுகைகள் அளிக்கப்பட்டதாகவும், தற்போது 94 கோடி தொழிலாளர்கள் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியையும் தொழிலாளர் நலனையும் மையப்படுத்தி சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு அதற்கான தொழிலாளர் நடைமுறை சட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஏழை எளிய விவசாயம் மற்றும் தொழில்துறையில் பணியாற்றுவோருக்கென அதிக திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அஞ்சலகங்களின் சேவையை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் குறித்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்த அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர், அஞ்சலகங்கள் மூலம் நிகழ்நேர சேவைகளை அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். உள்ளூர் மக்களின் தேவைகள், அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கையை உள்ளூர் அஞ்சலகங்கள் மூலம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அஞ்சல் துறை கட்டமைப்பு மூலம் மேலும் பல சேவைகளை வழங்குவது குறித்தும் திரு சந்திரசேகர பெம்மசாணி ஆய்வு செய்தார். நாட்டில் உள்ள நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிப்பதற்கு தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு 40 முதல் 50 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு ஆலோசனைக் குழு நீதிமன்றங்களில் மேற்கொள்ள வேண்டிய கட்டமைப்பு திட்டங்களுக்கு போதிய நிதியை அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையில் அமையவுள்ள உயர் அதிகாரம் கொண்ட இந்த குழுவில் நீதிபதிகள் திரு தேவாம்சு பாசக், திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா, திரு சோமசேகர் சுந்தரேசன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டின் மருத்துவ கட்டமைப்பின் ஆதாரமாக புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற எய்ம்ஸ் மருத்துவக் கல்வி நிறுவனத்தின் 51வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நவீன மருத்துவ வசதிகளுடன் நோயாளிகளுக்கு உயர்தரத்திலான சிகிச்சையை எய்ம்ஸ் வழங்கி வருகிறது என்று கூறினார். ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளி நோயாளிகளுக்கு இந்த மருத்துவமனை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உயர்தர சிகிச்சை வழங்குவதில் எய்ம்ஸுக்கு ஈடு இணையில்லை என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மருத்துவத்துறையில் எய்ம்ஸுக்கு உள்ள சிறப்பான இடத்தை எந்த நிறுவனமும் பெற முடியாது என்று கூறினார். மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு முன்னோடியாகவும் இது திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 11 ஆண்டுகளில் 2800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு நாட்டில் 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும், தற்போது இதன் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 390 825ஆக உயர்ந்துள்ளது என்றும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள அழைப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருப்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று கூறினார். பிரதமரின் இந்த கோரிக்கைக்கு மக்களும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் செவிசாய்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் தற்போது அத்தியாவசியப் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லை என்றும், இதற்காக மத்திய அரசு சிறப்பான நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய போர் சூழலை அடுத்து உலகின் பல நாடுகளில் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உச்சத்தை தொட்ட போதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை என்று கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விஷயத்தில் காங்கிரஸ் மக்களை திசை திருப்பும் வகையில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். என்சிஇஆர்டி மற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு பாடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பள்ளிக் கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், இப்பாடத்திட்டங்களில் 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை முதல்கட்டமாக இந்த பாடம் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாணவர்களின் சிந்தனை திறனை மேம்படுத்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பாடமும் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான NCERT பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான பாடப்புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தின் கொடைக்கானல் பூங்காவில் உள்ள மலர் படுகைகளில் 1500 வகையான வண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான ரோஜா பூங்கா தற்பொழுது வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. இங்குள்ள 16,000 மேற்பட்ட செடிகளில் கவாத்து பணிகள் முடிந்து தற்பொழுது சன்கோல்டு, ஈஃபில் டவர், சம்மர் ட்ரீம் உள்ளிட்ட 1500 வகையான ரோஜாக்கள் பூத்து குலுங்குகின்றன. சமவெளி பகுதியின் வெப்பத்தை தவிர்க்க இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் குளுமையான சூழலில் இந்த மலர் படுக்கைகளை கண்டு வியப்பதுடன் ஆர்வத்துடன் செல்பி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்கின்றன. ஒரே இடத்தில் இத்தனை வகையான ரோஜாக்களை காண்பது தங்களுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் எர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுபீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷிய இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இண்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்

கேரட் பயிரில் துரு இ மேலாண்மை. விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்ட்ராணி லிப்ரோல் என்ற குறுணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும்.

உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மேன்கோசப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனின் 2 கிராம் மருந்தை 1 லிட்டருக்கு என்ற அளவில் தண்ணீரில் கலந்து இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் கார்போக பயிர் சாகுபடி, உழவர்களின் வாழ்வாதாரம் என்பது குறித்து நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக கார்போக பயிர் சாகுபடி, உழவர்களின் வாழ்வாதாரம் என்பது குறித்து விவசாயி பி என் ராஜேந்திரன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம்.
1: கேரட் பயிரில் துரு இ மேலாண்மை. விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்ட்ரானி லிப்ரோல் என்ற குறுணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும்.

0: உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மேன்கோசப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனின் 2 கிராம் மருந்தை 1 லிட்டருக்கு என்ற அளவில் தண்ணீரில் கலந்து இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.
1: ஏப்ரல் மே 90 நாளுக்கெல்லாம் அறுவடைக்கு கரெக்டாக வந்துடும். அது அந்த டைமில் வெயில் டைம் ஆகும்போது மேக்ஸிமம் லிமிட்டட் இது பண்ணுவாங்க, தண்ணி இருக்கிறவங்க தான் போடுவாங்க. அதனால் நமக்கு ரேட்டும் நல்ல ரேட்டும் கிடைக்கும். ஈல்டு வந்து ஒரு மூட்டைக்காரதுன்னா ஒரு 10 சென்ட்டுக்கு ஒரு கேரட்டெல்லாம் 2 டன்னும் கேரட் எடுக்கலாம். 30 ரூபா நமக்கு நல்லா ரேட் கிடைக்கும்.
2: பூண்டு பீட்ரூட்டு கேரட்டு ஒரு நம்பிக்கையின் பேர் தான் பயிரை தேர்வு பண்ணுறோம் இல்லைங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அனுபவம் என்ன?
1: ஏன்னா கார்போகத்தில் போடுற பொருள் இது போட்டால் தான் ஒரு மாதிரி நல்லா இருக்கும், விளைச்சலும் நல்லா இருக்கும், அது தகுந்த மாதிரி ஈல்டு நல்லா ஈல்டு வரும். ரேட்டு அந்த அக்னி வெயிலெல்லாம் முழுவதுக்குள் பிளெயின்ஸ்லாம் மேக்ஸிமம் காய்கறியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஆர்டர் பண்ணுறதுக்கு நமக்கு நீலகிரி ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த காய்கறியெல்லாம் ஒரு மாதிரி ரேட்டு போகும். அந்த அதென்ன பேஸ் வச்சுட்டு தான் மார்ச்லேருந்து ஏப்ரலுக்குள்ளே கார்போக விவசாயத்தை நாங்கள் பண்ணுறோம்.
2: சரிங்க. தற்போதைய சீதோஷ்ண நிலையை பொறுத்த வரைக்கும் வெயிலினுடைய தாக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. ஊட்டி மற்றும் அதனுடைய சுற்றுப்புறங்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு பார்த்து பல மாதங்கள் ஆகிவிட்டதோ அப்படின்னு தான் தோணுது. வானிலை அறிக்கையில் சொல்கிறாங்க ஊட்டியில் 27-28 இந்த மாதிரி டிகிரி செல்சியஸில் வந்து வெப்பம் நிலவுவதாக சொல்கிறாங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு, இதனால் நமக்கு மட்டும் இல்லை பயிர்களுக்கும் பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி ஒரு நிலைமையை இதற்கு முன்னாடி நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா இல்லை இதுதான் முதல் முறைங்களா?
1: இல்லை, இது 2-3 முறை இந்த மாதிரி ஆயிடுச்சு. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வெதில் மேட்டுப்பாளையத்துலேருந்து மற்ற இதுவும் கேரட்டு பீட்ரூட்டும் நம்ம இன்னைக்கு உழுது ரெடி பண்ண போதும், மறுநாளுக்கு போய் வாங்கிட்டு வந்து போட்டுடலாம். பூண்டு வெதெல்லாம் அப்படி இல்லை, 2 மாதத்துக்கு முன்னால் அது செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து அதை காய போட்டு உடச்சி தரையில் கொட்டி ஈர பண்ணி வெறு தரையில் கொட்டினாதான் அது 2 மாதம் கழிச்சு தான் அது பயிரே வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம பூமியில் போட முடியும். அந்த மாதிரி நிலைமை இருக்கு. இதுக்கு முன்னீர் முதல்ல கொடுத்தாகணும். அவர் 5-6 வருஷத்துக்கு இந்த மாதிரி தான், மழையே இல்லை. பயிர் அந்த வீட்டில் வச்சது அந்த பருப்புக்கு மேலே பயிர், பச்சை பயிர் மேலே வந்துடும். அதில் அவங்க ஒன்றும் பண்ண முடியாமல் அது மேக்ஸிமம் மார்க்கெட்டுக்கு மறுபடியும் கொண்டு போய் 20-30 ரூபா ரேட்டில் விற்று கடன் கடுப்பிட்டாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே நிலைமை ஒரு தடவை வந்து ஏதோ ஓடை நல்ல கிணறு இருந்த வசதி இருந்த மட்டும் போட முடியும். சின்ன சின்ன கிணறு வச்சு ஒரு மூட்டை அரை மூட்டை போடுற இது தண்ணி வந்து 1 ஏக்கரை போட முடியுது. அந்த மாதிரி ஒரு 2-3 டைம் என்னுடைய அனுபவத்தில் அந்த மாதிரி ஆகி விதையை கொண்டு போய் மேற்பு போய் வித்துட்டே வந்துட்டாங்க.
2: சரி, ஓகே. இதற்கு முன்னாடி இருந்த நிலைமை வேறு. இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? இதற்கான தீர்வுகள் வந்து நம்ம ஏன் தேடி போகக்கூடாது? அதாவது சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு இல்லைங்களா? நம்ம இந்த ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி பயிர் செய்கிறவங்க வந்து சின்ன பைப்பை மண்ணுக்கு அடியிலே வச்சு ட்ரிப் ட்ரிப்பாக வாட்டர் வந்து சொட்டிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? பயிர் வந்து வாடக்கூடாது. சின்டெக்ஸ் டேங்க் அந்த மாதிரி இதெல்லாம் தண்ணி வந்து வச்சுட்டு அதுலேருந்து கனெக்ஷன் கொடுத்து பண்ணுறாங்கல்ல, ஒரு நாளைக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்க தண்ணி தீந்தால் போதும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், ட்ரிப் ட்ரிப்பாக போகட்டும், மொத்தமாக தண்ணி அடித்தா தானே அவ்வளோ தண்ணி தேவைப்படுது அப்படின்னு. ஸோ இது ஒரு மாற்று முறையாக இருக்கு இல்லைங்களா? பயிர் வந்து வாடக்கூடாது, இந்த மாதிரி முறைகள் வந்து நம்ம பரிசீலிக்க முடியாதுங்களா?
1: சரி, அந்த மாதிரி முறை இருந்தாலும் முதல்ல அந்த லெவலுக்கு நம்மக்கிட்ட தண்ணி இருக்கணும். நம்ம கிணறுல இருக்கிற தண்ணி வந்து 1 மூட்டை காலம் தான் ஆகுது, ட்ரிப்பில் வச்சாதான் அவ்வளோதான் வரும். ஒவ்வொரு நாளைக்கு வெயிலின் தாக்கமும் காற்று தாக்கமும் ஜாஸ்தியாக இருக்கும்போது வர்ற இருக்கிற இது ஆவி ஆயிடுது, காற்றுல எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடும். ஒவ்வொரு நாளைக்கு அதனுடைய உற்பத்தி ஆகிற தண்ணி ரொம்ப கம்மியாயிட்டே வருது, அதனால ட்ரிப்புக்கு ஓட்டுறதுக்கு கூட தண்ணி இருக்காது.
2: ஓகே,
1: அந்த நிலைமையில் தான் இந்த தடவை 7 மாதம் 8 மாதம் ஆகும்போது அடி ஈரமே இல்லை, பூமி நிலத்தடி நீரை ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது எத்தனை நாளுக்கு நிலத்தடி நீர் தம் பிடிக்கும்?
2: நிஜமா இது வந்து நிஜமாக நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த நிலைமையை தாண்டி எப்படி வரப்போகிறோங்கிற விஷயம். விதை வாங்கிட்டு வந்து வீட்டில் கடப்பில் போட்டு வச்சுருக்கோம், அது பாட்டு கிடக்குது, மழையை எதிர்பார்த்து உட்காந்துருக்கோம். ஸோ இப்படி வேஸ்ட் ஆகிற விதையை வந்து திருப்பி நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது, விதைகள் கிடைக்காது. அப்போ நம்ம மாற்று விவசாய முறை நோக்கி நம்ம போய் தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ உங்கள் பிளானிங் வந்து எப்படி நீங்கள் மாற்றிப்பீங்க? பூண்டு போடுற இடத்துல பீட்ரூட் போட்டாகணும், இல்லை கேரட் தான் போட்டாகணும், இந்த மாதிரி நிலைமை இருக்கும் இல்லைங்களா? இது ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? நம்ம போடுற பரப்பளவை கம்மி பண்ணி லாபமோ லாஸோ இவ்வளோதான் போட முடியும் அப்படிங்கிற கணக்கு, மீதி வந்து சும்மா தான் விட்டாகணும், மழை வந்துச்சுன்னா பின்னாடி ஏதாவது பயிர் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிலைமையை வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க?
1: விவசாயிகள் கண்டிப்பாக லாஸோ லாபம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏதோ வசதி இருந்தவங்க பழைய இதை வச்சுட்டு பேங்க்கில் வச்சுட்டு பணம் இருந்தாலும் எடுத்து போட்டுருவாங்க. சின்ன சின்ன விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப அடி. ஒரு 300 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வரதில்ல 1 லட்சம் ரூபா போயிடுச்சு. அது 1 லட்சம் ரூபா அவன் கையிலிருந்து வைக்காது, வேற கடனா உடனா வட்டிக்கு இது வாங்கி வாங்கிட்டு வரான். அதுலேயும் ஒரு 50 கிலோ 100 கிலோ வேஸ்ட் ஆயிடும், அதில் 30,000 ரூபா லாஸு. இன்னும் மழை அடிக்க ஒரு 10-15 நாளும் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டே போகும். லாஸ்ட்டில் நம்ம மழை அடித்து போட்டால் கூட 300 கிலோ வாங்கிட்டு வந்த வெங்காயத்தில் ஒரு 200 கிலோ கூட நம்ம போட முடியாது. மற்ற கடையில் காலி, அது வேற விவசாயம் பீட்ரூட்டு கேரட்டு
2: வாங்கணும்,
1: மறுபடியும் அதுக்கு காசு கொடுத்து வாங்கணும். விவசாயிக்கும் மழை ஒன்றும் இல்லைன்னு இயற்கை ஏமாற்றிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது.
2: ஓகே, இந்திய வானிலை மையம் சொல்லுது இந்த வருஷம் அதிகமான பருவமழை எதிர்பார்க்கலாம், முன்கூட்டியே பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த பருவமழை உங்களுடைய விவசாயத்தை வந்து சேவ் பண்ணுமா, இல்லை இது வந்து இன்னும் உங்களை வந்து நெருக்கடியில் தள்ளிவிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: அது இருக்கு, நம்ம நம்பவே முடியாது. ஒரு 5-6 வருஷத்துலேருந்து நம்ம சீதோஷ்ணியில் பார்த்தா முன்னெல்லாம் நார்மல், ஒரு மாதத்துக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு ஹவர் 2 ஹவர் அடிக்கும், லிமிட்டாக அடிக்கும். இல்லைன்னா 4-5 மணி நேரம் அடித்தாலும் அது தகுந்த மாதிரி லிமிட்டாக அடிச்சுட்டு போயிடும். நல்ல பூமியில் தண்ணி ஊறும், அதை வச்சு நம்ம விவசாயம் பண்ணலாம், நிலத்தடி நீர் ஏறிட்டு வரும். இப்போ இந்த ஒரு 5-6 வருஷத்துலேருந்து அடிக்க வர இயற்கை வர மழை வந்து 1 ஹவரில் 10-15 சென்டிமீட்டர் அடிச்சுட்டு போயிடும். முன்னெல்லாம் ஒரு 10-12 ஹவர் பெஞ்சாத ஒரு 12-15 சென்டிமீட்டர் வரும். இப்போ 1 ஹவரில் 30-40 சென்டிமீட்டர் வரை மழை அடிச்சுட்டு போகும். அந்த தண்ணி பூமிக்கு யூஸ் ஆகுது, மக்களுக்கு யூஸ் ஆகுது.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிறைவாக தகவல் களஞ்சியம்.
1: தகவல் களஞ்சியம் பகுதியில் சிறு வாசனை பயிர்கள் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். இந்த தகவல்கள் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர்கள் பே ஐரின் வேதமணி, ஜா இ ஆட்லின் வினிலா மற்றும் த சுமதி ஆகியோர் எழுதிய கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்தியா மனமூட்டும் பயிர்களின் தாயகம் என்று போற்றப்படுகின்றது. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மனமூட்டும் பயிர்கள் முக்கிய வணிகப் பொருளாக கருதப்படுகின்றன. இவை உலக மக்களால் தங்கத்திற்கு இணையாக மதிக்கப்படுகின்றன. உலக மனமூட்டும் பயிர்கள் வணிகத்தில் 30% இந்தியாவிலிருந்தே பெறப்படுகிறது. இந்திய மனமூட்டும் பயிர்கள் உணவு சுவையூட்டியாகவும் மருந்துகளாகவும் வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்தியாவில் உள்ள மாறுபட்ட தட்பவெட்ப நிலைகள் பல்வேறு வகையான மனமூட்டும் பயிர்கள் பயிரிடுவதற்கு ஏற்றதாக அமைகின்றன. பெரும்பாலும் அனைத்து மாநிலங்களும் இப்பயிர்களை சாகுபடி செய்கின்றன. மனமூட்டும் பயிர்கள் சிறிய அளவிலே பயன்படுத்தப்படுகின்றன, ஆனால் அவை பல வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குகின்றது. முதலாவதாக சர்வ சுகந்தி பற்றி அறிந்து கொள்ளலாம். சர்வ சுகந்தி எனப்படும் பிமெண்டா டயோகா எனும் மனமூட்டும் பயிர் மிர்டேசி குடும்பத்தை சார்ந்தது. பிரியாணிக்காய் அல்லது பிரியாணி இலை என்று அழைக்கப்படும் இம்மனமூட்டும் பயிரின் காய வைக்கப்பட்ட காய்கள் மற்றும் இலைகள் உணவு வகைகளில் மனம் அளிப்பதற்கு பயன்படுகிறது. இதன் காய்கள் மிளகினை ஒத்து இருப்பதால் பிமெண்டோ என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் நீலகிரி மலைத்தொடரின் கல்லார் மற்றும் பர்லியார் ஆகிய இடங்களில் பயிராகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகேந்திரகிரி பகுதிகளில் பயிரிடப்படுகின்றது. இந்த பயிரின் காய்கள் மற்றும் இலைகள் உணவு வகைகளில் மனம் சேர்க்க பயன்படுகிறது. உலர்ந்த காய்களிலிருந்து வாசனை எண்ணெய் நீராவி வடித்தல் மூலம் சேகரிக்கப்படுகிறது. இந்த வாசனை எண்ணெயில் யூஜினால் என்ற இரசாயன பொருள் உள்ளது. இதிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் சூப், சாஸ், கெச்சப், ஊறுகாய், இறைச்சி, கறி மசால் பொடி மற்றும் கேக் போன்ற பொருட்களில் வாசனையூட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. தொடர்ந்து குடம்புளி பற்றி அறிந்து கொள்வோம். மலபார் புலி என்று அழைக்கப்படும் குடம்புளி கார்சினியா இண்டிகா ஒரு மனமூட்டும் பயிராகும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் குடம்புளி தற்போது இந்தியாவின் மிதவெப்ப மண்டல பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மலேசியா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை சார்ந்த இப்பயிர் கேரளா மற்றும் பிற தென்னிந்திய பகுதிகளின் வீட்டுத் தோட்டங்களிலும் நீலகிரி மலைச்சரிவுகளிலும் வளர்க்கப்படுகிறது. புளிப்புச் சுவையுடைய இது புளிக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகின்றது. குடம்புளியில் 10.6% சர்க்கரை சத்தும் டார்டாரிக் அமிலமும் உள்ளதால் மருத்துவத்தில் பெரிதும் பயன்படுகிறது. இப்பழத்தில் 30% ஹைட்ராக்சி சிட்ரிக் அமிலம் அடங்கியுள்ளது. இந்த அமிலம் இதயம் சம்பந்தமான நோய்களை குணமாக்கும் தன்மையுடையது. இது இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்கவல்லது. இதன் விதைகளில் 31% வரை கொழுப்பு சத்து உள்ளது. மரத்தின் பட்டைகளிலிருந்து பெறப்படும் மஞ்சள் நிற கோந்தானது மருத்துவத்தில் பயன்படுகின்றது. மேலும் உடல் தசைகளை வலுவாக்குவதோடு சர்க்கரை வியாதியை நிவர்த்தி செய்யும் தன்மையும் குடம்புளிக்கு உள்ளது. அடுத்ததாக ரோஸ்மேரி குறித்த தகவல்கள். ரோஸ்மேரி ரோஸ்மெரினஸ் அபிஷினேலிஸ் ஒரு மனமூட்டும் தாவரமாகும். இது அமெரிக்கா, ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. இலையில் 0.5% முதல் 0.1% வரை வாசனை எண்ணெய் உள்ளது.

0: 90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெல்லிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய பாடகர் பெல்லிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம், இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிட்டே வராங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ. இவங்களை வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்ன உடனே நமக்கு அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதை தானே கேட்டிருக்கோம். ஸ்கூலில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாக வந்து கற்றுக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம்.
2: செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக தவேக உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரவையின் துணைத் தலைவராக தவேக உறுப்பினர் திரு ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடைக்கால சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திரு ஜே சி டி பிரபாகர் இன்று முறைப்படி பொறுப்பேற்று அவை நடவடிக்கைகளை நடத்தினார். உறுப்பினர்கள் புதிய சட்டப்பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசுகையில் சட்டப்பேரவை விவாதங்களில் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அரசு நிர்வாகத்திலும் மக்கள் பணியிலும் தமிழ்நாடு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேர

0: வருவாய்த்துறை ஆணையராக திரு முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார். நிதித்துறை செயலராக திரு சித்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். டாஸ்மாக் மேலாண் இயக்குநராக திரு நந்தகுமாரும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக செயலாளராக ஸ்வர்ணாவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழிக் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன்வரை 5.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 26 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியா முஹ்புத்ரா பகாஸ் மௌலானா இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிலையத்தில் நேரம் 8:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 தொடர்வது நினைத்தாலே இனிக்கும். நேரிலே நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் நீங்க வாட்ஸ்அப் வழியாகவும் தொலைபேசி வழியாகவும் தொடர்பு கொண்டு கேட்டு மகிழலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். 8300191018 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடலை, உங்களோட பேர், ஊர், எந்த படத்துலேருந்து எந்த பாடல் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு அழகாக தெளிவாக அனுப்புங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் அடுத்த 1 மணி நேரத்திற்கு உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் கேட்கலாம். அதே மாதிரி 0423 அப்படிங்கிற நம்பர் ஆட் பண்ணி 2966781 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் இந்த நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம்.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து யார் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். சென்னையிலிருந்து அந்தோணி ராஜ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. இவருக்கு பிடித்த படமாக அந்த 7 நாட்கள் அப்படின்ற ஒரு படத்திலிருந்து என்ன இருந்தது அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது இல்லைங்களா, அந்த பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த பாடலை தனக்காக வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இவருக்காக இதோ பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செமகிட்டு. இது நினைத்தாலே இனிக்கும்

0: அந்த ஏழு நாட்கள் படத்துலேருந்து தான் சூப்பராக பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஸ்டுடியோவில் டைம் சரியாக 8:12 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நேர்களே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் அனுப்பி கேட்கலாம். அது மட்டும் இல்லைங்க, கால் பண்ணியும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கலாம். 8300019 1018 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை, உங்களோட பேர், ஊர், எந்த படத்துலேருந்து எந்த பாடல் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. 0423 அப்படிங்கிற நம்பர் ஆட் பண்ணி 2966781 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கலாம். ஓகே, அடுத்த நேயர் யார், எங்கிருந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிமையான இரவு நேர வணக்கத்தோடு நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் இணைவது பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: ஒரு அருமையான பாடல், நான் போட்ட சவால் படத்துல இருந்து சுகம் சுகமே என்ற பாடல்.
0: ஓகே, கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. சாப்பிட்டாச்சுங்களா?
1: என்ன இல்லைங்க சார், பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே சாப்பிட போகணும்.
0: ஓகேங்க, சூப்பராக பாடலை கேளுங்க, தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களுக்கு பிடித்த பாடல் எல்லாம். சரிங்களா?
1: நன்றிங்க சார். வாழ்த்து சார்.
0: நன்றி.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 8:18 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.7 நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நேர்களே, 8300191018 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் வழியாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் அனுப்பலாம். அது மட்டும் இல்லைங்க, 0423 அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்ணி 2966781 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் கேட்கலாம். ஓகே, அடுத்த மெசேஜ் யார் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கோயம்புத்தூர்லேருந்து சத்யநாராயணன் அனுப்பியிருக்கிறாரு. இவருக்கு பிடித்த பாடலாக திரிசூலம் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கிறாரு. எந்த பாடல் அப்படின்னாக்கா, இரண்டு கைகள் அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது இல்லைங்களா, அந்த பாடல் வந்து இவருக்கு பிடிக்குமாமா. அந்த பாடல் வந்து கேட்டிருக்கிறாரு. இதோ அவருக்காகவும் எல்லோருக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே செமஹிட்டு.
1: ஹலோ,
2: 8ஆம் தேதி எப்போ வரும்?
3: ஹலோ
2: பிரதர், உங்களுக்கு தெரியுமா 8ஆம் தேதி எப்போ வரும்?
0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடலை நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இனி தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை,
2: வரும் வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான நிகழ்ச்சிகள் புது பெயருடன் புதிய பொலிவுடன் கேட்டு மகிழுங்கள்.
0: இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு.

ஸ்டுடியோவில் டைம் சரியா 8:24 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நேர்களை 8300191018 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பலாம். அடுத்த மெசேஜ் எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பழனியிலிருந்து விஜி அப்படிங்கிறவர் அனுப்பியிருக்கிறாரு. இவருக்கு பிடித்த பாடலாக கரகாட்டக்காரன் படத்துலேருந்து குடகு மலை காற்று பாடல் கேட்டிருக்கிறாரு. இதோ அவருக்காகவும் எல்லோருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30, அறிவியல் நேரம்.
1: வெப்பம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: சார், வெதர் கிளைமேட் இந்த வார்த்தையை வந்து நம்ம பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம பொதுவா டெய்லி ஒரு டைம் யூஸ் பண்றோம் இந்த வார்த்தைகளை. இந்த வார்த்தைகளுக்கான பொருள் என்ன?
3: வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் வளிமண்டலத்தின் நிலையை குறிக்கிறது. இப்போ வளிமண்டலம் என்றால் நம்ம ஆங்கிலத்தில் அதை அட்மாஸ்பியர் என்று சொல்வோம். அந்த அட்மாஸ்பியரில் பல அடுக்குகள் இருக்கிறது, லேயர்ஸ். முதலில் சொல்ல போனால் ட்ரோபோஸ்பியர் சொல்வோம், இது பூமியினுடைய பக்கத்தில் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஸ்டேட்டோஸ்பியர், மெசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், தென் எக்ஸோஸ்பியர். இதுதான் வந்து அட்மாஸ்பியர் கூடிய லேயர்ஸ். இந்த லேயர்ஸ்ல வந்து ட்ரோபோஸ்பியர்ல தான் அதிகமான வானிலை மாற்றங்கள் நடக்கிறது. ஏன்னா இந்த ட்ரோபோஸ்பியர் வந்து பூமியை ஒட்டி இருக்கிறது. இதனுடைய ஹைட் பூமியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும், 18-20 கிலோமீட்டர். இந்த ஹைட் வந்து ஈக்குவேட்டர் பக்கத்தில் வந்து அதிகமாக இருக்கும், போலார் ரீஜனில் கம்மியாகும். இது வந்து ஆக்சுவலாக ஸ்லோப் மாதிரி, ஈக்குவேட்டர் டு போலார் ரீஜன் போகும்போது அந்த ஹைட் கம்மியாகிட்டே இருக்கும், ட்ரோபோஸ்பியர்னுடைய ஹைட்டு. இந்த ட்ரோபோஸ்பியர் தான் எங்கள் வானிலுடைய எல்லா மாற்றங்களும், கிளவுட் ஃபார்மேஷன், தண்டர்ஸ்டார்ம், ரெயின் எல்லாமே இந்த இடத்துல தான், இங்கே தான் அந்த ட்ரோபோஸ்பியர் நடந்துட்டு இருக்கும். ஸோ இதை நாங்கள் வந்து மெஷர் பண்ணதுக்கு வந்து எங்கள் இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அப்பர் ஏர் இன்ஸ்ட்ருமெண்ட், ரேடார், சேட்டலைட் இருக்கு. பொதுவாக நாங்கள் வந்து அப்பர் ஏர் யூஸ் பண்ணி இந்த அட்மாஸ்பியரினுடைய லேயர்ஸ் ப்ராப்பர்ட்டியை தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கு என்னன்னா எங்ககிட்ட RSRW சொல்லிட்டு அப்சர்வேஷன் இருக்கு, ரேடியோ சவுண்டே. இதுல வந்து ஒரு பலூன்ல வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அட்டாச் பண்ணி மேல ரிலீஸ் பண்ணுவோம். இதனால உங்களுக்கு வந்து எவ்ரி 100 மீட்டர்ஸ் உங்களுடைய இந்த காற்றினுடைய வேகம், அதனுடைய வெப்பம், ஈரப்பதம் போன்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி நாங்க வந்து ஆக்சுவலா வந்து அந்த வளிமண்டலத்தினுடைய நிலையை கண் தெரிஞ்சுக்கிடுவோம். இன்னொன்று சேட்டலைட் மூலியமாகவும் அந்த எங்கெல்லாம் கிளவுட் இருக்கும், ஸோ அந்த கிளவுட் கவரேஜ், இந்த இன்ஃபர்மேஷன் சேட்டலைட் மூலியமா தெரிஞ்சு எங்களுக்கு வந்து அந்த வளிமண்டலத்தினுடைய நிலையை தெரிய இருக்கும். இந்த வளிமண்டலத்தின் நிலை தான் வெதர். வளிமண்டலம் ஒரு இடத்தில் எப்படி இருக்கிறது என்று சொல்வதுதான் வெதர். அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் த அட்மாஸ்பியர் தான் வெதர். வெதர் இஸ் நத்திங் பட் ஸ்டேட் ஆஃப் த அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் அட் பர்டிகுலர் பிளேஸ் தான் வெதர் சொல்லுவோம். கிளைமேட் என்னது வந்து சராசரியான வெதர், அதாவது ஒரு ஆவரேஜ் வெதர் தான் கிளைமேட். ஒரு பகுதியில் இந்த வெதர் வந்து ஒரு பர்டிகுலர் மந்தில் எப்படி இருக்கும்னு சொல்லதான் வெதர், இது கிளைமேட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா மே மந்தில் வந்து உங்களுக்கு வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும், டிசம்பரில் வந்து குளிராக இருக்கும். இப்படிப்பட்ட வேறுபாடு இது வந்து கிளைமேட். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் உங்களுக்கு வந்து வெப்பமாக தான் இருக்கும், மாறாது. இது கிளைமேட். ஸோ வெதர் மாறிக்கிட்டே இருக்கும், வெதர் வந்து டைனாமிக், கண்டினியூஸாக வெதர் மாறும். ஆனால் கிளைமேட் வந்து மாறாது, டிசம்பரில் குளிர், மே மாதம் வந்து வெயில். இது கிளைமேட். இதான் என்னுடைய ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள்.
2: சார், பொதுவாக வெப்பம்னா என்ன?
3: வெப்பம் என்பது ஆக்சுவலாக வந்து, வெப்பம் என்பது வந்து இயற்பியல் பொறுத்தவரையில் ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு செல்லும் ஆற்றல். இங்கிலீஷில் வந்து ஹீட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஆற்றல் தான். எக்ஸாம்பிள் வந்து ஒரு குளிர்ந்த பாத்திரத்தில் சூடான தண்ணீரை ஊற்றி வைத்தால் அந்த சூடான தண்ணீர் வந்து அந்த குளிர்ந்த பாத்திரத்துக்கு போயிடும், அந்த குளிர்ந்த பாத்திரம் கூட சூடாயிடும். ஏன்னா அந்த ஹீட் வந்து டிரான்ஸ்பர் ஆகும். ஸோ இது இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் ஹீட் நடந்துட்டு இருக்கும். அது வந்து இயற்பியல் பொறுத்தளவில் ஒரு ஹீட் வந்து ஒரு எனர்ஜி, டிரான்ஸ்பர் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல், அதான் ஹீட்டு. வானிலையை பொறுத்தவரை வானிலையில் ஹீட் என்பது சூரியனிடம் இருந்து வரக்கூடிய சூரிய ஒளி பூமியை சூடாக்கி அதன் அருகில் உள்ள காற்றை சூடாக்குகிறது, அதன் மூலம் வெப்பநிலை கூடுகிறது. சூரியனிலிருந்து வரும் சூரிய ஒளி வந்து பூமியை சூடாக்கும் போது பூமி சூடாகிறது. பூமி சூடாகும்போது பூமி மேலே உள்ள அந்த காற்றுகள் சூடாகி வெப்பநிலை கூடுகிறது. ஸோ அல்டிமேட்டாக வந்து சன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி.
2: சார், இந்த வானிலை அறிவியல்ல நம்ம வெப்பத்தை பத்தி படிக்கும் போது ஹீட் இண்டெக்ஸ் என்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க, அப்படின்னா என்ன?
3: ஹீட் இண்டெக்ஸ் என்பது பொதுவாக நாம் உணரக்கூடிய வெப்பநிலையை குறிக்கும். அதாவது உண்மையான வெப்பநிலை, ஆக்சுவல் டெம்பரேச்சர். வளிமண்டலத்தில் வந்து ஈரப்பதம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த ஹீட் இண்டெக்ஸ் மாறும். ஆக்சுவல் டெம்பரேச்சர் வந்து ஒரு 38 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும் போது ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபீலிங் டெம்பரேச்சர், உணரக்கூடிய டெம்பரேச்சர் வந்து அதிகமாக ஒரு 42-43

0: சென்டிகிரேட் ஆக காமிக்கும். இதை தான் நாங்கள் வந்து ஹீட் இண்டக்ஷன் சொல்லுவோம். இந்த ஹீட் இண்டெக்ஸ் வந்து ஆக்சுவல் டெம்பரேச்சர் வித் ஈரப்பதம், ஈரப்பதமும் ஆக்சுவல் டெம்பரேச்சரும் சேர்ந்து தான் இந்த ஹீட் இண்டெக்ஸ் உருவாகிறது. இதனால உங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு சில நேரங்களில் வந்து அந்த சம்மர் சீசன்ல இது மாதிரி மழை பெஞ்சதுன்னா, மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹீட் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமா தெரியும். அந்த மழை வந்து அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெப்பம் தெளிஞ்சிரும், லைட்டா மழை பெஞ்சிருக்கு, லேசான மழை. இந்த லேசான மழை பெய்ததுக்கு அப்புறம் அது ஈரப்பதத்தை அதிகப்படுத்தும். ஈரப்பதம் அதிகமாகும் போது இந்த ஹீட்டும் ஈரப்பதமும் சேர்ந்து ஹீட் இண்டெக்ஸை அதிகப்படுத்துகிறது. சோ அதனால உங்களுக்கு வந்து வெப்பம் அதிக வெப்பம் இருக்கும் போது லேசான மழை பெய்தால் ஹீட் இண்டெக்ஸ் அதிகமாகி அந்த உணரக்கூடிய வெப்பம் வந்து அதிகமாக காணப்படும்.
1: சார், ஹீட் வேவ் அதாவது வெப்ப அலை அப்படின்னா
0: என்ன? வெப்ப அலை என்பது அந்த அதிகபட்ச வெப்பநிலை, நாங்கள் சொல்லுது இல்லையா, அப்ப அதிகபட்ச வெப்பநிலை. அந்த அதிகபட்ச வெப்பநிலை சராசரி வெப்பநிலையை விட 4-5 டிகிரி சென்டிகிரேட் உயரவாக இருக்கும் போது நாங்கள் வந்து அதை ஹீட் வேவ்னு சொல்லுவோம், வெப்ப அலைன்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலா வந்து எப்படின்னா, அந்த வெப்ப அலை பொதுவாக வந்து இன்டீரியர் ஏரியாவில் நடக்கும். அதாவது கடலிலிருந்து தூரமான பகுதிகளில் அதிகமாக ஹீட் வேவ் நடந்துட்டு இருக்கும். எங்கெல்லாம் வந்து அந்த கடல் காற்று போக முடியாதோ அந்த இடங்கள்ல தான் வந்து ஹீட் வேவ் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இது உருவாதற்கான காரணம் எப்படின்னா, அதான் அந்த ஏரியா வந்து கடலிலிருந்து தூரமாக இருக்கணும். இன்னொன்று வந்து மேகங்கள் இல்லாமல் இருக்கணும். மேகம் இல்லாமல் இருந்ததுன்னா சூரிய ஒளி டைரக்டாக வந்து பூமியில் பட்டு பூமி சூடாகி அது அதிகமான வெப்பத்தை உண்டாக்கும். மற்றபடி இது காற்று இல்லாமல் இருக்கலாம், ஒரு இடத்துல காற்று இல்லை. ஸோ அந்த ஹீட்டான இடத்துல உள்ள அந்த வெப்பம் வந்து எங்கேயும் போகாமல் டிஸ்பர்ஸ் ஆகாமல் அதே இடத்துல இருந்துட்டு இருக்கும். அந்த ஸோ மந்தமான காற்று, அதாவது காம் விண்ட் சொல்லுவோம், விண்டு வந்து காமாக இருக்கணும், கிளியர் ஸ்கையாக இருக்கணும், மேகம் இல்லாமல் இருக்கணும், கடலிலிருந்து தூரமாக இருந்தால் இந்த மாதிரி ஹீட் வேவ் உண்டாக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
1: சார், வானிலை அறிவியலில் வெப்பத்தை எப்படி வகைப்படுத்தலாம்?
0: வானிலை அறிவியலில் வெப்பத்தை மூன்று வகையாக பொதுவாக நாங்கள் வகைப்படுத்துவோம். முதல் வகை ட்ரை ஹீட், உலர் வெப்பம். ஈரப்பதம் குறைவாக இருக்கும் போது ரொம்ப கடுமையாக உணரப்படும். உதாரணமாக ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற உள் பகுதிகளில் சம்மர் சீசன்ல வந்து ஏர்ல வந்து ஈரப்பதம் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அதனால வந்து என்னெல்லாம் ஹீட் எவ்வளவு கம்மியா இருந்தா கூட உங்களுக்கு வந்து ஃபீலிங் அதிகமா இருந்துட்டு இருக்கும். ஏன்னா ட்ரையா இருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக காணப்படும். அதை வந்து ட்ரை ஹீட்னு சொல்லுவோம், உலர்ந்த வெப்பம். இன்னொன்று வந்து இரண்டாவதாக ஈரப்பத வெப்பம், ஹுமிட் ஹீட், ஈரப்பத வெப்பம். இதில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது ஹீட்டினுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக காணப்படும். காரணம் வந்து உடல் உற்பத்தி செய்யும் வியர்வை வந்து வெளியேற முடியாமல் வெப்பம் அதிகமாக காணப்படும். இப்போ நம்ம வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்குது, அப்போ ஸ்வெட்டிங் ஆகும். அந்த ஸ்வெட்டிங் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருந்தனால ஸ்வெட்டிங் வந்து வெளியேற்ற முடியாது. ஸோ அதனால் ஃபர்தர் வந்து உங்களுக்கு ஹீட்டிங் ஆஃப் பாடி ஹீட் ஆகிட்டே இருந்துட்டு இருக்கும். ஸோ அது ஈரப்பதம் இருக்கும்போது ஹீட்டினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருப்பதனால் அதை வந்து நாங்கள் வந்து ஹுமிட் ஹீட்னு சொல்லுவோம், ஈரப்பத வெப்பம்னு சொல்லுவோம். இது வந்து இரண்டாவது வகை. மூன்றாவது வகை வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட். எக்ஸ்ட்ரீம் ஹீட் வந்து அந்த அதிகபட்ச வெப்பநிலை சொல்லுதல்ல, அதிகபட்ச வெப்பநிலை. அந்த அதிகபட்ச வெப்பநிலை வந்து பல நாட்கள் தொடர்ந்து ஒரு ஏரியாவில் இருந்தால் அதை நாங்கள் எக்ஸ்ட்ரீம் ஹீட்னு சொல்லுவோம். ஒரு நாள் ரெண்டு நாள், இப்போ வெப்ப அலை வந்து ஒரு 2-3 டேஸ் இருந்ததுன்னா அது ஓகே, அது நார்மல்னு வச்சுக்கலாம். அதே வந்து ஒரு 10-15 டேஸ் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அதை வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயரில் வந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரை வட இந்தியா மற்றும் வடமேற்கு பகுதிகளில் வெப்பநிலை 7-8 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாக நீண்ட நாட்கள் நிலவியது. இதை தான் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்னு சொல்லுவோம். அதாவது தீவிர வெப்பம். இந்த மூன்று வகை, உலர்ந்த வெப்பம், ஈரப்பத வெப்பம், தீவிர வெப்பம், இந்த மூன்று வகைகளை நாங்கள் வந்து வெப்பத்தை பிரிப்போம் எங்களுடைய வானிலை முறைப்படி.
1: சார், நிலம் எப்படி சூடாவது? அந்த நிலத்தோட வெப்பம் எங்கிருந்து வருது?
0: நிலம் எப்படி சூடாகிறது என்றால், சூரிய கதிர்கள் நேரடியாக நிலத்தை தாக்கி அதில் வெப்பத்தை சேமிக்கின்றன. இந்த சேமிக்கப்பட்ட வெப்பம் நிலத்தை சூடாக்கி அந்த நிலத்து பக்கத்தில் உள்ள காற்றை சூடாக்குகிறது. இதுதான் வெப்பநிலை உயர்வதற்கான காரணம். சூரியன்ல வர சன்லைட் வந்து எர்த் சர்பேஸ் வந்து சூடாக்குது. அந்த சூடான எர்த் சர்பேஸ் வந்து பக்கத்தில் உள்ள காற்றுகளை கண்டக்ஷன் சொல்லுவாங்க, கண்டக்ஷன் மூலியமாக அந்த பக்கத்தில் உள்ள காற்றை சூடாக்குகிறது. அதன் பின் இந்த காற்று, சூடான காற்று வந்து கன்வெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த முறைப்படி ஃபர்தர் ரைசிங் ஆகி இந்த அட்மாஸ்பியர் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சூரியன்லிருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து பூமியை சூடாக்குகிறது. பூமி சூடாகி பூமி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர், இந்த காற்று வந்து கண்டக்ஷன் மூலம் சூடாகிறது. அதன் பின்பு இந்த பூமி பக்கத்தில் உள்ள ஏர் வந்து ஃபர்தர் கன்வெக்ஷன் என்று சொல்லக்கூடிய முறைப்படி ஃபர்தர் ஹீட் ஆகி இந்த அட்மாஸ்பியரை ஹீட் ஆகிறது.
1: சார், இந்தியாவில் ஹீட் வேவ் சீசன்னா எதை சொல்லுவீங்க?
0: இந்தியாவில் ஹீட் வேவ் சீசன் என்று சொல்ல போனால் பொதுவாக மார்ச் முதல் ஜூன் வரை காணப்படும். அதிகமாக காணப்படும் பகுதி என்றால் வட மாநிலங்கள், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஹரியானா, பொதுவாக எல்லா வட மாநிலங்களிலும் இந்த ஹீட் வேவ் வந்து

0: மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் பீக் பீரியட் சொன்னால் மே ஜூன் ஜூலை, இந்த மூணு மாதத்தில் வந்து இந்த ஹீட் வேவ் வந்து அதிகமாக உணரப்படும். சவுத்தில் சொன்னால் ஆந்திரா வரைக்கும், ஒடிசா ஆந்திரா தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் மே மாதத்தில் ஹீட் வேவ் வரலாம். மற்றபடி இது வந்து நார்த் இந்தியாவில் தான் ஹீட் வேவ் வந்து மோஸ்ட்லி நடந்துகிட்ருக்கும். இந்த சீசன் வந்து மார்ச் டு ஜூலை வரை இருக்கும்.
1: சார், இப்போ சென்னை, பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் இந்த வெப்ப அலை தாக்குதல் எப்போ ஜாஸ்தியாக இருக்கும்?
0: சென்னை மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் வெப்ப அலை காலம் பொதுவாக ஏப்ரல் முதல் ஜூன் வரை நீடிக்கிறது. கடலோர பகுதிகளில் கடல் காற்றின் தாக்கத்தால் வெப்பம் ஓரளவு குறைவாக உணரப்படும். ஆனால் உள் பகுதிகளில் கடற்காற்றின் தாக்கம் குறைவாக இருப்பதால் வெப்பம் அதிகமாக உணரப்படும்.
1: சார், இப்போ வெப்ப அலை காலத்தில் மழை பெஞ்சா ஏன் வெப்பம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது?
0: வெப்ப அலை காலத்தில் மழை பெய்தால் சில நேரங்களில் வெப்பம் குறைவதற்கு பதிலாக அதிகமாக உணரப்படும். இதற்கு காரணம் என்னவென்றால் மழையால் வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகரிக்கும். அதிக ஈரப்பதம் இருக்கும்போது நமது உடலில் உற்பத்தியாகும் வியர்வை எளிதாக ஆவியாகாது. இதனால் உடல் வெப்பத்தை வெளியேற்ற முடியாமல் மேலும் சூடாக உணரப்படும். இதுதான் காரணம்.
1: சார், வானிலை துறை எப்படி வெப்ப அலையை கண்காணிக்குது?
0: இந்திய வானிலை துறை வெப்ப அலையை கண்காணிக்க எங்களிடத்தில் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் வச்சிருக்கோம், செயற்கைக்கோள்கள் மற்றும் வெதர் பலூன்ஸ். இதன் மூலியம் நாங்கள் அப்சர்வேஷன் கலெக்ட் பண்ணி அப்சர்வேஷன் லைக் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஈரப்பதம், காற்றின் வேகம், கிளவுட் கவர் போன்ற தரவுகளை சேகரித்து வெப்பநிலை எங்கெல்லாம் இருக்கிறது, கரண்ட் பொசிஷன் எப்படி, எந்த இடத்துல வெப்பநிலை எப்படி, எவ்வளவு வெப்பம் இருக்கு, அது மாதிரி நாங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வெப்பநிலையை நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணுவோம்.
1: சார், இந்த ப்ரெடிக்ஷன் மாடல்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? அந்த வானிலை துறை என்னென்ன மாடல் யூஸ் பண்ணுது?
0: ப்ரெடிக்ஷன் மாடல்னு சொல்ல போனால் ஆக்சுவலாக ஐஎம்டி வந்து நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய கணினி பேஸ்ட் மாடல் யூஸ் பண்ணுவோம். இதில் என்னென்னா ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு 5 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, அது சயின்ஸ் பேஸ்டு ஈக்குவேஷன்ஸ். இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு ஈக்குவேஷனும் ஒரு வேலையை பண்ணும். ஒரு ஈக்குவேஷன் வந்து காற்றினுடைய மூமெண்ட்டை கண்டுபிடிக்கும், காற்று எங்கே போயிட்டு இருக்கு, அதாவது விண்டுக்காக ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். இன்னொரு ஈக்குவேஷன் வந்து டெம்பரேச்சர், வெப்பம், அந்த காற்றினுடைய வெப்பத்தை கணக்கிடுவதற்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இன்னொரு ஈக்குவேஷன் வந்து அதனுடைய ஈரப்பதம், காற்றினுடைய ஈரப்பதத்தை கண்டுபிடிக்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இன்னொரு ஈக்குவேஷன் வந்து அந்த காற்றினுடைய அழுத்தம், இதை கண்டுபிடிக்க ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நாங்கள் ஃபியூச்சர் ஸ்டேட்டில் வந்து இந்த அட்மாஸ்பியர் வந்து இந்த கண்டிஷன் இப்போ இருக்குன்னா நாளை மறுநாள், அடுத்த 5 நாள் கழித்து, 10 நாள் கழித்து எப்படி இந்த அட்மாஸ்பியர் மாறும் என்பதை இந்த ஈக்குவேஷன் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த இனிஷியல் கண்டிஷனை கொடுப்போம். இன்னைக்கு அட்மாஸ்பியர் எந்த ஸ்டேஜில் இருக்கு அதை வந்து நாங்கள் அப்சர்வேஷன் மூலியமாக கலெக்ட் பண்ணி இந்த மாடலில் ஃபீடு பண்ணி இந்த மாடல் அட்மாஸ்பியரை சிமுலேட் பண்ணி நாளை மறுநாள் அப்படியே ஒரு 10 டேஸுக்கு, நெக்ஸ்ட் 10 டேஸுக்கு வந்து அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு காமிக்கும். இதுதான் வந்து நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷனை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஃபோர்காஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். எங்கள் இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூமெரிக்கல் மாடல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரீஜனல் மாடல், இன்னொன்று வந்து குளோபல் மாடல், இன்னும் அடுத்தது வந்து கிளைமேட் மாடல். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடலை யூஸ் பண்ணி நாங்கள் டெய்லி மாடல் இதை ரன் பண்ணுவோம். டெல்லியில் எங்களுக்கு வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது. இந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் இந்த மாடலை ரன் பண்ணி அதனுடைய அவுட்புட்டை எடுத்து நாங்கள் அவுட்புட் ரிலீஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் கொடுத்துட்ருப்போம். ஸோ எங்ககிட்ட வந்து சொல்லப்போனால் ஒரு 10 மாடல்கள் இருக்கிறது, நியூமெரிக்கல் மாடல்ஸ். ஸோ அந்த 10 மாடலை இவடியே நாங்கள் ரன் பண்ணி அவருடைய அவுட்புட்டை எடுத்து அனலிசிஸ் பண்ணி ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
1: சார், ஏன் அசஸ்மெண்ட் மாறுது ஒரு ப்ரெடிக்ஷன் மாடலுக்கும் இன்னொரு ப்ரெடிக்ஷன் மாடலுக்கும்?
0: எல்லா நியூமெரிக்கல் மாடலும் ஒரே செட் ஆஃப் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் அசஸ்மெண்ட் ஏன் மாறுதுன்னா நாங்கள் குடிக்கின்ற அந்த இன்புட் கண்டிஷன் வந்து ஒரு மாடலுக்கும் வித்தியாசப்படுத்திட்டு இருக்கோம். ஒரு மாடல் வந்து ஆக்சுவலாக ஒரு சம் செட் ஆஃப் இன்புட் எடுக்கும், இன்னொரு மாடல் அனதர் செட் ஆஃப் இன்புட். அந்த இன்புட் வந்து வேரி ஆகும்போது மாடலுடைய அவுட்புட்டு வேரி ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போனால் வேர்ல்டில் வந்து ஆக்சுவலாக ECMWF ஒரு மாடல் இருக்குது, யூரோப்பியன் சென்டருடைய மாடல், நியூமெரிக்கல் மாடல். ஸோ அதனுடைய ஃபோர்காஸ்ட் வந்து பெட்டர் தென் அதர் மாடல் இன் ஜென்ரல். காரணம் என்னென்றால் அந்த ECMWF மாடலுடைய இனிஷியல் கண்டிஷன் வந்து அவங்க வந்து ஒரு 4-dimensional டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக்னு சொல்லக்கூடிய ஒரு டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்க ஜெனரேட் பண்ணுதாங்க. அதனால் அந்த அவனுடைய இனிஷியல் கண்டிஷன் பெட்டர். ஏன்னா பெட்டர் தி இனிஷியல் கண்டிஷன், பெட்டர் த அவுட்புட். இப்போ இனிஷியல் கண்டிஷனை வந்து பெட்டர் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த டேட்டா அசிமிலேஷன் சொல்லக்கூடிய அந்த டெக்னிக் வந்து மெயின். ஸோ அந்த டெக்னிக் வந்து 4-dimensional டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக் வந்து ECMWF யூஸ் பண்ணுதாங்க. மற்ற சென்டரில் வந்து அந்த டெக்னிக் இல்லை. ஸோ இந்த மெயின் டெக்னிக் தான் மெயின், அந்த டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக் தான் மெயின். 4-dimensional டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக்னால உங்களுக்கு இனிஷியல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இனிஷியல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆனால அவுட்புட்

0: ஆகுது. மற்றபடி ஈக்குவேஷன் வந்து எல்லா மாடல் நியூமெரிக்கல் மாடலோட ஈக்குவேஷன் வந்து சேம் தான், வேற ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியாது. அந்த சேம் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், ஒன்லி இந்த டிஃபரன்ஸ்னா இந்த இனிஷியல் கண்டிஷன். அந்த இனிஷியல் கண்டிஷன் கொடுக்கறதுக்கு பெட்டர் டேட்டா அஸ்டிமேஷன் டெக்னிக் வேணும். ஸோ அவங்க அந்த ஈசன்ட் ஒலிப்பு வந்து பெட்டர் டேட்டா அஸ்டிமேஷன் டெக்னிக் வச்சுருக்காங்க, அதனால் அவனுடைய ஃபோர்காஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ் பெட்டர் ஃபோர்காஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ நம்ம அட்மாஸ்பியர் இப்போ வந்து இனிஷியல் கண்டிஷன் உங்களுக்கு வந்து தப்பாக இருக்கும் போது ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனும் தப்பாகும். இப்போ உங்களுக்கு இனிஷியலே நீ வந்து ஒரு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரிடிக்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். இனிஷியலை வந்து நீங்கள் இனிஷியல் அனாலிசிஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சு நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லலாம். ஸோ இனிஷியலே தப்பாக இருக்கும் போது ஃபோர்காஸ்ட்டும் தப்பாகும். ஸோ அதான் இனிஷியல் கண்டிஷன் வந்து மாடல் டு மாடல் வேரி ஆகுதுனால அந்த அசஸ்மெண்ட்டும் வேரி ஆகிட்டு.
1: சார், நீங்கள் இந்த 4D டேட்டா வார்த்தை யூஸ் பண்ணீங்க, அப்படின்னா என்ன பொருள்?
0: ஸோ 4D வார் வந்து என்பது 4 dimensional டேட்டா அசிமிலேஷன். அந்த இது மோஸ்ட் ஆஃப் த சென்டர் வந்து 3D வார் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 3D வாரில் வந்து 3 dimensional டேட்டா அசிமிலேஷன், அதில் வந்து லேட்டிடியூட் லாஞ்சிடியூட் வெர்டிக்கல் லெவல்ஸ் இருக்கும் 3D வார். இந்த 4D வார் வந்து 4 dimensional எக்ஸ் ஒய் இசட் இனி டி டைம். அதாவது இப்போ ஒரு இன்னைக்கு இன்னைக்குடைய அட்மாஸ்பியருடைய கண்டிஷனை கண்டுபிடிக்கணும்னா அவங்களுக்கு வந்து இது லேட்டிடியூட் லாஞ்சிடியூட் அப்புறம் வெர்டிக்கல் லெவல்ஸ் பிளஸ் டைம் எடுத்துக்கிடுவாங்க. டைம் நேத்திலிருந்து அப்சர்வேஷன் எடுத்து, நேத்திலிருந்து எஸ்டர்டேலிருந்து எஸ்டர்டே லாஸ்ட் 24 hoursலிருந்து அப்சர்வேஷன் எடுத்து டைம் ஒவ்வொரு 3 hours வந்து அந்த டேட்டா அஸ்மேட் பண்ணி இன்னையுடைய கண்டிஷனை கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ப்ரீவியஸ் ஆல் அப்சர்வேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்தது தான் அந்த 4D வாருங்கிறது. அந்த ப்ரீவியஸ் எல்லா டேட்டாவும் வந்துட்டு இருக்கும். இப்போ 3D வார்னா வந்து இந்த டைம் சப்போஸ் இந்த மார்னிங் அப்சர்வேஷன் எடுத்து அனலிசிஸ் பண்ணது 3D வார். அது இல்லாமல் ப்ரீவியஸ் லாஸ்ட் 24 hour அப்சர்வேஷனை கலெக்ட் பண்ணி இந்த அட்மாஸ்பியர் இன்னையுடைய அட்மாஸ்பியரை கண்டுபிடிப்பாங்க. ஸோ பெட்டர் அனாலிசிஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா எடுக்காமல் ப்ரீவியஸ் 24 hours டேட்டா, ஸோ 24 அப்சர்வேஷன் உங்களுக்கு வந்து சேருது, மோர் டேட்டா. ஸோ மோர் டேட்டா யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பெட்டர் அனாலிசிஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் 4D வார்னு சொல்லுவோம். ஸோ 4D வார் வந்து பெர்ஃபெக்ட் அனாலிசிஸ் கொடுக்கும்.
1: சார், இந்த நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாடலில் என்னென்ன ஈக்குவேஷன்லாம் இருக்குது?
0: ஆக்சுவலாக நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாடலை பொறுத்தவரை அங்கே வந்து நேவியர் ஸ்டோக்ஸ் தியரம் அங்கே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா, அந்த நியூட்டன்ஸ் லா வந்து யூஸ் பண்ணி அந்த லாவை யூஸ் பண்ணி முடி அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மொமெண்டம் அந்த ஈக்குவேஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் வந்து மாடல் அந்த ஏர்னுடைய மூமெண்ட்டாக கண்டுபிடிக்கிட்டுருக்கும். அப்புறம் வந்து தெர்மோடைனாமிக்ஸ், இந்த ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ், அந்த தெர்மோடைனாமிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். தெர்மோடைனாமிக் ஈக்குவேஷன்ஸ் அது டெம்பரேச்சரை ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு, அந்த ஏர்னுடைய டெம்பரேச்சரை ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு இந்த தெர்மோடைனாமிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். அது போக மாஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சொல்லுவோம், மாஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஒரு ஏர் மாஸ் வந்து ஒரு இடத்துல வரும்போது அது எப்படி எல்லா டைரக்ட்லேருந்து ஏர் வந்துச்சுன்னா அது வந்து ரைஸ் ஆகுமா இல்லை சிங்க் ஆகுமான்னு அந்த இதை கண்டுபிடிக்க மாஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அதை நாங்கள் வந்து இந்த வெர்டிக்கல் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கோம். இப்போ ஏர் மூமெண்ட் வந்து இப்படி இருக்கு, ஈஸ்ட் வெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஈக்குவேஷனை மூமெண்டம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நாங்கள் ஹரிசனல் மூமெண்ட் ஆஃப் ஏரை கண்டுபிடிச்சிருவோம். அது போக இந்த வெர்டிக்கல் மூமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த மாஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதில் நியூமெரிக்கல் மாடலில் வந்து 2 types இருக்கு. ஒன்று வந்து இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல், இன்னொன்று நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் சொல்லுவோம். இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வந்து இந்த அட்மாஸ்பியரை வந்து ஹைட்ரோஸ்டேட்டிக்லி பேலன்ஸ்ன்னு இருக்கும். இந்த அட்மாஸ்பியர் வந்து எப்படின்னா நம்ம வந்து இந்த இது நமக்கு வந்து சர்ஃபேஸில் வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும், சர்ஃபேஸில் மேலே வந்து லோ ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா சர்ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து 1000-1013 hPa இருக்கும் பொதுவாக. மேலே போகிறப்ப ப்ரெஷர் கம்மியாகிட்டே இருக்கும். ஒரு சின்ன 50 km வந்து உங்களுக்கு 1 hPa தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போதுமே தரையிலிருந்து மேல் நோக்கி ப்ரெஷர் கடியின் ஃபோர்ஸ் இருக்கும். அதாவது ப்ரெஷர் கடியின் ஃபோர்ஸ் சர்ஃபேஸில் அது எங்கேயுமே ஹை ப்ரெஷரோ எங்கே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏர் மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த தரையிலிருந்து மேல் நோக்கி ஹை ப்ரெஷர்னால ஒரு ப்ரெஷர் கடையின் ஃபோர்ஸ் எப்போதும் இருக்கும். இன்னொரு ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு டுவர்ட்ஸ் த எர்த், சென்டர் ஆஃப் த எர்த். ஸோ அது வந்து பூமியை நோக்கி இருக்கும். ஸோ மேலே தரையிலிருந்து மேல் நோக்கி ப்ரெஷர் கடையின் ஃபோர்ஸும் மேலேருந்து கீழே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இந்த அட்மாஸ்பியர் வந்து சம் ஏர் வந்து பேலன்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த அட்மாஸ்பியரில் ஏர் மாஸ் இருக்குல்ல, அந்த ஏர் மாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பேலன்ஸாக இருக்கும். அட்மாஸ் இது வந்து ஹைட்ரோஸ்டேட்டிக்கலி பேலன்ஸ் சொல்லுவோம். ஸோ ஹைட்ரோஸ்டேட்டிக் பேலன்ஸ்னால் ப்ரெஷர் கடையின் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கும். இதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த வெர்டிக்கல் வெலாசிட்டியை வந்து கால்குலேட் பண்ணுவோம். இது வந்து பொதுவாக வந்து இந்த அட்மாஸ்பியரில் வந்து வெதர் சிஸ்டம் சொல்லுவோம். வெதர் சிஸ்டம்னா சின்ன சின்ன இந்த தண்டர்ஸ்டாமில் வந்துட்டு இருக்கலாம், இதில் மெசோஸ்கேல் சிஸ்டம் இருக்கு. இது வந்து அந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் பேலன்ஸில் வந்து வராது, பேலன்ஸ் ஆகாது. பெரிய சிஸ்டம் இந்த சைக்ளோன் இல்லை இந்த டிப்ரெஷன் இல்லை இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி பெரிய சிஸ்டம்லாம் இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் பேலன்ஸில் வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த சிஸ்டம் அதெல்லாம் நாங்கள் வந்து இந்த பேலன்ஸை யூஸ் பண்ணி அதனுடைய வெர்டிக்கல் மூவ்மெண்ட்டை கண்டுபிடிப்போம். ஸோ எங்கே வந்து ஏர் மூவ் ஆகிட்டு இருக்கு வெர்டிக்கலாக, எங்கே வந்து சிங்கிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இல்லை ஏர் வந்து ரைஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து மேலே

0: போக வந்து ஏர் வந்து கூல் ஆகும், ரைசிங் ஏர் வந்து கூலிங் ஆகும். அது மாதிரி அந்த ஏருக்கு சிங்காச்சு கீழே விழுந்து வரும்போது சப்சிடன்ஸ் சொல்லுவோம், சப்சிடன்ஸ் ஆகும்போது ஏர் வந்து வார்ம் ஆகும். அதாவது சப்சிடன்ஸ் அதாவது கீழே வர ஏர் வந்து வார்ம் ஆகும், மேலே போகிற ஏர் வந்து கூல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வச்சு இப்போ எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து சப்சிடன்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அந்த இடத்துல கிளியர் ஸ்கை வரும். ஏர் எங்கிட்ட ஒரு இடத்துல சிங்காச்சுன்னா அந்த இடத்துல கிளியர் ஸ்கை, மேகங்கள் இருக்காது, ஏன்னா அது வந்து கீழே வந்துட்டு இருக்கு, இந்த ஏர்லாம் கீழே வந்துட்டு இருக்கு, மேலேருந்து கீழே வருது. அப்போ கீழே வரும்போது சப்சிடன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வார்மிங் அந்த இடத்துல ஃபுல்லாக வார்ம் ஆகும், உங்களுக்கு வந்து மேலே வந்து கிளியர் ஸ்கையாக இருந்துகிட்ருக்கும். அப்போ நாங்கள் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகபட்ச டெம்பரேச்சர் வந்து அதிகமாகனு சொல்லுவோம், இந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த இடத்துல. அதே இடத்துல வந்து ஏர் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரைஸ் ஆகும்போது அங்கே வந்து க்ளவுடு ஃபார்ம் ஆகும், ஏன்னா இது வந்து இந்த ரைசிங் ஏர் வந்து கூலிங் ஆகி ஒரு க்ளவுடு ஃபார்ம் ஆகி அந்த க்ளவுட்லேருந்து ரெயின் வரலாம். ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து அந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் ஈக்குவேஷனை வச்சு நாங்கள் கண்டுபிடிப்போம். இன்னொரு மாடல் வந்து நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல்னு சொல்லுவோம். நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல்னா அதில் வந்து அந்த வெர்டிகல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு மொமெண்டம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம் செப்பரேட்டாக, எக்ஸ் ஒய் இசட். எக்ஸ் வந்து அதாவது லேட்டிடியூட், அதாவது நம்ம ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் யார் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஈக்குவேஷனும், நார்த் சவுத் டைரக்ஷனில் யார் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஈக்குவேஷன், வெர்டிகல் அப் அண்ட் டவுன் அதுக்கு ஒரு ஈக்குவேஷன், மூணு ஈக்குவேஷன் இருக்கும். இது வந்து நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல்னு சொல்லுது. இந்த மாடலை யூஸ் பண்ணி அந்த வெர்டிகல் வெலாசிட்டியை வந்து நாங்கள் செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணிடுவோம். இது வந்து நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல். இந்த மாடல் வந்து இந்த இது தண்டர்ஸ்டாம் கன்வெக்டி க்ளவுட்லாம் அப்பப்போ நடக்கும், இந்த கன்வெக்ஷன் நடந்துகிட்ருக்கும் தண்டர்ஸ்டாம் அப்படி, அந்த தண்டர்ஸ்டாமை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கும். இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் யூஸ் பண்ணி இந்த தண்டர்ஸ்டாமை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வேலிட் ஃபார் ஒன்லி அந்த சினாப்டிக் ஸ்கேல் சிஸ்டம். எங்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்கேல் சிஸ்டம் இருக்கும், ஆர்டர் ஆஃப் 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டரில் உள்ள சிஸ்டத்தை கேப்சர் பண்ணதுக்கு இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெசோ ஸ்கேல் சிஸ்டம் அதாவது அதனுடைய சிஸ்டத்தை வந்து ஒரு 10 to 20 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ கன்வெக்டிவ் க்ளவுடு, இந்த கன்வெக்டிவ் க்ளவுடு எப்படி வருதுன்னா எங்களுக்கு ஒரு மேகம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேகங்கள் உண்டு, லோ க்ளவுட்னு சொல்லுவோம், மீடியல் ஹை க்ளவுட் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மேகங்கள் இதில் வந்து இந்த தண்டர்ஸ்டாம் கொடுக்கக்கூடிய க்ளவுடு வந்து சிபி சொல்லுவோம், குமுலோநிம்பஸ் க்ளவுடு. ஸோ இந்த க்ளவுடை பார்த்தா நாங்கள் வந்து தண்டர்ஸ்டாம் வார்னிங் கொடுப்போம். ஸோ இந்த க்ளவுடெல்லாம் கேப்சர் பண்ணதுக்கு வந்து அந்த மெசோஸ்கேல் மாடல் அதாவது நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வந்து இந்த தண்டர்ஸ்டாம் கேப்சர் பண்ணும். இதனால் வந்து பொதுவாக வந்து நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷனில் இரண்டு வகையான மாடல்கள் உண்டு, ஒன்று ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல், இன்னும் நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல். அந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வந்து இன் ஜென்ரலாக எல்லா அதாவது வெதர் சிஸ்டத்தை வந்து கேப்சர் பண்ணும், அதாவது தான் இந்த மெசோஸ்கேல் சிஸ்டம், இந்த கன்வெக்டிவ் வெதர் சிஸ்டத்தை தவிர எல்லா வெதர் சிஸ்டத்தையும் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் கேப்சர் பண்ணும். இந்த மெசோஸ்கேல் சிஸ்டத்தை கேப்சர் பண்ணதுக்கு மட்டும் நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஐஎம்டியில் வந்து ரெண்டு மாடல் இருக்குது, ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் இருக்குது, நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் இருக்குது.
1: சார், இந்த ப்ரெடிக்ஷன் மாடலே எல்லா ரிசல்ட்ஸையும் கொடுத்துருதுன்னா எதுக்கு மனிதன் அங்கே தேவை?
0: எதுக்கு மனிதன் தேவைன்னா அப்சர்வேஷன் வந்து மனிதன் தான் பண்ண முடியும் ஆக்சுவலாக. அது இப்போ ரிமோட் சென்சிங்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ரிமோட் சென்சிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 1/3 எர்த் வந்து சி இருக்குது, ஓஷனிக் ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து நம்ம மேனுவல் அப்சர்வேஷன் பண்ண முடியாது, ரிமோட் சென்சிங் தான் வந்துட்டுருக்கோம். அந்த ரிமோட் சென்சிங் வந்து எஸ்டிமேஷன் தான், அப்சர்வேஷன் கிடையாது. ஸோ அந்த எஸ்டிமேஷனை வந்து அப்சர்வேஷனை பார்த்தது ஹியூமன் தேவைப்படும், ஏன்னா அது வந்து இப்போ சேட்டலைட் வந்து சேட்டலைட் கேமரா இருக்குது, ரேடியோமீட்டர் இருக்குது, ரேடியோமீட்டரில் கிடைக்கக்கூடியது வந்து ரேடியன்ஸ் கிடைக்கும். அந்த ரேடியன்ஸை வந்து நமக்கு மெட்டலாஜிக்கல் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணதுக்கு ஹியூமன் அதை வந்து சயின்டிஃபிக் மெத்தட் யூஸ் பண்ணி எம்பிரிக்கல் ரேஷன் அது மாதிரி அவங்க சயின்டிஃபிக் ஸ்டடி யூஸ் பண்ணி அந்த பேராமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஹியூமனுடைய ரோல் தேவை, ஏன்னா அது வந்து எஸ்டிமேட் பண்ணது நமக்கு வந்து அப்சர்வேஷன் தேவைப்படுது, ஏன்னா அப்சர்வேஷன் வந்து இம்பாசிபிள் ஓவர் ஓசனிக் ஏரியா, மேனுவல் அப்சர்வேஷன். அதனால ரிமோட் சென்சிங் டேட்டாவை வந்து மேனுவல் அப்சர்வேஷனாக கன்வெர்ட் பண்ணதுக்கு இந்த ஹியூமனுடைய இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாங்கள் வந்து ரேடியோ டியூ டிரான்ஸ்ஃபர் மாடல் யூஸ் பண்ணி அந்த சேட்டலைட் டேட்டாவை வந்து அப்சர்வேஷனாக கன்வெர்ட் பண்ணி அந்த அப்சர்வேஷனை வந்து மாடலுக்கு கொடுப்போம். மாடலுக்கு அதுக்கப்புறம் அந்த மாடல் வந்து ரன் ஆகும், ஏன்னா மாடலுக்கு இனிஷியல் கண்டிஷன் வேணும். ஸோ இனிஷியல் கண்டிஷன் வந்து நம்ம தான் கொடுக்கணும். அந்த இனிஷியல் கண்டிஷன் பெர்ஃபெக்டாக கொடுத்தா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஃபோர்காஸ்ட் கொடுக்கும், கேட்டிங்களா? அப்போ இனிஷியல் கண்டிஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா பெர்ஃபெக்டாக வேணும்னா அப்போ ஹியூமனுடைய இன்டர்வென்ஷன் தேவை. அப்சர்வேஷனை கலெக்ட் பண்ணணும், அந்த அப்சர்வேஷன் சரியானு செக் பண்ணணும், செக் பண்ணி கரெக்டான இன்ஃபர்மேஷன் இனிஷியல் கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த வேலை பண்ணதுக்கு வந்து ஹியூமனுடைய ஆக்டிவிட்டிஸ் தேவை. ஒன்ஸ் வந்து நீங்கள் இனிஷியல் கண்டிஷன் பெர்ஃபெக்டாக கொடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் அவுட்புட் கொடுக்கும். அந்த இனிஷியல் கண்டிஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் தேவை.
1: சார், இந்த வெப்ப அலையில் என்னென்ன நிறங்கள் வச்சு அதை பிரிக்கிறாங்க?
0: வெப்ப அலை எச்சரிக்கை பொதுவாக நம்ம வந்து ஹீட் வேவ் வார்னிங்கை வந்து மூன்று நிறங்களில் வழங்கப்படுகிறது, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு என்ற மூன்று வகையில் நாங்கள் அதை கொடுக்கோம். அந்த எல்லோ அலர்ட் வந்து சில ஒரு வாட்ச், கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஆரஞ்சு வந்து எச்சரிக்கை இருக்க வேண்டும், எச்சரிக்கை நிலை, தயார் நிலையில் இருங்கள் என்று சொல்லக்கூடியது. சிவப்பு ரெட் அலர்ட் வந்து மிகவும் எச்சரிக்கை, ஆபத்து. அந்த மாதிரி மூன்று வகைகள் நாங்கள் வாணி கொடுப்போம். ஸோ அந்த எல்லோ அலர்ட் இருக்கும்போது நீங்கள் வந்து அலர்ட் ஆகணும், அதை வந்து கவனமாக இருக்க சொல்லணும், இருக்க சொல்லுவோம். அது இண்டிகேட் பண்ணுது எல்லோ அலர்ட்னால கவனமாக இருங்கள் அர்த்தம். ஆரஞ்சு அலர்ட் வந்து தயார் நிலையில் இருங்கள், கெட் ரெடி. ரெட் அலர்ட் கொடுத்த உடனே ஆக்ஷன், டேக் ஆக்ஷன். இதுதான் இந்த ரெட் அலர்ட் வந்து ஃபைனல் வாணி, என்னென்ன இம்பேக்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் பண்ணணும். அந்த ரெட் அலர்ட்டில் எடுக்கிற ஆக்ஷனை வந்து மக்கள் எடுக்கணும், அதான் ரெட் அலர்ட்டுடைய வாணி.
1: சார், விவசாய துறையை வெப்ப அலை எப்படி பாதிக்குது?
0: வெப்ப அலை விவசாயத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அதிக வெப்பத்தால் பயிர்கள் உலர்ந்து சேதமடைகின்றன. மேலும் பாசன நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு விவசாய உற்பத்தியும் வருமானமும் குறைகின்றன. வீரப்பதம் வந்து குறையும், ஹீட்டு அதாவது வெப்பநிலை அதிகமாகும் போது அந்த பயிர்கள் எல்லாம் உலர்ந்து காணப்படும். அதனால வந்து உங்களுக்கு வந்து பயிர்கள் சேதமடையலாம். இன்னொன்று பாசன நீர் தட்டுப்பாடு ஏற்படும், ஏன்னா ஹீட் அதிகமாக இருக்கு, வெப்பம் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த எவாப்ரேஷன் வாட்டர்ல எவாப்ரேட் ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால அதிக பாசன நீர் தேவைப்படும், தட்டுப்பாடு ஏற்படும். இந்த இப்போ கிணற்று பாசனம்னா கிணற்றினுடைய தண்ணீரோட வற்றும், ஏரி பாசனம் ஏரியினுடைய தண்ணீர் வற்றி போகும் அதிக சூடுனால். ஸோ அதனால இது விவசாயத்தினுடைய விவசாயத்துறையில் இது பாதிப்பை ஏற்படுத்தும், அதிக வெப்பநிலை.
1: சார், இந்த டிரான்ஸ்போர்ட் செக்டரை எப்படி வெப்பநிலை பாதிக்குது?
0: போக்குவரத்து துறையும் பாதிக்கிறது. அது அதிக வெப்பத்தால் சாலைகள் மற்றும் ரயில் பாதைகள் சேதமடைகின்றன. இந்த ரோடு நம்ம போடுது இல்லையா, காங்கிரீட் ரோடு, அந்த மாதிரி அந்த ரோடுகளினுடைய வெப்பத்தினால் ஆக்சுவலாக வந்து அது எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டு இருக்கும். ரோடுகள் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகி அந்த அதில் கீரல்கள் விழும். மற்றபடி ரயில் ரோடு வந்து ரயிலுடைய இரும்பு இல்லையா, அதனுடைய அது எக்ஸ்பெண்ட் ஆகும், தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆகி அது வந்து பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கும். இதனால் அந்த ரோடை ரிப்பேர் பார்க்கறதுக்கு மக்களை வச்சு பண்ணிட்டு இருப்போம், டிரான்ஸ்போர்ட் ரோடை ரிப்பேர் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் மக்கள் வந்து வெயிலில் வந்து வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கும். அந்த ரோடு ரிப்பேர் பார்க்கறதுனால மக்களுடைய வெயில் நேரத்தில் வேலை பண்ண வேண்டி இருக்கும், ஏன்னா அது வந்து எசென்சியல் ஒர்க்கு. ஸோ அதனால் மக்கள் வந்து வெயிலில் வேலை பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும்.
1: சார், வெப்பநிலையால் மனித உடலுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் வருது?
0: வெப்பநிலை காரணமாக உடல் பாதிப்புன்னு சொல்ல போனால் வெப்ப காய்ச்சல் வரும், நீர் சத்து இழப்பு ஏற்படும், மறுபடி அப்பப்போ மயக்கம் கூட ஏற்படும். ஏன்னா இப்போ வெயில் நேரத்தில் வெயிலில் போய் நீங்கள் வந்து ஒரு 2:00 த்ரீ ஓ கிளாக்ல நீங்க இப்போ வெயில் நேரத்தில் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மயக்கம், அது மாதிரி ஏன்னா டீஹைட்ரேஷன் அது மாதிரி நோய்கள் வந்துட்டு இருக்கும். இதனால் மக்கள் வந்து அந்த வெயில் நேரத்தில் வந்து அதிகமாக தண்ணீர் குடிக்கணும், பொதுவாக அவாய்ட் பண்ணு. வெயில் நேரத்தில் வந்து ஆக்சுவலாக அந்த நாங்கள் வந்து ரெட் அலர்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரெட் அலர்ட் கொடுத்தாச்சுன்னா அந்த பீரியடில் வந்து அவங்க வெளியே போகக்கூடாது. இந்த மோஸ்ட்லி வந்து அந்த 12:00 ஒரு 3:00 வரைக்கும் அதுதான் பீக் பீரியடாக இருக்கும் வெயிலுடைய தாக்கம். அந்த நேரம் வந்து வெளியே போகிறத வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ தவிர்க்க முடியாத நேரத்தில் வெளியே போனால் கூட அவங்க தண்ணீர் அதிகமாக குடிக்கணும், தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், வெளியே போனால் கூட அந்த நிழல் பகுதியை பார்த்து ரெஸ்ட் எடுக்கணும்.
1: சார், நம்ம அண்டார்டிகாவே நல்ல குளிர்ந்த இடம் தான் நினச்சிட்டு இருந்தோம், இப்போ அண்டார்டிகாவில் எப்படி வெப்பநிலை வருது?
0: அண்டார்டிகா பொதுவாக குளிராக தான் இருக்கும், குளிர் பகுதி தான். அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய வெப்பநிலை வந்து எப்போதும் ஸ்டேட்டிக்காக இருக்கும், சேஞ்ச் ஆகாது, ஏன்னா ஐஸ் ஃபுல்லாக வந்து ஐஸ் இருக்கிறதுனால. இப்போ வந்து அந்த குளோபல் வார்மிங்ன்றனுடைய இம்பேக்டினால அந்த லோ லேட்டிடியூடில் உள்ள ஏர், நம்ம பூமத்திய ரயில் உள்ள ஏர் மற்றும் அந்த அண்டார்டிகா பகுதியில் உள்ள கடல் காற்று வந்து அங்கே வந்து போகிறதுனால கடல் காற்றுலாம் வார்மாக இருக்கும். ஏன்னா லோ லேட்டிடியூடு நம்ம இந்த அந்த போலார் ரீஜனில் வந்து காற்று குளிராகவும் ட்ராபிக்கல் ரீஜனில் வந்து வார்மாக இருந்துகிட்ருக்கும். இந்த வார்ம் ஏர் வந்து உள்ளே வந்து அட்ராக்ஷன் உள்ள போகிறதுனால அந்த அண்டார்டிகாவினுடைய ஏர் வந்து வெப்பமாக காணப்படுகிறது. இது ஒரு காரணம். மற்றபடி வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த விண்ட் பேட்டர்ன், ஸோ மேலே வந்து விண்ட் போயிட்டு இருக்கும், போலார் வொர்டெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த விண்ட் பேட்டர்னுடைய சேஞ்சஸ் ஒரு காரணம். இதுதான் வந்து ஆய்வுப்படி மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விண்ட் பேட்டர்ன், இந்த ப்ரெஷர் பேட்டர்ன் ஷிஃப்ட், இதெல்லாம் வந்து ஒரு காரணம் அப்படின்னு இருக்காங்க. மெயின் காரணம் வந்து குளோபல் வார்மிங். ஸோ குளோபல் வார்மிங்னாலுமே அதன் மூலியமாக இந்த அண்டார்டிகா வந்து வெப்பமாதுக்கான காரணங்களாக இருக்கலாம்.
1: சார், கிளைமேட் சேஞ்ச் மற்றும் குளோபல் வார்மிங் எப்படி வெப்ப அலையை ஜாஸ்தி பண்ணுது?
0: குளோபல் வார்மிங்கினால வந்து நம்ம எர்த்து வந்து வார்ம் ஆகுது. ஸோ எர்த்து வார்ம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து வெப்ப அலை அதிகமாகும். ஸோ குளோபல் வார்மிங் வந்து டைரெக்டாக வந்து நம்ம வெப்பநிலையை வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா குளோபல் வார்மிங்னால வந்து சீ லெவல் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. சீ லெவல் ரைஸ் ஆச்சுன்னா ஆக்சுவலாக இந்த சீனுடைய ஹீட் கண்டென்ட் அதிகமாகும். ஸோ ஹீட் கண்டென்ட் அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு வந்து எவாப்ரேஷன் அதிகமாகும், அப்புறம் லேண்டும் ஹீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஓவராலாக குளோபல் வார்மிங்னால வந்து வெப்ப அலை வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கும்.
2: இதுவரை வெப்பம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை அவர்களுடன்

0: அறிமுகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
1: இதுவரை அறிவியல் நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். ஆகாஷ்வாணி நேரம் 10:00. சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதல் ஒலிக்கவிருப்பது உத்தமன் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் மற்றும் P சுஷீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது தேன் சிந்துதை வானம் படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

காற்றோடு கலந்திடுவா நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது தங்கப்பதக்கம் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 11 மணி.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்,

திசையெட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன்.